வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோ ஹெட்ஸிலும் 103 மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஜேஷ்ட மாதம் 25 நாள், பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 27 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 10 தேதி புதன்கிழமை. நேரம் 5:57. நாம் இனி கேட்கலாம்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை கொண்டாடவும், நீண்ட காலம் பிரதமராக பதவி வகிக்கும் திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவிக்கவும் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. ஜவஹர்லால் நேருவை பின்னுக்கு தள்ளி பிரதமர் திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் பிரதமர் பதவி வகித்து சாதனை படைத்துள்ளார். அதிக நாட்கள் பிரதமர் பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சியின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில், தில்லியில் உள்ள தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை

0: வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 18 வாகனங்கள் 535,000 ரூபாய்க்கு ஏலமிடப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் 6:02. உங்கள் இந்த இனிய நாளை புத்துணர்ச்சியோடும் புன்னகையோடும் தொடங்க வைக்கும் காலை தென்றல் நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சுஜி. நாம் இனி கேட்கலாம் குரலும் விளக்கமும், டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 43, அதிகாரம் இல்வாழ்க்கை. குரல்: தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை: தென்புலத்தார் தெய்வம் விருந்தினர் சுற்றத்தார் தான் என்ற ஐவகையிடத்தும் அறநெறி தவறாமல் போற்றுதல் சிறந்த கடமையாகும். மீண்டும் ஒருமுறை குறள் எண் 43, அதிகாரம் இல்வாழ்க்கை. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. தென்புலத்தார் தெய்வம் விருந்தினர் சுற்றத்தார் தான் என்ற ஐவகையிடத்தும் அறநெறி தவறாமல் போற்றுதல் சிறந்த கடமையாகும். மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். விளக்கமும் கேட்டீர்கள்.

0: தாம் கொண்டது கொடுக்குங்கால் முகனும் வேறு ஆகுதல் பண்டும் இவ்வுலகத்து இயற்கை. அதாவது செல்வரிடத்தில் குறைவாக பேசி கடனாக பொருள் பெறும்போது காட்சியளிப்பது ஒருவகை முகம். ஆனால் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்கும்போது தோன்றுவதோ வேறு வகை முகம். இப்படி முகமாறும் மனிதர்களிடம் அகப்பட்டு கொள்ளும் இன்னொரு வகை மனிதர்களுக்கு தேவை வழிகாட்டுதல் என்னும் கருணையாகும். ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது அது அவர்களுடைய பிரச்சனை என்று விலகிச் செல்வது எளிது. ஆனால் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சொல்ல ஒரு இதயம் வேண்டும். அந்த இதயமே கருணை. கருணை என்பது பெரிய பெரிய உதவிகளால் நிரூபிக்கப்படுவது மட்டுமே அல்ல. பசியுடன் நீளும் ஒரு கரத்திற்கு ஒருவேளை உணவு தருவதும் அன்பான ஒரு சொல்லைத் தேடி அலையும் தனிமையாளருக்கு கைப்பிடியளவு சொற்களை அள்ளித்தருவதும் தாகத்தோடு சுற்றி அலையும் ஒரு பறவைக்கு பாத்திரம் நிறைய தண்ணீர் வைப்பதும் பெரும் கருணை செயல்கள்தான். ஒருவர் மனவேதனையில் இருப்பவர்க்கு ஆறுதலாக சில நிமிடங்களை ஒதுக்குவதும் ஒரு நம்பிக்கையான புன்னகையை பரிசாக்குவதும் பெரும் கருணைதான். பசியினால் இளைத்தோர்க்கும் நோயினால் வாடியோர்க்கும் இன்று வரை வழிகாட்டியாக இருப்பது வள்ளலார் காட்டிய கருணைதான். பலரும் கருணை காட்டுவதால் நாம் பலவீனமாகி விடுவோம் என்று எண்ணுகிறார்கள். உண்மையில் ஒருவரை வலிமையாக்குவது மற்றவர்கள் மீது காட்டும் கருணைதான். மற்றவர்களின் காயங்களைக் கண்டு மனம் பதறும் ஒரு இதயமே தைரியத்தின் அடையாளம். கருணை என்னும் மலர் தோட்டத்தில் வெறுப்பு இல்லை, பகை இல்லை, மனிதநேயம் மட்டுமே உண்டு. கருணையை இன்னும் நெருக்கமாக பார்ப்போமா? அதோ கயிற்றுக்கட்டலில் படுத்திருக்கும் முதியவர்களுக்கு சில அன்பான உபசரிப்புகளை பரிசளிக்கலாம். பெற்றோரிடம் பொறுமையாக பேசலாம். உடன் பிறந்தவர்களிடம் பிடிவாதம் மறந்து விட்டுக் கொடுக்கலாம். பாதையில் பார்வையற்றவர்களின் பயணத்தில் வழிகாட்டலாம். இப்படி கூறிக்கொண்டே போகலாம். இப்படி நினைத்து பார்க்க பயிற்சி எடுப்போம். உறங்கச் செல்லும் முன் ஒரு நாள் முழுவதும் நாம் செய்த செயல்களை நினைத்து பார்ப்போம். இன்று நாம் யாருக்கு உதவி செய்தோம்? இன்று நாம் யாருடைய மனதை மகிழ்ச்சியடைய செய்தோம்? இன்று நாம் யார் யார் இதயத்தில் வாசனையான மலர்களாக விரிந்தோம்? இப்படி சில வினாக்களை கேட்டுக்கொண்டால் கருணை என்னும் பூங்கொத்து நமக்குள் மலர்ந்திருக்கும். கருணையின் அடையாளமாக உலகம் நினைவுபடுத்தும் பலரும் உண்டு. எல்லா உயிர்களும் துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் புத்தரின் சிந்தனை உலகிற்கான கருணையாகும். உன்னை நீ எப்படி நேசிக்கிறாயோ அப்படியே மற்ற உயிர்களையும் நேசி என்று தனது வாழ்க்கை தத்துவத்தை கூறிய மகாவீரருக்கு தத்துவமே கருணை. பசியால் வாடியவர்களுக்கு அன்னதானம் செய்ததே வள்ளலாரின் பெருங்கருணை. கருணையே மிகப்பெரிய வலிமை என்று காந்தியடிகள் உலகிற்கு நிரூபித்தார். நம் காலத்தில் கருணைத்தாய் அன்னை தெரசா வறியவர்கள், நோயாளிகள், மற்றவர்கள் என யாவருக்கும் கருணையோடு வாழ்ந்து காட்டினார். பெரிய காரியங்கள் செய்யாவிட்டால் சிறிய காரியங்களையாவது செய்து கொண்டிருக்க வேண்டும். இறுதியாக இந்த உலகிற்கு அதிகமாக தேவைப்படுவது அறிவோ பணமோ புகழோ அல்ல, கருணைதான் தேவை. நாம் பிறரிடம் காட்டும் கருணை ஒருவகை, நம்மீது காட்டும் கருணை இன்னொரு வகை. நம்மிடம் இருக்கும் பொருத்தமற்ற குணங்களை நீக்குவதும் பொருத்தமானவற்றை தக்க வைத்திருப்பதும் நம்மீது நாம் காட்டும் கருணையாகும். கருணை எனும் பூங்கொத்தினை நம் இதயங்களில் வளர்ப்போம். நம் செயல்களால் மலரச் செய்வோம். உலகம் கருணையால் நிரம்பி வழியட்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும்.

காலத்தின்ற நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: நேரம் 6:33. நாம் இனி கேட்கலாம் நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103.3 FM-இல் இன்று இடம்பெற இருக்கும் முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று 7:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் கொஞ்சம் கிளி, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை, கவிஞர் வாலியின் பார்வையில் கம்பனின் கவித்துவம், உரை வழங்குபவர் முனைவர் கு செல்வி அவர்கள். 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணே இவரை சந்திப்போம். பரதநாட்டிய கலைஞர் பிருந்தா ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் உழைப்பே உயர்வு, விவசாய பணியில் தனது குடும்பத்தினரின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் காயத்ரி செல்வராஜ் துணைத் தலைவர் மகினா அவர்களுடன் நேர்முகம். இன்றிரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளங்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒன்றில் வளங்குன்றா அங்கக வேளாண்மை வாய்ப்புகளும் சவால்களும் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் செயல் துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் முனைவர் கா சுப்பிரமணியம் அவர்கள். இன்றிரவு 9:15 மயிலரக நிகழ்ச்சியில் காலத்தை வென்று நிற்கும் பாடல்கள், 10:00 மலடிமட்டுக்கள் நிகழ்ச்சியில் திருப்பூர் நேயர்கள் பங்கு பெற்று விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 அனைத்து நிகழ்ச்சிகளையும் அழகான பாடல்களையும் கேட்க தவறாதீர்கள். நாம் இனி கேட்கலாம்
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும், மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 27°C முதல் 30°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21°C முதல் 24°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60%-70%ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணி

மணிக்கு 8-12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகமான சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணைக்குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லாத நாட்களில் இந்த நீரை பயன்படுத்தலாம். தொடர் மழை காணப்பட்டால் உரமிடுதல் மற்றும் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒத்திவைக்க வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் குறுகிய கால நெல் நாற்றங்காலில் மாலையில் 5 சென்டிமீட்டர் அளவில் நீரினை கட்டி காலையில் வடிப்பதனால் மழைத்துளியின் வேகத்தினால் விதை முளைப்பில் ஏற்படும் பாதிப்பினை தவிர்க்கலாம். நெல் நாற்றங்காலில் வடிகால் வசதி செய்து நாற்றழுகள் நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உளவிட்ட நிலங்களில் இரவை சோளம் விதைப்பினை போதிய வடிகால் வசதி செய்து தொடரலாம். விதையை தயோமிதாக்சை 30% FS மருந்தை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் மருந்து என்ற அளவில் கலந்து விதை நிறுத்தி செய்து விதைக்க வேண்டும். சமீபத்தில் கம்பு விதைப்பு செய்த நிலங்களில் போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் மண் ஈரத்தினை பயன்படுத்தி பாடுவாசை விதைக்க வேண்டும். மேலுரம் இடுவதை தவிர்க்கலாம். பொள்ளாச்சி வட்டாரத்தில் மானாவாரி சித்தரைப்பட்ட நிலக்கடலை நடவு செய்ய இதுவே உகந்த தருணமாகும். மேலும் மழை எதிர்பார்க்கப்படுவதால் போதிய வடிகால் வசதி செய்து விதைப்பு செய்ய வேண்டும். விதைப்பிற்கு முன்னர் டெபுகோனசோல் 5.4W FS 0.24 கிராம் மருந்தை 10 கிலோ விதைக்கு என்ற அளவில் கலந்து விதை நிறுத்தி செய்ய வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்ய வேண்டும். கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதை தடுக்கலாம். மழைக்கு பின் சாய்ந்த பயிர்களை மண் நனைத்து நிமிர்த்தி நிலைநிறுத்த வேண்டும். கரும்பின் குருத்து பகுதியில் மாவுப்பூச்சியின் நடமாட்டம் தென்படும் சமயத்தில் 1 லிட்டருக்கு ப்ரஃபிகோனசோல் 1 மில்லி லிட்டர் அல்லது இமிடாகுளோபிரேட் 0.3 மில்லி லிட்டரை 1 மில்லி லிட்டர் ஒட்டும் திரவத்துடன் கலந்து மருந்து கலவியினை 3 முறை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் விநியோகிக்கக்கூடிய கரும்பு பூஸ்டரை ஏக்கருக்கு 45வது நாள் 1 கிலோவும் 60வது நாள் 1.5 கிலோவும் 75வது நாள் 2 கிலோவும் 200 லிட்டர் தண்ணீருடன் கலந்து தெளிக்க வேண்டும். மண்ணின் ஈரத்தை பொறுத்து மஞ்சள் நடவு தொடர்ந்து செய்யலாம். மஞ்சள் நடவு செய்திருக்கும் பட்சத்தில் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். மழையுடன் சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் குச்சிகளை உபயோகித்து முட்டுக் கொடுக்க வேண்டும். வாழையில் வேர்த்தண்டு அழுகல் நோயின் தாக்கத்தை கண்காணிக்க வேண்டும். நோய் அறிகுறிகள் தென்பட்டால் காப்பர் ஆக்சிக்ளோரைடு கொண்டு மண் நனைக்கும் முறையை பயன்படுத்த வேண்டும். தற்போதைய வானிலையை கருத்தில் கொண்டு மழைக்கால திராட்சை பயிரில் தாம்சன் ரகத்திற்கு 2 கணு அளவிலும் ஏனைய ரகங்களுக்கு 4 கணு அளவிலும் கபாத்து செய்ய வேண்டும். அதிகப்படியான பாசனத்தை தவிர்க்க வேண்டும். நோயால் பாதிக்கப்பட்ட தாவர பகுதிகளை உடனடியாக அகற்றி அழிக்க வேண்டும். கோடை காலங்களில் பெறப்படும் மழையுடன் இடியும் மின்னலும் சேர்ந்து வரக்கூடும். எனவே கால்நடைகளை மழை நேரங்களில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகமான சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே கால்நடை மற்றும் கோழி கூடாரங்களின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும். கால்நடை கொட்டகைகளில் நீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். தூய்மையான தீவனம் மற்றும் சுத்தமான குடிநீரை வழங்க வேண்டும். கால்நடைகளை உலர்ந்த மற்றும் நல்ல காற்றோட்டமுள்ள கொட்டகைகளில் பராமரிக்க வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் முன்னணி வேளாண் கல்வி நிறுவனமான கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மாணவர் நல மையம் சார்பில் இந்த மாதம் 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் மாபெரும் வேலைவாய்ப்பு திருவிழா 2026 பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இந்த தொடர் வேலைவாய்ப்பு முகாமில் பல்கலைக்கழகத்தின் பல்வேறு உறுப்பு கல்லூரிகளிலிருந்து வேளாண்மை, தோட்டக்கலை மற்றும் தொழில்நுட்ப பிரிவுகளில் பயின்ற 2000க்கும் மேற்பட்ட இறுதியாண்டு மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களின் திறமைகளை நிரூபிக்க ஒரே கூரையின் கீழ் வேலைவாய்ப்பிற்காக ஒன்று கூட்டப்படுகிறார்கள். எனவே வேளாண் சார்ந்த தொழில் நிறுவனங்கள், விதை மற்றும் உர நிறுவனங்கள், முன்னணி வங்கிகள் மற்றும் பல்வேறு தனியார் முகமைகள் தங்களுக்கு தேவையான திறமையான வருங்கால

அலுவலர்களை தேர்ந்தெடுக்க இந்த முகாம் ஒரு சிறந்த வாய்ப்பாகும். இந்த வேலைவாய்ப்பு திருவிழாவில் பங்கேற்க விரும்பும் நிறுவனங்கள் உடனடியாக தங்களின் வருகையை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்கள் மற்றும் தொடர்புக்கு முதன்மையர், மாணவர் நல மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் என்ற முகவரியையோ அல்லது dean.sw@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண் 0422 என்ற இணைப்பு எண்ணோடு 6611242. இந்த தகவலை கோயம்புத்தூர் தமிழ்நாடு

0: tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண் 0422 என்ற இணைப்பு எண்ணோடு 6611242. இந்த தகவலை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மாணவர் நல மையத்தின் முதன்மையர் தெரிவிக்கின்றார்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் PM கிசான் திட்டத்தின் கீழ் தொடர்ந்து தவணை தொகைகளை பெறவும், உரம் மற்றும் இதர வேளாண் இடுபொருட்களை பெறவும், தங்கள் நில உடைமை விவரங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சிறப்பு முகாம்கள் May 9 முதல் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் நில விவரங்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு தேவையான ஆவணங்கள் விவசாயிகள் தங்கள் ஆதார் அட்டை மற்றும் நில எண் ஆகியவற்றை எடுத்துச் செல்ல வேண்டும். பதிவு செய்யும் இடங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகங்கள், தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகங்கள், பொதுச் சேவை மையங்கள். இந்த நில விவரப்பதிவிற்கு எவ்வித கட்டணமும் கிடையாது. இது முற்றிலும் இலவசமானது. விவசாய அடையாள எண் வைத்திருப்பவர்களுக்கு இனிமேல் ஒரு ஆண்டிற்கு 6,000 ரூபாய் PM கிசான் உதவித்தொகை, மத்திய மாநில அரசுகளின் மானியங்கள், மானிய விலையில் உரங்கள் மற்றும் விதைகள், பயிர்காப்பீடு மற்றும் இயற்கை பேரிடர் நிவாரணத் தொகைகள் போன்ற சலுகைகள் கிடைக்கும். எனவே விவசாயிகள் இந்த சிறப்பு முகாம்களில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார்.
0: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். தென்னையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுந்தரவதனா அவர்கள். இன்று காலை 8:30 கேட்க தவறாதீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி முதல் முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். இந்திய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக அவர் 4,399 நாட்களாக பதவியில் நீடிக்கிறார். மறைந்த பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடந்த 1952ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி முதல் 1964ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி

0: வரை பிரதமராக பதவி வகித்தார். அவர் 4,398 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தார். தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேருவின் சாதனையை முறியடித்துள்ளார். மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மற்றும் திரு நரேந்திர மோடி அதிக நாட்கள் பிரதமராக பதவியில் தொடர்வதை பாராட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள் துணை முதல்வர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். தேசிய அளவிலான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சி அடைந்த இந்தியாவை உருவாக்கும் மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் நேற்று தொடங்கி வைத்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினர் மாநிலம் முழுவதும் இன்று பணியில் ஈடுபட உள்ளனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக முதற்கட்டமாக 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் புதிதாக 2,500 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தமது உரையில் குறிப்பிட்டார். இந்த சிறப்பு படை பெண்களுக்கு எதிரான குற்றங்களை முன்கூட்டியே தடுப்பதுடன் ட்ரோன் வாயிலாக கண்காணிப்பு பணியிலும் ஈடுபடும் என்று அவர் தெரிவித்தார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை தொடங்கப்பட்டிருப்பதை வரவேற்பதாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அறிவிப்புகள் செயல்பாட்டிற்கு வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் அரணாக அமையும் என்று தாம் நம்புவதாக திரு கமல்ஹாசன் அதில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய அரசின் முத்ரா வங்கிக் கடன் திட்டத்தின் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடைந்து வருகின்றன. வேலூர் மாவட்டத்தில் இந்த கடன் திட்டம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை 41,000 மேற்பட்ட பயனாளிகளுக்கு சுமார் 492 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திருமதி லில்லிபாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: வேலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் முத்ரா லோன் என்ற ஒரு ஸ்கீம் மூலமாக எந்த ஒரு தொழிலும் புதியதாக தொடங்குவதற்கு எந்த பிணையமும் இல்லாமல் புதுசா லோன் வாங்குறதுக்கு பேங்க்ல லோன் கொடுக்கிறோம். அது கிட்டத்தட்ட நம்மளுடைய மாவட்டத்துல இதுவரை பயன்பெற்ற பயனாளர்கள் 41,395 பெற்றிருக்காங்க. அவங்களோட மொத்த லோன் அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 492.57 கோடி பணம் வங்கியின் மூலமாக கடன் பெற்று அவரோட தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க.
0: இந்த திட்டத்தின் மூலம் தனது தொழிலை மேம்படுத்த முடிந்ததாக பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
3: என்னுடைய நேம் ராஜேஷ், வெள்ளூர். நானு டிஜிட்டல் பிரிண்டிங் செஞ்சு பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு கொஞ்சம் முதலீடு இல்லாதனால நான் இந்தியன் பேங்க்ல அப்ளை பண்ணி முத்ரா லோன் மூலயமா லோனு ஒரு 10 லட்ச ரூபா லோனை போட்டு அதை சப்சிடியோட பண்ணி அந்த லோனை பெற்று அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல முறையில இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி என்னால ஒரு சிலருக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்குது.
0: தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14 தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருநெல்வேலி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. வருகிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தென்காசி

0: வாரணாசி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் நிலையில் தென்காசி மாவட்டத்தில் தொடரும் மழை. இங்குள்ள குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் அடைவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதால் விவசாய பெருமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் தொடரும் மழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பதும் முற்றிலுமாக பாதித்துள்ளது. ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: இருவரி செய்திகள். ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்களில் அதிக நாட்கள் பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தில்லியில் உள்ள தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைவரும் உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்ய மாவட்ட கட்டுப்பாட்டு அறை மூலம் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திரு ஆகாஷ் கேட்டறிந்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு மணிஷ் நரவனரே ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 18 வாகனங்கள் 535,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். அணி நிர்வாகம் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் சிராஜுக்கு ஓய்வளிக்கப்பட்டிருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. வரும் 13ஆம் தேதி தொடங்கவுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பிரசித் கிருஷ்ணா இடம்பெற்றுள்ளார். 13 வயதுக்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச ஜூனியர் போட்டிகளில் 5 பட்டங்களை வென்றதுடன் உலக டென்னிஸ் ஜூனியர் போட்டியில் 2ஆம் இடத்தை அவர் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 6:55 காலைத்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்களே, திரைப்பட பாடலோடு நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல்

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, குட் மார்னிங். இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல நான் உங்க RJ சுஜி.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: சூப்பரா மூணு பாட்டு கேட்டு ரசிச்சோம். முதல் பாட்டு கல்யாணராமன் திரைப்படத்திற்காக எஸ்பி சைலஜ பாடியது, பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம், இசை இளையராஜா. இரண்டாவதாக பாட்டு கேட்டு ரசிச்சோம் புது பாட்டு திரைப்படத்திற்காக, மனோ எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம், இசை இளையராஜா. மூன்றாவதாக கேட்டு ரசிச்சோம் ஹேமாவின் காதலர்கள் திரைப்படத்திற்காக, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, பாடலாசிரியர் கவின் முகில், இசை ரவீந்திரன். இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். கடந்த 2014 மே மாதம் 26 முதல் முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். இந்திய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக அவர் 4,399 நாட்களாக பதவியில் நீடிக்கிறார். மறைந்த பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடந்த 1952 மே மாதம் 13 முதல் 1964 மே மாதம்

0: 27 ஆம் தேதி வரை பிரதமராக பதவி வகித்தார். அவர் 4,398 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தார். தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேருவின் சாதனையை முறியடித்துள்ளார். மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மற்றும் திரு நரேந்திர மோடி அதிக நாட்கள் பிரதமராக பதவியில் தொடர்வதை பாராட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சாதனைக்காக அவருக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மாற்றத்தை உருவாக்கும் பிரதமரின் ஆட்சி முறை உலகின் தென்பகுதி நாடுகளுக்கு அவர் குரல் கொடுப்பது, அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய பொருளாதார சக்தி வாய்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் அவருடைய தொலைநோக்கு பார்வைக்கு தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் மக்கள் பிரதமர் மீது வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையே அவர் தொடர்ந்து பதவியில் நீடிப்பதற்கான காரணம் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பப்புவா நியூகினியா பிரதமர் திரு ஜேம்ஸ் மாரப்பே அனுப்பியுள்ள காணொலி செய்தியில் தலைமைக்கான முன்னுதாரணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி திகழ்வதாக பாராட்டியுள்ளார். இதேபோல் ட்ரினிடாட் டொபாகோ பிரதமர் கம்லா பெர்சாத் பிசாசார் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு குரல் கொடுப்பதில் இந்தியா முன்னிலை வகிப்பதாகவும் 140 கோடி மக்களுக்கு 3வது முறையாக தலைமையேற்று சிறப்பாக செயல்படுவதாகவும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சியின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து தரப்பினருக்குமான மேம்பட்ட வளர்ச்சி, மக்கள் சேவையே தீர்வு, தேசமே முதன்மை ஆகிய தாரக மந்திரங்களைக் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் திரு நிதின் நவீன் கூறினார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதன் மூலம் வாரணாசியில் இருந்து உலகின் மற்ற நாடுகளுக்கு பயணிகள் தடையின்றி செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவை உலகளாவிய விமான போக்குவரத்து மையமாக மாற்றுவதற்கான முக்கிய நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்றும் திரு ராம்மோகன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். பல்கேரியாவில் அந்நாட்டு தலைவர்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சரை டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துவார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து பின்லாந்து செல்லும் அவர் குல்டாரண்டா 14வது சுற்று பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வார். மேலும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சரையும் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசுவார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதமரின் ஜல்ஜீவன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வீடுகளிலேயே குழாய் மூலம் குடிநீர் கிடைப்பது பெரிதும் பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் முரளி, நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில இருந்து பேசுறேன். நாங்க இருக்கிற ஏரியால தண்ணி வசதி இப்போ ஜல்ஜீவன் திட்டத்துல வந்துட்டு இருக்கு. இந்த திட்டம் வர்றதுக்கு முன்னாடி நாங்க ரொம்ப தூரம் சைக்கிள்ல குடம் எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வர வேண்டிய சூழ்நிலையில இருந்தோம். இப்போ இந்த ஜல்ஜீவன் திட்டத்தின் வழியா நமக்கு வீட்டுக்கே தண்ணி வந்துடுது, நேரம் மிச்சமாகுது. இதனால எங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைச்சிருது. தண்ணி வீட்டுக்கே வருவது ரொம்ப வசதியா இருக்கு. கிராமப்புறங்களில் வசிக்கிற மக்களுக்கு இது பெரிய பயனுள்ளதா இருக்கு.
3: என் பெயர் ராணி, நான் திருப்பத்தூரில் இருந்து பேசுகிறேன். நாங்க இருக்கிற இடத்துல முதல்ல தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாங்க ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துட்டு வந்தோம். ஆனா இப்போ ஜல்ஜீவன் திட்டத்தில் தண்ணி வீட்டுக்கே வருது. இது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இந்த திட்டம் ரொம்ப

0: ரொம்ப நல்ல திட்டம், நன்றி.
1: ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். தலா என்ற இடத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் திடீரென ஏற்பட்ட வெடி விபத்தில் பணியில் இருந்த 7 பேர் உடல் கருகி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து ராஜஸ்தான் மாநில அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை சுட்டுவீழ்த்திய ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ராணுவம் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் அப்பாச்சி ஹெலிகாப்டரில் இருந்த 2 விமானிகள் மீட்கப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானின் சிரிக், மினாப், பந்தர் அபாஸ் ஆகிய நகரங்களில் வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் மிகவும் சக்தி தாக அமைந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் அமெரிக்க நிலைகள் தாக்கப்பட்டதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் இருந்து வெளிநாட்டு படைகள் வெளியேற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தலைநகர் தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இன்று வெப்பாலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொங்கன் மற்றும் கோவா, ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளிலும் வெப்பாலை தொடரும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதனிடையே அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கடலோர கர்நாடக பகுதிகள், மேற்கு வங்கத்தின் இமயமலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை கூறியுள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். அணி நிர்வாகம் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் சிராஜுக்கு ஓய்வளிக்கப்பட்டிருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. வரும் 13 தேதி தொடங்கவுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பிரசித் கிருஷ்ணா இடம்பெற்றுள்ளார். 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச ஜூனியர் போட்டிகளில் 5 பட்டங்களை வென்றதுடன் உலக டென்னிஸ் ஜூனியர் போட்டியில் 2 இடத்தை அவர் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் 12 சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்து ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: ஏற்பாடாயிடுச்சு.
1: எதுக்கு?
0: குட்டியோட ஃபீஸுக்கு.
1: காட்டு.
0: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா?
1: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
0: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு.
1: எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு.
0: அதுவும் சரி பார்த்து வாங்க.
1: ஏற்பாடாயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸ் அனுப்பிருக்கேன்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகலாம். திருப்பூரில் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸும் ஈரோடில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் சேலத்தில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் நீலகிரியில் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸும் பாலக்காடு பகுதியில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸும் வெப்ப பதிவாகலான சென்னை மெட் சென்டரில் இருந்து வந்த வானிலை அறிக்கை கேட்டோம். இன்றைக்கான வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் உங்களுக்கு ஜிகே கேள்வி என்னன்னா, ஜோஹா என்ற நறுமண

மிக்க அரிசி ரகம் அதிகமாக எந்த மாநிலத்தில் பயிரிடப்படுது? இந்த கேள்விக்கான பதிலை வாட்ஸ்அப்ல 9585800103க்கு நீங்க அனுப்பலாம், அல்லது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படின்ற நம்ம எஃபி பேஜ்ல நம்ம போட்டிருக்கிற போஸ்டருக்கு கீழே காமெண்ட்லயும் ஆன்சர் கொடுக்கலாம்.

0: பருவராகம் திரைப்படத்திற்காக அழகான பாடல் கேட்டு ரசிச்சிங்க. எஸ் ஜானகி பாடியது, கே ஜே யேசுதாஸ் பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் நாம் இனி கேட்கலாம்.
1: குட் மார்னிங் மக்களே.

0: சிவானி கோயம்புத்தூர் 103 FM இன் கொஞ்சம் கிளி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரு பேச போறா, அந்த அழகான மழலையின் குரல் யாருடையதுன்னு கேட்கலாமா? வணக்கம்
1: குன்மானே,
0: உங்க பேர் என்ன?
1: நிகிலன்.
0: எஸ், அழகா பேசுறீங்க. ஓகே நிகிலன், எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: UKG A1.
0: வெரி குட் நிகிலன். உங்க அம்மா பேர் என்னம்மா?
1: ஐஸ்வர்யா.
0: அப்பா பேர் என்ன?
1: முத்துக்குமார்.
0: அம்மா என்ன பண்றாங்க?
1: அம்மா வேலையில வேலை பாக்குறாங்க.
0: அப்ப அப்பா என்ன பண்றாங்க?
1: அப்பா கம்ப்யூட்டர்ல வேலை பாக்குறாங்க.
0: யார் உங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவா? அப்படிங்களா? உங்க மாமா வீட்டுக்கு எப்ப போனீங்க?
1: லீவ் அன்னைக்கு.
0: அங்க யாரெல்லாம் இருந்தா?
1: அம்மச்சி, மாமா.
0: அம்மச்சி என்ன சமைச்சு கொடுத்தாங்க?
1: சிக்கன்.
0: பிடிக்குமா உங்களுக்கு?
1: பிடிக்கும்.
0: லீவ் அன்னைக்கு எத்தனை மணிக்கு நீங்க எந்திரிப்பீங்க?
1: 8 மணிக்கு.
0: அப்ப ஸ்கூலுக்கு போறதுக்கு
1: 7 o'clock.
0: எப்படி அம்மா எழுப்புவாங்க உங்களை?
1: எந்திரி நிகிலன் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: உடனே தம்பி சமத்தா எந்திரிச்சிருவீங்களா?
1: எந்திரிச்சிருவேன்.
0: உங்களுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் என்ன?
1: பிரியாணி.
0: பிரேக்ஃபாஸ்ட்லயே பிரியாணியா?
1: ஆமா, அம்மா கலர் கலரா பிரியாணி கொடுப்பாங்க. பிங்க் கலரு, ஆரஞ்சு, இந்த கலர்ஸ் எல்லாம் பிரியாணி கொடுப்போம். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: வெரி குட் நிகிலன், உங்களுக்கு என்ன கார்ட்டூன் ரொம்ப பிடிக்கும்?
1: கிங் சான்.
0: அது எப்படி பேசும்?
1: என்ன
0: சொல்ல போறீங்க?
1: ஹிந்தி ரைம்ஸ்
0: பாடுறீங்களா?
1: பாடுறேன்.
0: பாடுங்க.
1: பாபா ஜெகதே பலோ டாக்டர், மா கெகத்தி இஞ்சிரிய, பையா கெகத்தே அச்சா, சீக்கத்தோம் கம்ப்யூட்டர், சாசா கெகத்தே பனோ பிரபச, சாசி கெகத்தி ஆபீஸ, தீதி கெகத்தி ஆகே செலுக்க, பண்ணா துமே கலெக்டர், பாபா எகதி ஃபோஜ்மை ஜாக்க, விட்மை ராம் காமாவும், தீதி எகதி கர்மே ரககக, சப்கி அலகல கபிலாசா, சப்கி அப்பனா நாத்தா, லேகின் மேரி மண் உல்ஜன், கோவில் சம்சனா மாத்தா.
0: நல்லா பாடுனீங்க. இந்த ரைம்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க?
1: தமிழ்.
0: சொல்லுங்க.
1: அப்பா டாக்டர் ஆக சொன்னாங்க, அம்மா இன்ஜினியர் ஆக சொன்னாங்க, அண்ணா கம்ப்யூட்டர் படிக்க சொன்னாங்க, சித்தப்பா ப்ரொபசர் ஆக சொன்னாங்க, சித்தி ஆஃபீஸர் ஆக சொன்னாங்க, அக்கா கலெக்டராக படிக்க சொன்னாங்க, தாத்தா ஆர்மிக்கு போய் உலகமே பின்னாடி திரும்பி பார்க்குற மாதிரி வாழ சொன்னாங்க, அக்கா வீட்டிலேருந்து ஐடி கம்பெனி வேலை பார்க்க சொன்னாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஆசை. என் மனசுல கடைசியா யாருமே கேக்கல, அப்படிதான் இந்த ரைம்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க.
0: சரி, நாங்க கேக்குறோம், நிக்கிலனுடைய மனசுல என்ன ஆசை இருக்கு?
1: போலீஸ்.
0: ஏமா, எதுக்குமா போலீஸ் ஆகணும்?
1: திருடுனா புடிச்சு அடைச்சு வைக்க.
0: அப்படியா? அப்புறம் வேற என்னெல்லாம் பண்ணுவாங்க?
1: அரெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாரையும் பத்திரமா பாத்திருக்கு. நானும் போலீஸ் ஆகணும்.
0: நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர் ஆகிறதுக்கு FM சார்பா வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
2: நிகழ்ச்சியில் கியூட்டா குஞ்சியது எம் நிகிலன் கிளியுடன் அழகாக பேசினார் ஆர்ஜே லட்சுமி தேவி.
3: சூடான காஃபியோடு சுவையான விஷயங்களோடு
4: குட் மார்னிங் ஆபீசர்.
3: இது வணக்கம் கோயம்புத்தூர்.

0: கலியுகம் திரைப்படத்திற்காக அழகான பாடல் கேட்டு ரசிச்சீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது, இசை சந்திரபோஸ். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல நாம இன்னைக்கு கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். மின்னணு கழிவுகள் என்பது பயன்படுத்த முடியாத, மீண்டும் சரிப்படுத்தி உபயோகிக்க முடியாத மின்சார மற்றும் மின்னணு சாதனங்களை குறிப்பதாகும். இக்கழிவுகளில் நச்சு உலோகங்களான காரியம், குரோமியம், பாதரசம் மட்டுமல்லாமல் பிற உலோகங்களான இரும்பு, தாமிரம், சிலிக்கான், அலுமினியம், தங்கம் போன்றவை பிரித்தெடுக்கக்கூடியவைகளாக உள்ளன. ஆனால் இவற்றுள் 5% மின்கழிவுகள் மட்டுமே மறுசுழற்சி செய்யப்படுகிறது. மின்கழிவு மூலங்களாக இருப்பவை நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் கணினிகள், தொலைபேசிகள், தொலைக்காட்சி பெட்டிகள், கால்குலேட்டர்கள், விளையாட்டு சாதனங்கள், குளிர்சாதன பெட்டிகள், துணி துவைக்கும் இயந்திரங்கள், மிக்சி, கிரைண்டர், நீர் சூடேற்றிகள் போன்றவைகளாகும். மின்னணு கழிவுகளின் பாதிப்புகளை அறியாமல் அவற்றினை நிலத்தில்

புதைப்பதால் மண் மற்றும் நிலத்தடி நீர் மாசடைந்து அதனை பயன்படுத்த இயலாமல் போகலாம். மின்னணு சாதனங்களில் உள்ள பல நச்சு உலோகங்களான காரியம் மற்றும் கேட்மியம் போன்றவை நீர் மாசுபடுவதற்கு மிக முக்கிய காரணிகளாக உள்ளன. மின்னணு கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கும் நிலப்பரப்புகள் மற்றும் அருகாமை பகுதிகள் மாசடைவதோடு பல உடல்நல பாதிப்புகளையும் உண்டாக்குகிறது. மற்ற மின்னணு கழிவுகளை விட கணினி பொருட்களே அதிக அளவாக 65% பயன்படுத்தப்படுகிறது. நம் வாழ்வில் மின்னணு சாதனங்களின் பயன்பாடு இன்றியமையாதது என்றாலும் அவை நமக்கும் நம் சுற்றுச்சூழலுக்கும்

0: குறைத்து நம் சுற்றுச்சூழலை காப்போம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: கஷ்டப்பாடாயிடுச்சு.
1: எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு.
0: காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா?
1: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
0: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு.
1: அதுவும் சரி பார்த்து வாங்கு.
0: ஏற்பாடாயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பிருக்கேன்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: என்னங்க, ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
3: நேயர்களின் நினைவிற்கு, இன்று காலை 8:30 மணிக்கு தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியில் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகள் நலத்திட்டங்கள் என்பது குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குனர் கோயமுத்தூர் இ அறவாளி அவர்கள். நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 8:30க்கு கேட்டு பயன்பெறுங்கள்.

0: கேட்ட ரசித்த அந்த அழகான பாடல் மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் முத்துலிங்கம், இசை தேவேந்திரன்.
1: சூடான காஃபியோடு சுவையான விஷயங்களோடு
2: குட் மார்னிங் ஆபிசர்.
1: இது வணக்கம் கோயம்புத்தூர்.
0: இன்னைக்கு நமக்கு நம்ம கேட்டிருந்த ஜி கே கேள்விக்கு இன்னும் வேற யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, பட்டுக்கோட்டை ராபர்ட் இளமாறன், குகன் நஞ்சண்டபுரத்திலிருந்து, பீடம்பள்ளி வாசுதேவன், பிரேமா வெள்ளையங்கிரியிலிருந்து, அப்புறம் யசோதா, கோவிந்தராஜ் திருப்பூர்லேருந்து, விஸ்வ மரந்தாங்கி, பிரமலா சென்னை, மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா பெரிய வதம்பச்சேரியிலிருந்து, நடராஜன் ஜனகா, ரேவதி, தினேஷ், மனோ, கிரிஷ், ரெட்ஃபீல்ட்லேருந்து, நங்கமல்லி ராஜாராம், இளங்கோ நகர், அம்பிகா தேவி, சண்முக சுந்தரம், இன்னும் நிறைய பேர் அனுப்பியிருக்கிறீங்க. மேக்ஸிமம் உங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். பிரபாகரன் பல்லடத்திலிருந்து, பார்வதி கணபதியிலிருந்து, அப்புறம் போன்ஸ் விஜயகுமார் சலக்கரிச்சிலிருந்து, அந்தோனிரா சென்னையிலிருந்து, இளங்கோ, சாமி செட்டிப்பாளையம், சண்முகநகர், சிவகுமார் மலர்குடி, சபரிப்பிரியா, சரோஜினி, சுகம்ராஜா கோவை, கனியூர் அண்ணாதுரை, கருவலூர், சாமுவேல், பூழுவப்பாளையம் ஆனந்தமுருகன். ஹோப்ஸ் காலேஜ் பிரணயா, குகன், கே என் பாளையம் பேச்சிமுத்து, போத்தனூர் ரயில் ரங்கன், மனோகரன் கரையாம்பாளையத்திலிருந்து, தாசர்பட்டி பாலசுப்ரமணியம், பூழுவப்பாடி உதயகுமார் பானுமதி, முத்துக்குமார், ராதிகா, லக்ஷன், யஷ்வந்த், பிரணைதன், இவங்கெல்லாம் வெள்ளிக்குப்பம் பாளையத்திலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. ராயப்பன், ரிஜி, ஜெஃப்ரி, ரீனா, இவங்க கோவையிலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. சுமதி, கனகராஜ், மனோஜ், பூமிகா, தமிழ்நகர் செம்பிப்பாளையத்திலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. இந்த ஜி கே கேள்விக்கான பதில் என்னன்னா, வட இந்தியாவுக்கு பாஸ்மதி ரைஸ் எப்படியோ அந்த மாதிரி வடகிழக்கு இந்தியாவின் அஸ்ஸாம் மாநிலத்துக்கு இந்த ஜோகா அரிசி தான் முதன்மையா இருக்கு. அஸ்ஸாமின் பிரம்மபுத்திரா நதி பள்ளத்தாக்குகளில் மட்டுமே விளையக்கூடிய, கடந்த 2017 மத்திய அரசால் புவிசார் குறியீடு, அதாவது ஜிஐ டேக் வழங்கப்பட்ட ஒரு அரிய வகை பாரம்பரிய அரிசி தான் இந்த ஜோகா அரிசி. இதனுடைய சிறப்பம்சமே அலாதியான நறுமணம் தான். இதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் இயற்கையிலேயே அதிகமாக இருக்கிறதுனால சமைக்கும் போது பாப்கார்ன், சந்தனம், மலர் கலந்த ஒரு அற்புதமான வாசனை வீடே மணக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமா. பொதுவாக அரிசி சாப்பிட்டோம் அப்படின்னா அதனுடைய சர்க்கரை அளவு நம்ம உடம்புல அதிகரிக்கும். ஆனால் இது இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றத ஆய்வுகளும் சொல்லுது. இந்த அரிசியில ஒமேகா 3 இருக்கு, மற்றும் ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்களும் அதிகமாக இருக்குதான். இந்திய அரசின் வேளாண் துறையானது இந்த ஜோகா அரிசியை முதன்முறையா லண்டன், இத்தாலி, துபாய் இந்த மாதிரியான உலக நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வமா ஏற்றுமதியும் செய்ய தொடங்கி இருக்குது. அதனால அஸ்ஸாம் விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் சர்வதேச அளவில் உயர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாகவும் இது கருதப்படுது. நறுமணமும் ஆரோக்கியமும் நிறைஞ்ச இந்த ஜோகா அரிசி அஸ்ஸாம் மாநிலத்துல தான் அதிகமா பயிரிடப்படுது. இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்ன உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுடைய சில பெயர்களை மட்டும் நம்ம குறிப்பிட்டுடலாம். மூர்த்தி, தங்கவேல், அழகு, கண்ணப்பன், பழனிசாமி, வெங்கடேஷ், பெருமாள், ஜெயபால், இவங்கெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசிலிருந்து, திருப்பூர் மகேஸ்வரி ராஜேந்திரன் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. துரைசாமி ஜமீன் ஊத்துக்குழியிலிருந்து, திருப்பூர் குருவாயூரப்பன் நகர் பிரபஞ்சன், யஷ்வந்த், இவங்க சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. கோயம்புத்தூர் பகுதியை சார்ந்த பெல்லம்பட்டி சிவகுமார், புவனேஸ்வரி

சோமா ஸ்கந்தமூர்த்தி ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. தொட்டம்பாளையம் ரவி செல்வியும் ஆன்சர் கொடுத்துருக்கிறாங்க. இன்னும் நிறைய பதில்கள் வந்துட்டே தான் இருக்குது. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட சிறுமுகை வெள்ளிக்குப்பம்பாளையம் சங்கரேஸ்வரன், மஞ்சுளா, தர்ஷன், கீதாவும் ஆன்சர் கொடுத்துருக்கிறாங்க. ஜெகநாதன் பூலக்கட்டுப்பாளையத்திலிருந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. சிந்து குகன் கோத்தகிரியிலிருந்து ஆன்சர் கொடுத்துருக்கிறாங்க. ஓகே, நம்ம கேட்டிருந்த ஜிகே கேள்விக்கு சரியான பதில்கள் இன்னும் வந்துட்டு இருக்கு. உங்களுடைய எல்லாருடைய பெயர்களும் குறிப்பிட முடியாத காரணத்தினால உங்க எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது ஜிகே கேள்விக்கான பதிலும் யாரெல்லாம் ஆன்சர் பண்ணாங்க அப்படின்றதும் இனி கேட்கலாம். சேவை செய்திகள். நுகர்வோர் குறை தீர்க்கும் நாள் பற்றிய அறிவிப்பு புதன்கிழமையான இன்று காலை 11 மணிக்கு சீரநாயக்கம்பாளையம் கோட்ட அலுவலகத்திற்கு மின் நுகர்வோர்கள் குறைகளை நேரில் கேட்டு தெளிவு பெறலாம். இதற்கான உங்களுக்கான குறைகளை நிவர்த்தி செய்யும் நேரம் காலை 11 மணி முதல் ஆரம்பமாகுது. அதனைத் தொடர்ந்து மற்றும் ஒரு சேவை செய்தி, இன்று காலை 11 மணிக்கு ஒண்டிபுதூர் செயற்பொறியாளர் அலுவலகத்தில் மின் குறை தீர்க்கும் கூட்டமும் நடைபெற இருக்குது. பொதுமக்கள் மின் விநியோகம் சம்பந்தப்பட்ட தங்களது குறைகளை நேரில் சென்று கேட்டு தீர்வு காணலாம் அப்படின்ற அறிவிப்பு வந்திருக்கு.

0: ஆகாய தாமரைகள் திரைப்படத்திற்காக அழகான பாடல் கேட்டு ரசிச்சோம். எஸ் ஜானகி பாடியது, இசை கங்கை அமரன். நேர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணே இவரை சந்திப்போம் பகுதியில் பரதநாட்டிய கலைஞர் பிருந்தா ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.
1: நேயர்களே, இன்று 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் ஒன்றில் வலம் குன்றா அங்கக வேளாண்மை வாய்ப்புகளும் சவால்களும் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் செயல் துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் முனைவர் கா. சுப்பிரமணியன் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.
0: இன்று முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சூளை கவிஞர் வாளியன் பார்வையில் கம்பனின் கவித்துவம் உரை வழங்குபவர் முனைவர் கு. செல்வி அவர்கள்.
1: நேயர்களே, இன்று மதியம் 2:30 உழைப்பே உயர்வு விவசாய பணியில் தனது குடும்பத்தினரின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ. சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
0: இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். பிரதமரின் சாதனைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஆகியோர் பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதேபோல் உலக நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையிலும், திரு நரேந்திர மோடியின் நீண்டகால பிரதமர் சாதனையை பாராட்டும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டுவசதி துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டுவிழுத்து ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: என்னங்க, ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மனப்புறம்

0: பூவரசன் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கேஸ் சித்ரா பாடின பாட்டு கேட்டோம். 8:07:35 ஆகாஷ்வாணி FM 103 கோயம்புத்தூர்ல இது வணக்கம் கோயம்புத்தூர்.
1: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியில் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகள் நலத்திட்டங்கள் குறித்து விளக்கம் தருகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குநர் கோயம்புத்தூர் இ அறவாழி அவர்கள். இன்று காலை 8:30 கேட்டு பயன்பெறுங்கள்.
0: வடிவமைச்சிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு ஷாப்பிங் மால் தான் விலாஜியோ மால். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கத்தார் நாட்டில் அதனுடைய தலைநகரான தோஹாவில் அல்வாப் தெருவில் ஆஸ்பயர் ஜோன் அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த வில்லாஜியோ மாலுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெனிஸ் தீம் பேஸ் பண்ணி இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இத்தாலியில் இருக்கக்கூடிய வெனிஸ் நகர் மாதிரியே இந்த மாலும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இத்தாலியில் இருக்கிற மாதிரியே இந்த மாலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா செயற்கை கால்வாய்கள் அமைச்சிருக்காங்க. அந்த செயற்கை கால்வாய்களில் பார்த்திங்கன்னா படகும் இயக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதோட கூரை மேற்கூரை பார்த்திங்கன்னா அப்படியே வானம் மாதிரியே வடிவமைச்சிருக்காங்க. அதுக்குள்ளே இருந்து நம்ம இப்படி அண்ணாந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வானம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்லா அகலமான பரப்பு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வகையில் வடிவமைச்சிருக்காங்க. 183,000 சதுர மீட்டர் பரப்பளவில் இந்த மால் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு ஃப்ளோர் தான். அது பார்த்த உடனே இது நிறைய ஃப்ளோர் இருக்குமோ அப்படின்னுலாம் நினைக்க வேண்டியதில்லை. அதில் ஒரே ஒரு ஃப்ளோர் தான் இருக்குது. ஆனால் பரப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுலேயும் 200 மேற்பட்ட கடைகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி அங்கே படகு சவாரி, அதே மாதிரி ஐஸ் ரிங்ஸு, நிறைய தியேட்டர்ஸு, நிறைய கடைகள், இப்படி நிறைய விஷயங்கள் அந்த மாலுக்குள்ளே இருக்குது. இந்த மால் June 7, 2006 ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஒரு தீ விபத்து ஒன்று நடைபெற்றது 2012 May 28. அதுக்கப்புறமா மறுபடியும் அதையெல்லாம் புனரமைச்சு 20, 2012 மறுபடியும் ரீஓப்பன் பண்ணாங்க. உலக அளவில் பார்த்திங்கன்னா நல்ல வித்தியாசமான ஒரு ஷாப்பிங் மால் அப்படின்னா இந்த கத்தாரில் இருக்கக்கூடிய வில்லாஜியோ மால் சொல்லலாம்.

0: further strained the US brokered ceasefire between Israel and Iran, which remains formally in place despite repeated violations. The widening violence risks pushing any prospect of a lasting peace further out of reach as Tehran continues to link developments in Lebanon and Gulf to the broader regional confrontation. This is Vinod Kumar for Akashvani News from Dubai.
1: In men's cricket, India A defeated Sri Lanka A by 8 runs in a close contest in the opening clash of Tri-Nation A series at the Rangiri Dambulla International Stadium in Sri Lanka yesterday. Opting to bat first, India scored 277 for 6 in stipulated 50 overs, riding on Rituraj Gaikwad's 101 runs. Skipper Tilak Varma also scored 60 runs. In reply, Sri Lanka fell short of just 8 runs as they got bundled out for 269 runs with 7 balls remaining. India A will next face Afghanistan A tomorrow on the same venue. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
2: Thank you, Saira. Newspapers have widely noticed Prime Minister Narendra Modi's 12 years in office. Modi completes 12 years, BJP hails transformation, writes Hindustan Times, while the Indian Express headlines, NDA turns 12 today, meets to mark Modi crossing Nehru stint. In an age of quick commerce taking precedence in every household, the Economic Times informs, Zepto pips Instamartin orders, but lacks Blinkit. Newspapers also carry a picture of vehicles driving through the Zojila tunnel, Asia's longest connecting the Kashmir Valley to Ladakh, following its breakthrough ceremony at Minamark in Ladakh on Tuesday. And finally, Financial Express writes about Apple's digital assistant. Siri jumps on AI bandwagon in more personal avatar. And with that, it's back to you, Saira.
1: Thanks, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Modi becomes longest-serving elected Prime Minister of India. World leaders hail Prime Minister Modi's transformative governance and advocacy for Global South. NDA to meet in New Delhi today to celebrate PM Modi's achievements and completion of 12 years of government. Centre unveils 1.25 lakh crore rupees rural development push. New framework under Viksit Bharat Jiramji to roll out from 1st July. US military launches strikes against Iran in response to downing of Army Apache helicopter off Oman coast. And in cricket, Rituraj Gaikwad's century helps India A beat Sri Lanka A by 8 runs in tri-series opener in Dambulla. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a great day.
3: Akashvani. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
4: காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
5: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரை வியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
4: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
6: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு பிரசன்ட்ஸ் டெண்டர் கோகனட் வாட்டர்.
7: நியூட்ரிஷியஸ், டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி and delicious with the taste of natural goodness in every drop of it.
6: Enjoy nature's health drink, tender coconut water from Coconut Development Board.
8: இன்று தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகள் நல திட்டங்கள் என்பது குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குனர் கோயமுத்தூர் இ அறவாழி அவர்கள்.
9: தென்னை வளர்ச்சி வாரியம் மத்திய அரசின் வேளாண் மற்றும் உழவர் நல அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் நிறுவனமாகும். தென்னை வளர்ச்சி வாரியம் தென்னை சாகுபடி மற்றும் தொழில்துறையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தவும் கண்காணிப்பதை நோக்கமாகவும் கொண்டு 1981 ஜனவரி 12 தொடங்கப்பட்டது. வாரியத்தினுடைய தலைமை அலுவலகமானது கொச்சி கேரளாவிலே உள்ளது. வாரியத்தில் 4 மண்டல அலுவலகங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, பீகார் மற்றும் அசாம் மாநிலங்களிலே இயங்குகின்றது. இது தவிர 6 மாநில அலுவலகங்கள் ஆந்திரா, மகாராஷ்டிரா, ஒடிசா, மேற்கு வங்காளம், குஜராத் மற்றும் யூனியன் பிரதேசமான அந்தமானிலும் இயங்குகின்றது. புதுதில்லியில் சந்தை மேம்பாடு மற்றும் தகவல் மையமும், ஆலுவா அருகே உள்ள வாழக்குளத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி மையமும், திருவனந்தபுரத்தில்

கள அலுவலகமும் இயங்குகின்றது. இது தவிர நாட்டிலே 11 செயல் விளக்க மற்றும் விதை பண்ணைகள் உள்ளன. இதில் தமிழ்நாட்டிலே தளியிலே நமக்கு இந்த செயல் விளக்க மற்றும் விதை பண்ணை உள்ளது. கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படுகின்ற தென்னை மரமானது இந்தியாவிலே 19 மாநிலங்களிலும் 4 யூனியன் பிரதேசத்திலும் ஏறத்தாழ 2.15 மில்லியன் ஹெக்டேரிலே பயிரிடப்பட்டு வருகின்றது. தமிழ்நாட்டில் பார்த்தோமானால் 500,000 ஹெக்டேரிலே தென்னை பயிரிடப்பட்டு வருகின்றது. தென்னையானது தமிழ்நாட்டில் 36 மாவட்டங்களிலே பயிரிடப்பட்டு வருகின்றது. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களில் முதலாவதாக வருவது தரமான நடவு பொருட்கள் உற்பத்தி செய்வதாகும். இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் தரமான தென்னை நாற்று உற்பத்தியை அதிகரிப்பதாகும். இதிலே முதலாவது பொதுத்துறை நாற்றங்கால். இந்த பொதுத்துறை நாற்றங்கால் திட்டத்தின் கீழ் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைத்து கொண்டே அவர்கள் இந்த தென்னை நாற்றுகளை உற்பத்தி செய்ய வேண்டும். அவ்வாறு தென்னை நாற்றுகளை உற்பத்தி செய்வதற்கு ஆகக்கூடிய செலவிலே 50% அவர்களுக்கு மானியமாக வழங்கப்படுகின்றது. அதாவது ஒரு தென்னை நாற்றுக்கு 20 ரூபாய் வழங்கப்படுகின்றது. மீதமுள்ள 20 ரூபாயான 50% அந்த திட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திட்டத்தின் கீழ் வெளியிட அனைத்து தென்னை ரகங்களின் தரமான நாற்றுகளையும் உற்பத்தி செய்யலாம். தென்னை விதை தோட்டம் நிறுவுதல், அதாவது நியூக்ளியஸ் சீட் கார்டன். தென்னை விதை தோட்டம் அமைக்க பொருத்தமான நிலமுள்ள தனிநபர்கள், கூட்டுறவு சங்கங்கள், அரசு சாரா நிறுவனங்கள், வேளாண் அறிவியல் நிலையங்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள், உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் இந்த திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெற தகுதியுடையவர்கள். இந்த திட்டத்தில் கலப்பின ரகங்கள் உட்பட தரமான தென்னை நாற்றுகளுக்கான எதிர்கால தேவையை பூர்த்தி செய்வதற்காக பொது மற்றும் தனியார் துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாகுபடி ரகங்களின் தென்னை விதை தோட்டத்தை நிறுவுவதற்கு செயல்படுத்தப்படுகின்றது. இந்த திட்டத்திலே அதிகபட்சமாக 4 ஹெக்டேருக்கு ₹14.4 லட்சம் என்ற அளவில் உதவி வழங்கப்படுகின்றது. இந்த உதவியானது 3 தவணைகளிலே வழங்கப்படுகின்றது. முதலாம் ஆண்டு 50%, 2ஆம் ஆண்டு 25%, 3ஆம் ஆண்டு 25% இந்த திட்டமானது அந்த ஒரு ப்ராஜெக்ட் என்ற முறையிலே இருக்க வேண்டும். அந்த வகையில் அந்த ப்ராஜெக்டிலே ஆகக்கூடிய செலவினங்களிலே 50% அல்லது 4 ஹெக்டேருக்கு ஆகக்கூடிய 14.4 லட்சம் ரூபாய் அவருக்கு மானியமாக வழங்கப்படுகின்றது. இந்த திட்டத்திலே குறைந்தபட்சம் 2 ஹெக்டேர் அளவிலும் தென்னை விதை தோட்டம் நிறுவுவதற்கு மானியம் வழங்கப்படுகின்றது. அந்த வகையிலே மானியம் என்று பார்த்தோமானால் 1 ஹெக்டேருக்கு 3.6 லட்சம் ரூபாய் அதிகபட்சமாக மானியம் வழங்கப்படுகின்றது. சிறிய அளவிலான தென்னை நாற்று பண்ணைகள் நிறுவுதல். தென்னை நாற்று உற்பத்தியில் தனியார் மற்றும் பிற நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்காக தென்னை நாற்று பண்ணைகளை நிறுவுவதற்கு தென்னை வளர்ச்சி வாரியம் இந்த நிதி உதவியை வழங்குகின்றது. தரமான தென்னை நாற்று உற்பத்தி செய்வதற்கு பொருத்தமான நிலமுள்ள பொதுத்துறை தனியார் துறை, அதாவது கூட்டுறவு நிறுவனங்கள், வேளாண் உற்பத்தி நிறுவனங்கள், அரசு சாரா நிறுவனங்கள், தனிநபர் ஆகியோர் இந்த திட்டத்திலே விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்தில் குறைந்தபட்சமாக 6,250 தென்னங்கன்றுகளை 0.1 ஹெக்டேர் அளவு என்ற ஏரியாவிலே இதை உற்பத்தி செய்ய வேண்டும். அதிகபட்சமாக 25,000 நாற்றுகளை 1 ஏக்கர் நிலத்திலே உற்பத்தி செய்யலாம். இதிலே மானியம் என்று பார்த்தோமானால் 45 ரூபாயானது 2 சம தவணைகளில் வழங்கப்படுகின்றது. முதலாம் ஆண்டு பயனாளி தென்னை வித்துக்காய்களை பாவிய பிறகு வழங்கப்படுகின்றது. அதற்கு அடுத்தது 2ஆம் ஆண்டு தென்னை நாற்றுகளை சான்றளித்த பிறகு எண்ணிக்கையின் அடிப்படையிலே அடுத்த சம தொகையானது மானியமாக வழங்கப்படுகின்றது. தென்னை நாற்று பண்ணைகளில் அங்கீகாரம் மற்றும் மதிப்பீடு. உண்மையான மற்றும் தரமான தென்னை நடவு பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக தென்னை வளர்ச்சி வாரியம் தென்னை நாற்றங்கால்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் முறையை ஏற்படுத்தி உள்ளது. பரப்பு விரிவாக்க திட்டம். பொருத்தமான புதிய பகுதிகளில் அறிவியல் சார்ந்த தென்னை சாகுபடி செய்யும் தென்னை விவசாயிகளுக்கு ஊக்க நிதி மற்றும் ஊக்க மானியம் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்றது.

இந்த திட்டத்திலே புதிய தென்னை நாற்றுகளை நடுவதற்கு ஒரு ஹெக்டருக்கு 56,000 ரூபாய் நிதி உதவி 2 சம தவணைகளிலே வழங்கப்படுகின்றது. இந்த மானியமானது ஒரு பயனாளிக்கு அதிகபட்சம் 2 ஹெக்டர் மற்றும் குறைந்தபட்சம் 0.08 ஹெக்டர், அதாவது 20 சென்ட் பரப்பிலே 10 தென்னங்கன்றுகள் நடவு செய்திருந்தாலும் அவர் இந்த திட்டத்திலே பயனாளியாக ஆகலாம். இந்த திட்டத்திலே அவருக்கு ஆகக்கூடிய செலவிலே 35% அல்லது அதிகபட்சமாக 56,000 ரூபாய் ஒரு ஹெக்டருக்கு 2 சம தவணைகளில் அதிகபட்சமாக 28,000 ரூபாய் முதலாம் ஆண்டும் 2ஆம் ஆண்டு 28,000 ரூபாயும் இந்த திட்டத்தின் கீழ் மானியமாக வழங்கப்படுகின்றது. தென்னை சார்ந்த சாகுபடி முறை மூலம் உற்பத்தி திறன் மேம்பாட்டு திட்டம். ஒருங்கிணைந்த அணுகுமுறை மூலம் தென்னை நிலங்களின் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல், அதன் மூலம் நிலையான முறையில் நிகர வருமானத்தை அதிகரித்தல், இந்த திட்டத்தின் தென்னை சார்ந்த பயிர் முறைகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு ஒருங்கிணைந்த வேளாண்மை நடைமுறைகள் மூலம் உற்பத்தி திறன் மேம்பாட்டிற்கான முக்கிய வேளாண் பரிமாணங்களை வழங்குகிறது. தென்னை சார்ந்த சாகுபடி முறை மூலம் உற்பத்தி திறன் மேம்பாட்டு திட்டமானது ஒரு கிளஸ்டர் பேசிஸ் என்ற முறையிலே செயல்படுத்தப்படுகின்றது. இந்த முறையிலே ஒரு பயனாளிக்கு அதிகபட்சமாக 2 ஹெக்டர் அளவிற்கு 42,000 ரூபாய் ஒரு ஹெக்டருக்கு என்ற அளவிலே 2 சமமான தவணைகளில் வழங்கப்படுகின்றது. அதாவது 1ஆம் ஆண்டு 21,000 ரூபாயும் 2ஆம் ஆண்டு 21,000 ரூபாயும் உதவி வழங்கப்படுகின்றது. இந்த வழங்கப்படுகின்ற உதவியானது இடுபொருட்களாகவே வழங்கப்படுகின்றது. மறுநடவு செய்தல் மற்றும் புனரமைத்தல் திட்டம். நோயுற்ற உற்பத்தி செய்யாத பழைய மற்றும் முதுமையடைந்த மரங்களை அகற்றி மீதமுள்ள மரங்களை புத்துயிர் பெறச் செய்வதன் மூலம் தென்னையின் உற்பத்தி திறனையும் உற்பத்தியையும் மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஒரு பயனாளிக்கு ஒரு ஹெக்டருக்கு 54,000 ரூபாய் 2 ஆண்டுகளில் வழங்கப்படுகின்றது. இந்த திட்டத்திலே 3 முக்கிய அம்சங்கள் இருக்கின்றன. முதலாவது அம்சம் என்று பார்த்தோமானால் நோய் முற்றிய பழைய மற்றும் முதுமையடைந்த மரங்களை அகற்றுவதாகும். அவ்வாறு அகற்றுவதற்கு ஒரு மரத்திற்கு 1,000 ரூபாய் என்ற முறையிலே ஒரு ஹெக்டருக்கு அதிகபட்சமாக 32 மரங்களை அகற்றுவதற்கு 32,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. இரண்டாவது அம்சம் என்று பார்த்தோமானால் அங்கே பரிந்துரைக்கப்பட்ட மேலாண்மை நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் ஏற்கனவே உள்ள மரங்களை புதுப்பித்தலாகும். இவ்வாறு புதுப்பிப்பதற்கு ஒரு ஹெக்டருக்கு 17,500 ரூபாய் மானியமாக 2 தவணைகளில் வழங்கப்படுகின்றது. 1ஆம் ஆண்டு 8,750 ரூபாயும் 2ஆம் ஆண்டு 8,750 ரூபாயும் வழங்கப்படுகின்றது. மூன்றாவதாக தரமான குட்டை மற்றும் கலப்பின நோய்களை தாங்கும் நாற்றுகளை மறுநடவு செய்தல். இவ்வாறு மறுநடவு செய்வதற்கு ஒரு ஹெக்டருக்கு அதிகபட்சமாக 4,500 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகின்றது. அதாவது ஒரு கன்றுக்கு 45 ரூபாய் என்ற வகையிலே வழங்கப்படுகின்றது. தென்னை மரம் ஏறுபவர்களுக்கான கேர சுரக்ஷா காப்பீட்டு திட்டம். கேர சுரக்ஷா காப்பீட்டு திட்டம் என்பது தென்னை வளர்ச்சி வாரியத்தால் பொது காப்பீட்டு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுத்தப்படும் ஒரு விரிவான குழு தனிநபர் விபத்து காப்பீட்டு திட்டமாகும். இந்த திட்டத்திலே பயனாளியினுடைய வயது வரம்பு என்பது 18-65 வயதிற்குள் இருக்க வேண்டும். இதிலே தென்னையின் மரம் ஏறி தேங்காய் பறிப்பவர்கள் மற்றும் அறுவடை செய்பவர்கள், நீரா இறக்குபவர்கள் மற்றும் தென்னை மரமேறும் நபர் நண்பர்கள் திட்டத்தின் கீழும் நீரா வல்லுநர்கள் பயிற்சி திட்டத்தின் பயன்பெற்றவர்களும் இந்த திட்டத்திலே பயன்பெறலாம். இந்த திட்டத்தின் ஆண்டு பிரீமியம் தொகை என்று பார்த்தோமானால் 956 ரூபாய் ஆகும். இந்த பிரீமியம் தொகையிலே பயனாளி வந்து ஒரு 143 ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதும். அதாவது இந்த பிரீமியம் தொகையினுடைய 15% மட்டுமாகும். மீதமுள்ள 85% அதாவது 813 ரூபாய் ஒரு ஆண்டும் தென்னை வளர்ச்சி வாரியம் இந்த திட்டத்தின் கீழ் பயனடையக்கூடிய பயனாளிக்கு பிரீமியமாக செலுத்துகின்றது. இந்த திட்டத்தினுடைய காப்பீட்டு தொகை அதிகபட்சம் என்று பார்த்தோமானால்

0: 7 லட்சம் ரூபாய் வரை இந்த திட்டத்திலே அவருக்கு காப்பீடு கிடைக்கின்றது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் என்று பார்த்தோமானால், அவருக்கு அவர் பணி செய்ய போவது முதல் பணி செய்துவிட்டு வீடு திரும்பும் வரை உள்ள காலகட்டங்களிலே அவருக்கு இந்த காப்பீடானது பொருந்தும். சென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய இந்த திட்டங்கள் அனைத்தையும் மற்றும் கூடுதல் விவரங்களையும் அதற்கு தேவையான விண்ணப்ப படிவங்கள் அனைத்தையும் நம்மளுடைய இணையதள முகவரியான www.coconutboat.gov.in என்ற இணையதள முகவரியிலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.
1: சென்னை வளர்ச்சி வாரியத்தின் கோயம்புத்தூர் மண்டல அலுவலகத்தை

0: அதற்கு தேவையான விண்ணப்ப படிவங்கள் அனைத்தையும் நம்மளுடைய இணையதள முகவரியான www.coconutboat.gov.in என்ற இணையதள முகவரியிலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.
1: தென்னை வளர்ச்சி வாரியத்தின் கோயம்புத்தூர் மண்டல அலுவலகத்தை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 0422, இது இணைப்பு எண், 2993684, 0422 2993684, தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
1: இதில் இதுவரை தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சியில் இதுவரை தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகள் நல திட்டங்கள் என்பது குறித்து விளக்கினார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குனர் கோயமுத்தூர் இ அறவாழி அவர்கள்.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்.
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
2: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய், வர்ஜின் கோகனட் ஆயில்.
3: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய். ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
2: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
6: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நேரம் 8:45. வணக்கம். கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் திரைப்பட பாடல்களோடு இணைவோம் நேர்களை. முதல் பாடல் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ குரல்களில், தாமரை வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ், இசையில் பாடல் இதோ.

கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்களே, தொடரும் பாடல் கஜினி திரைப்படத்திலிருந்து ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ குரல்களில், நா முத்துக்குமார் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். பிரதமரின் சாதனைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதேபோல் உலக நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையிலும், திரு நரேந்திர மோடியின் நீண்டகால பிரதமர் சாதனையை பாராட்டும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 9:02 நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் சிறுவாணி சாரல்.

என்றும் நம் நினைவில். இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் கேட்டு ரசித்த இரண்டு பாடல்கள். முதல் பாடல் 16 வயது நிலை திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. இரண்டாவதாக கேட்டு ரசித்த பாடல் கருத்தம்மா திரைப்படத்திற்காக சுஜாதா மற்றும் உன்னிமேனன் பாடியது, இசை ஏ ஆர் ரஹ்மான். சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க.

நேர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணை பகுதியில் இவரை சந்திப்போம். பரதநாட்டிய கலைஞர் பிருந்தா ரமேஷ் அவர்களுடன் சிறப்பு நேர்முகம்.

நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்ல திருத்தம் இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்குதான் கடைசி தேதி. இன்றைய தேதிக்குள்ள இணைய வழியில நீங்க பதிவேற்றம் செஞ்சு அதுக்குண்டான திருத்தங்களை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்ல பெயர், ஒளிப்படம், பெற்றோர் பெயர், பிறந்த தேதி, பயிற்று மொழி, மொழிப்பாடம், பள்ளியின் பெயர், இதுல ஏதாவது திருத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட அரசு தேர்வு துறை உதவி இயக்குநர்கள் ஜூன் 10ஆம் தேதிக்குள்ள இணைய வழியில பதிவேற்றம் செஞ்சு அதை திருத்திக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு.

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் ஒன்றில் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வாய்ப்புகளும் சவால்களும் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் செயல் துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் முனைவர் கா. சுப்பிரமணியன் அவர்கள். கேட்டு பயன் பெறுங்கள்.
1: இரவு 7:25 ஏறும் நிகழ்ச்சியில் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் ஒன்றில் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வாய்ப்புகளும் சவால்களும் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் செயல் துணைவேந்தர் பதிவாளர் முனைவர் கா. சுப்பிரமணியம் அவர்கள்.

0: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி இன்று மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். சிறுபான்மையினர் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. சிறுபான்மையின மாணவ மாணவிகள் அரசு விடுதியில சேர்றதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. கோவையில 2 இடங்கள்ல சிறுபான்மை மாணவ மாணவிகளுக்கான விடுதிகள் இயங்கிட்டு வருது. இதுல மசக்காளிப்பாளையத்துல மாணவிகள் விடுதியும் சுந்தராபுரத்துல மாணவர்கள் விடுதியும் செயல்பட்டு வருது. இங்கு தங்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு 3 வேளை உணவும் இலவசமா வழங்குறாங்க. கோவையில பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு, ITI மற்றும் பாலிடெக்னிக் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த விடுதி சேர்றதுக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அடுத்த மாதம் July 15 இந்த விண்ணப்பங்களை நம்ம சமர்ப்பிக்கணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இலங்கை தமிழர்களின் குழந்தைகளுக்கும் தனியே 5 இடங்களும் இருக்கு. சோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அண்ட் விருப்பம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் விண்ணப்பிச்சு பயன்பெறலாம்.
1: என் மனசுல நேத்து வரைக்கும் எதுவுமே இல்ல, ஆனா வந்ததுக்கு அப்புறம் இப்ப இடமே இல்ல. வெறுமையா இருந்தனா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியா இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசா இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன் இல்லைண்ணா.

சமைச்சாரல் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. பிளஸ் டூ விடைத்தாள் நகலை இணையதளத்துல பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அறிவிப்பு வந்திருக்குது. பிளஸ் டூ பொதுத் தேர்வுக்கான விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பிச்ச மாணவர்கள் கடந்த 5ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிச்சதுக்கான நகலை நம்ம பெற்றுட்டு இருக்கிறோம். அந்த வகையில 16ஆம் தேதி வரைக்கும் விடைத்தாள் நகலின பாடம் வாரியாக பல்வேறு கட்டங்களாக www.dge.tn.gov.in அப்படின்ற இணையதள முகவரியில பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இணையதளத்துல ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஹையர் செகண்டரி மார்ச் 2026 ஸ்கேன் காப்பி டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வழியா நம்ம கிளிக் செஞ்சு நமக்கு என்ன பாடங்கள் வேணுமோ அதை மட்டும் நம்ம தனியா டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தையும்

கொடுத்தோம் அப்படின்னா இதுக்குள்ள போயிட்டு நம்ம தேவையான விஷயங்களை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இன்னைக்கு புதன்கிழமை பிற்பகல் வரைக்கும் முதல்ல இருந்து நம்ம தமிழ் உள்ளிட்ட எல்லா லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்க்கான அப்ளை நீங்க பண்ணியிருக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜின் ஃபர்ஸ்ட் பார்ட் பகுதி 1 மட்டும் விடைத்தாள் நகலின பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற அறிவிப்பு கொடுத்துருக்காங்க.

என்றென்றும் புன்னகை திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசிச்சோம். சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறோம். இளைஞர் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற அறிவிப்பு வந்திருக்கு. சமுதாய வளர்ச்சிக்காக பங்களிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வழங்கப்படக்கூடிய முதலமைச்சர் மாநில இளைஞர் விருதுக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். 15 வயசுல இருந்து 30

35 வயசுக்குட்பட்ட 3 ஆண்கள் மற்றும் 3 பெண்களுக்கு இந்த விருது வழங்கப்பட இருக்குது. ₹1,00,000 ரொக்க பரிசு, பாராட்டு சான்றிதழ், பதக்கம் இது முதற்கொண்டு வழங்க இருக்கிறாங்க. 2025 April 1 2026 March 31 வரைக்கும் சமூக நலனுக்காக செய்த தன்னார்வ பணிகள் மறுபரிசீலனை செய்யப்பட்டு அந்த விவரங்களை எடுத்துப்பாங்க. விண்ணப்பதாரர்கள் குறைந்தது 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் வசிச்சிருக்கணும் அப்படின்றதையும், விண்ணப்பங்களை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் இணையதளம் வாயிலாக July 6 மாலை 5:45 சமர்ப்பிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விண்ணப்பத்தின் நகல் மற்றும் தொடர்புடைய ஆவணங்களை மறுநாள் மாலை 4 மணிக்குள்ள மாவட்ட விளையாட்டு அலுவலர் அலுவலகத்தில் ஒப்படைக்கணும் அப்படின்றதையும்

இன்று முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை கவிஞர் வாலியின் பார்வையில் கம்பனின் கவித்துவம் உரை வழங்குபவர் முனிவர் கு செல்வி அவர்கள். நிகழ்ச்சியை தவறாம கேளுங்க.

அசுரன் படத்துல இருந்து பாடல் கேட்டு ரசிச்சிங்க. இது சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சி. பொது இடமாறுதலுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் June 15 விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற அறிவிப்பு வந்திருக்குது. 2026-2027 கல்வி ஆண்டிற்கான பொது மாறுதல் கலந்தாய்வு கல்வி தகவல் மேலாண்மை முகமை எமிஸ் அப்படின்ற ஒரு இணையதளம் வாயிலாக நடைபெற இருக்குது. ஸோ மாறுதல் கலந்தாய்வுக்கு நீங்க விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா எமிஸ் இணையதளத்துல போயிட்டு June 15 22 வரைக்கும் பதிவேற்றம் செஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு பணி மாறணும், அதாவது வந்து நீங்கள் விண்ணப்பங்கள் கோரதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னா இறுதி முன்னுரிமை பட்டியல் June 30 வெளியிடப்படும். அதற்கான கலந்தாய்வும் July 1 இருந்து 24 வரைக்கும் நடைபெறும் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க.

0: That's not her face. It's beyond that.
1: சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களே, 10:02 இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி, உங்களுக்காக காத்திருக்குது. வாட்ஸ்அப் வழியாக உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி தொகுப்புல இருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜே சுஜி.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். பிரதமரின் சாதனைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதேபோல் உலக நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையிலும், திரு நரேந்திர மோடியின் நீண்டகால பிரதமர் சாதனையை பாராட்டும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மக்கள் சேவையே சிறந்த நிர்வாகத்தின் மிக சிறந்த அளவுகோலாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெறும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்றார். திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவரது மறைவுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் திரையுலகினரும் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஹெலிகாப்டரை சுட்டுவிழுத்து ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3,200 ரூபாய் குறைந்து 1,10,400 ரூபாய்க்கு விற்பனையாக்கிறது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

பாடல் படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சுஜாதா மோகன் பாடின பாட்டு கேட்டோம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க ராசிபுரத்திலிருந்து தேவராஜ் ஜெயந்தி. ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல இது உங்கள் சாய்ஸ். நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். 10:07:44 நொடியில் அடுத்த பாட்டுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க நட்ராஜ் சாந்தி பொன்னைகொண்டனூர்லேருந்து. இவங்க வந்து கடல் பூக்கள் படத்திலிருந்து பாரதி ராஜாவுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய வகையில் ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக பாட்டு கடல் பூக்கள் படத்திலிருந்து உனிமேனன் ஸ்வர்ணலதா ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்காங்க.

கடல் பூக்கள் படத்துல இருந்து அந்த பாட்டு கேட்டோம். 10:13:44 என்னுடைய ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல 2000 பிறகு வெளியான திரைப்படங்கள்ல இருந்து நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பிஎன் புதூர்ல இருந்து சிவசுப்ரமணியன், வசூல் ராஜா MBBS படத்துல இருந்து 10 நம்பர் 1 சொல்லு பாட்டு வேணும்னு இருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாட்டு ஸ்டேட்யூன் வித் எஃப்எம் 103 கோயம்புத்தூர்.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 3:30 கேட்கலாம். ஆகாஷ்வாணி FM 103 கோயம்புத்தூர்ல இது உங்கள் சாய்ஸ் நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 10:19 நேர்களை இன்று பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணே இவரை சந்திப்போம். பரதநாட்டிய கலைஞர் பிருந்தா ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கேட்க போகிற பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பாண்டிய நகர் திருப்பூர்லேருந்து சத்யா பாஸ்கர், தர்ஷன், ரோஹித், இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தென்மேற்கு பருவ காற்று பாட்டு வேணும் கருத்தம்மா படத்திலிருந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாட்டு

கருத்தம்மா படத்துல இருந்து பாட்டு கேட்டும் 10:25:24 ஆகாஷ்வாணி FM 103 கோயம்புத்தூர்ல இது உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் உழைப்பே உயர்வு, விவசாய பணியில் தனது குடும்பத்தினரின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கேட்க போகிற பாட்டுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கணேஷ் மலர்கொடி, ரியாஷினி சபரி, நவக்காடு பழத்தோட்டம் குன்னத்தூர் பகுதியிலிருந்து வேல் படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக பாட்டு வந்துட்டுருக்கு. ஸ்டே டியூன் வித் FM 103.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க. நேர்களை நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூரில் நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
2: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பெரிய நாயகன் பிளையத்துல இருந்து ஆனந்தகுமார், வல்லரசு படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக பாட்டு இணைந்திருங்கள். 103 கோயம்புத்தூர்

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் ஒன்றில் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வாய்ப்புகளும் சவால்களும் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் செயல் துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் முனைவர் கா. சுப்பிரமணியன் அவர்கள். கேட்டு பயன் பெறுங்கள்.
1: பத்து மணி 37:32 ஆகாஷ்வாணி FM 103 கோயம்புத்தூர்ல இது உங்கள் சாய்ஸ். நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் வந்து அவங்களுக்கு விருப்பமான பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில நாம அடுத்ததா கேட்க போற பாட்டுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்க கூடிய நேயர் யார் அப்படின்னு பாத்துருவோம். அனிதா தாராபுரத்துல இருந்து தாமிரபரணி படத்துல இருந்து கருப்பான கையாலே பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக பாட்டு

பாட்டுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அறந்தாங்கையில இருந்து விஷ்வம், இவங்க பரமசிவன் படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக பாட்டு வந்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி FM 103 கோயம்புத்தூர்.

10:16 PM 103.5 FM 0303 Coimbatore-ல இதுங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த பாட்டுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையிலிருந்து கார்த்திக் முத்துமாரி பிரிவும் சந்திப்பும் படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க.

தெய்வம் சந்திப்போம் படத்திலிருந்து பாட்டிக்கிடம் 10:50 55 அக்காஷ்வனே FM 103 கோயம்புத்தூர்ல இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கரும் மலுமச்சம்பட்டியிலிருந்து கவிதா பாட்டு கேட்டிருக்காங்க. என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்திலிருந்து அவங்களுக்காக பாட்டு வந்துட்டுருக்கு.

நோக்கி பாயும் தொட்டப்படத்துல இருந்து அந்த பாட்டு கேட்டும் 10:57 நிகழ்ச்சியின் நிறைவான பாட்டுக்கு அவினாசியிலிருந்து ஜெயமுகுந்தன் விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. நண்பன் படத்துல இருந்து என் ஃப்ரெண்டை போல யாரும் மச்சா பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக பாட்டு ஸ்டேட்மெண்ட் வித் FM 103 கோயம்புத்தூர்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: அமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவரது உடலுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அவரது இறுதிச் சடங்கு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு செய்தார். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 3200 ரூபாய் குறைந்து 110400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14 தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத், பி வி சிந்து, தன்வி சர்மா, இஷா பருவா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நிலையத்தின் நேரம் இப்போது 11:02. நேயர்கள் இப்போது கேட்கலாம் சங்கீதச்சாரல். இன்றைய சங்கீதச்சார் நிகழ்ச்சியில் சாருமதி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது.

0: நமது சங்கீதச்சார் நிகழ்ச்சியில் சாருமதி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டோம். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: நிகழ்ச்சியில் கவிஞர் வாலியின் பார்வையில் கம்பனின் கவித்துவம் உரை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் கு செல்வி அவர்கள்.
2: கல்வியிற் பெரியோன் கம்பனை போற்றாதவர்கள் யாருமில்லர். அவ்வகையில் கவிஞர் வாலியும் விதிவிலக்கல்ல. விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்பார்கள். கவிஞர் வாலி அவர்கள் வெண்பாய் ஆப்பில் கம்பனை ஆராதிக்கின்றார். அவரே சொல்கிறார், கம்பனை பாடுவதால் என் தமிழ் கூர்தீட்டப் பெறுகிறது என்கிறார். ஆம், கவிஞர்க்கெல்லாம் கம்பன்தான் குலதெய்வம் என்கிறார். கம்பன் என்பது என்னும் இந்த குறுங்காவியம் கம்பரின் சொல் நயத்தையும் பொருள் நயத்தையும் வெண்பாக்களால் விரித்துரைக்கிறது. கம்பனுக்கு புகழாரம் சூட்டும் வாலி, பாட்கடலில் துயிலும் பரம்பொருளை பாட்கடலில் இருந்து பெயர்த்தெடுத்து தமது நூட்கடலுக்குள் வைத்துவிட்டார் கம்பர் என்பதை கூறுகையில், பாட்கடலுள் வைகும் பரம்பொருளை கம்பன் தன் நூட்கடலுள் வைத்து நமக்களித்தான் என்கின்றார். கம்பரின் எதுகை மோனைத்திறத்தை வியக்கும் கவிஞர் வாலி இவ்வாறு சொல்கிறார், எதுகை எதிர் நிற்கும் ஏக்கமுடன் மோனை முதுகை வருடி முனகும் பொதுவாய் இரண்டும் அவனை இறுக்கி அணைக்க திரளும் கவிதை திரட்டு என்று வியந்து பேசுவதை பார்க்கிறோம். கம்பர் பாட்டெழுத அமர்ந்தபோதெல்லாம் சொற்கள் அணிவகுத்து நின்று தம்மை பயன்கொள்ளும்படி வேண்டின என்று பல்லோர் கூற கேட்டிருக்கின்றோம். அதனை கூறும் வாலி, ஊற்றுப் பெருக்கோ உடைப்பெடுத்தே ஓடிவரும் ஆற்றுப் பெருக்கோ அடடாவோ சீற்றமுள காற்றுப் பெருக்கோ கவி கம்பர் யாதுனது பாட்டுப் பெருக்கு பகர் என்கிறார். இந்த வரிகள் பெருக்கெடுத்து ஓடிவரும் சொற்கள் உள்ளம் தடவி உணர்வை தடவி மனதெல்லாம் மகிழ்ச்சியை தடவுகின்றன. கம்பர் எனும் காவிரி கவிஞரின் கவிதை வெள்ளம் வாலி என்னும் காவிய கவிஞரின் கொள்ளிடத்துள் பாய்கிறது. அழகான சொற்களால் மிக அற்புதமாக பேசுகிறார் வாலிப வாலி. ஏட்டரசன், கம்பன் எழுத்தரசன், காவியத்து பாட்டரசன், கோதிலா பண்பரசன், வாட்டமுற நாட்டரசன் சோழனை நீங்கியவன் தூங்குகிறான் நாட்டரசன் கோட்டையிலே நன்கு எனும் வரிகளை உணரும்போது கண்களில் நீர் பெருகுகிறது. கம்பருடைய இராமாயணம் பற்றி குறிப்பிடும் மகாகவி பாரதி மிக அற்புதமாகச் சொல்லுவான், சிலப்பதிகாரச் செய்யுளை கருதியும் திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும் எல்லையொன்றின்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டில முயலும் முயற்சியைக் கருதியும் முன்பு நான் தமிழச்சாதியை அமரத்தன்மை வாய்ந்தது என்று உறுதி கொண்டிருந்தேன் என்று கம்பராமாயணத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது குறிப்பிடுகின்றான் மகாகவி பாரதி. அந்த வகையில் கம்பருடைய கவிதை தமிழ் சமுதாயத்திற்கு பெரும் சொத்து என்பதை குறிப்பிடுகின்ற கவிஞர் வாலி அதுவே நிரந்தர வைப்பு நிதி என்கின்றார். கவிப்பழக்கம் உள்ளோர்க்கு மாத்திரம் கம்பர் ஆசானில்லை, எழுத்தும் ஏடும் அறியாதவரையும் ஆசுகவியாக்கும் அற்புத மந்திரம் கொண்டவர் கம்பர் என்கின்றார். எனவேதான் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்னும் வரிகளை நாம் கூறக் கேட்கிறோம். அறிவை தேடுபவர்கள் எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதற்கான அளவுகோல் ஒன்றை பெரியோர்கள் சொல்வார்கள். கொங்குதேர் தும்பி எனும் வரிகள் அவை. பற்பல மலர்களில் உள்ள தேனையும் மகரந்தத்தையும் ஆங்காங்கே சென்று சேகரிக்கும் வண்டுகள் போல அறிவை தேடுபவனும் ஆங்காங்கே சென்று தேடி அறிவை சேகரிக்க வேண்டும் என்கிறார். திரைப்பட பாடல் ஒன்றும் இதனை சுட்டுகின்ற பொழுது, தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசியிருக்கும், தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசியிருக்கும், பாடல் போல

தேடல் கூட ஒரு சுகமே எனும் பாடல் வரிகளும் சிந்திப்பதற்குரியன. கம்பரோ அறிவின் மொத்த இருப்பிடம். கம்பர் கவிதை என்பது கூடு சேர்த்த தேன். தேன் கூட்டிலுள்ள தேனை ஒரு சொட்டோ இரு சொட்டோ அல்லாமல் மொத்தமாக எடுத்து கவிதை கூட்டுக்குள் போட்டு கொடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருப்பது கம்பர் கவிதை என்பதை கூறும் கவிஞர் வாலி, ஏடு சேர்த்த எல்லா எழுத்தாலும் எம் தமிழுக்கு பீடு சேர்த்த எங்கள் பெருமானே, கூடு சேர்த்த தேனை கவிதைக்குள் தேக்கி வைத்த கம்ப நாடா, ஊனை உருக்கும் பா உனது என்கிறார். பெரும்புகள் பெற்றுவிட்டதொரு காவியத்தை தொட்டு மீண்டும் புதுமையாக்கி மாபெரும் புகழ் அடைவதென்பது வித்தைகளில் எல்லாம் பெரும் வித்தை. அதனை எளிதாகச் செய்து காட்டியவர் கம்பர். கம்பரை பற்றி குறுங்காவியம் பாடுவதென்பது அதே போன்றதொரு வித்தைதான். கம்பரின் பாடல்கள் குறித்து பேசும் கவிஞர் வாலி அவர்கள், கம்பர் தமிழ் தனிச்சுவை மிகுந்தது, உயிரற்ற உடலையும் உணர்விப்பது என்கின்றார். உடலம் வசமிழக்கும் உன் விருத்தம் கேட்டால், சடலம் விழித்திறக்கும் செங்கண் படலம் பணித்திருக்கும் உள்ளம் பரிதவிக்கும் கம்பா, தனித்திருக்கும் உந்தன் தமிழ் என்கின்றார். கம்பரை தமிழ்த்தாய் தமிழுலகுக்கு அருட்குடையாக நல்கிய முதல் குழந்தை என்றும், அறம்வழுவா நூலே இராம காவியம் என்றும் கூறுகின்றார். தமிழ்மொழியாம் அரசிக்குச் சூடிய பொன் மகுடம் என்கின்றார். தமிழ்த்தாய் கொடுத்த தலைச்சன் குழந்தை, அமிழ்தாய் கொடுத்த அறநூல் தமிழா, மொழிக்கு புனைந்த பொன் மோலி என்றே பூசி என்கின்றார். கம்பனின் சொல்லயத்தை கூறும் கவிஞர், சொல்லில் அடங்கா சொல் என்கின்றார். எப்படி தெரியுமா? எள்ளை பேசுகிறார், சூரியனை பேசுகிறார், கல்லை பேசுகிறார், தீப்பொறியை பேசுகிறார். எள் செக்கில் அடங்கிவிடும், சூரியன் மேற்கில் மறைந்துவிடும், நீர் பட்டால் கனல் மாறும். கம்பன் சீர் சொல்லில் அடங்குமோ சொல் என்கின்றார். செக்கில் அடங்குமோர் சிற்று எல், குடகெனும் திக்கில் அடங்கும் தினமணி, சிக்கி முக்கி கல்லில் அடங்கும் கனல் பொறி. கம்பன் சீர் சொல்லில் அடங்குமோ சொல் என்கின்றார். கம்பனின் பாடல் வரிகள் இருளை நீக்கும் அகல் விளக்கு என்கிறார். அறியாமை என்கின்ற இருளை விளக்கொலியால் நிறைவிக்கின்ற தன்மை என்பது கம்பருடைய பாடல்களுக்கு மட்டுமே உண்டு என்பதை சொல்லும்போது மிக அற்புதமாக அதனை குறிப்பிடுகின்றார். யார் செய்த தவம் என்று கேட்கிறார். தவத்தால் பிறந்த கம்பரா, தாயா, தமிழால் பிறந்த குழந்தையா, அல்ல தரணி செய்த தவமா என்று வினா தொடுக்கின்றார். தாயா, தமிழா, தரணியா, யார் செய்த ஓயா தவம் நீ சொல். ஓ கம்பா, நீயே புகழ் எமக்கு, நின் பாட்டு புன்மை இருட்காட்டை அகல் என்று அகற்றும் அகல் என்று குறிப்பிடுகின்றார். சோழன் மறைந்துவிட்டாலும், இனங்கண்ட சோழன் மறைந்துவிட்டாலும், கம்பனை கண்ட சோழன் மறைந்துவிட்டாலும், கம்பனினுடைய எழுத்துக்கள் வாழ்விக்கின்றன, கவியரசு மாளாது நிற்கிறது என்பதை மிக அற்புதமாக இந்த நூலில் எடுத்துச் சொல்கிறார். சொற்குறி தப்பாதவர் என்றும், கம்பனுக்கு ஒப்பு யாருமில்லை என்றும் கூறுகின்றார். குறள் வளையில் கலைவாணியை வைத்து உள்ள கம்பரே, வாழும் இளம் கவியாம் எனக்கு ஏணி நீ என்கிறார். ஒரு விவசாயம் செய்யும் நிலம் எப்படியோ அதே போன்று கம்பன் கவியை போற்றுகின்றார். தேவா

அலங்காரப் பாடலிலும் மனதினுடைய தன்மையையும் இறை வழிபாட்டினுடைய சிறப்பையும் எடுத்துச் சொல்கின்ற பொழுது இவ்வாறு அருளாளர்கள் சொல்லியிருக்கிறார். மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி, பொய்மையாம் களையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி, செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையுமன்றே எனும் பாடல். அதுபோன்றே வாலி அவர்கள் கம்பரின் பாடலை காட்டுகிறார். கம்பன் கையிலுள்ள ஏடு விளைகின்ற நிலம், அவருடைய எழுத்தாணி நிலத்தையெல்லாம் சீர்படுத்துகின்ற மாடு போன்றது. சீராக்கிய நிலத்தில் விதைக்கப்படும் விதை தமிழ் எனும் விதை, அதன் விளைச்சல் ராமகாதை. உலகில் இருக்கக்கூடிய இந்த மானிட சமூகம் பயன்தர வல்லது ராமகாதை. இதுதான் அதனுடைய பயன், விளைச்சலினுடைய பயன் என்று சொல்கிறார். ஏடுதான் காணி, எழுத்தாணி காணி உழும் மாடுதான் கம்ப மா கவி, போடும் விதைதான் தமிழ், நல் விருத்தம் நிறைந்த கதைதான் விளைச்சல் என்றே கான். ராமனின் அவதாரம் என்பது உலக உயிர்களுக்கு உய்யும் வழிகாட்டி காக்கவே என்பதை கூறும் வாலி, கைவண்ணம் வில்லிலும் கால்வண்ணம் கல்லிலும் மெய்வண்ணம் அல்லிலும் மேவியோன் உய்வண்ணம் காட்டி உயிர்களை காக்க வந்தோன் என்று கம்பா நாட்டினாய் நாட்டினில் நன்று என்று பாடுகிறார். ஆயிரம் ஆண்டுகள் ஆனபின்பும் கம்பன் நம் வாயினில் வாழ்கின்றான் என்றும், வாழ்விக்கும் தாயினும் மேலாம் தமிழுக்கு மேன்மையை தந்தவன் என்றும் பெருமிதம் பொங்க கூறுகின்றார். மேலும், கற்றாரை கற்றாரே காமுறுவர் என்பதைப் போல, கற்றாரை கற்றார் என இரம் காட்டுவது கம்பன் காவியத்தை கற்றதனாலே மட்டுமே. பல்வேறு புலமை மிக்க நூல்களை கற்றாலும் கூட காலம் கடந்து விஞ்சி நிற்கும் கம்பனை கற்றபோதுதான் கற்றதன் நிறைவும் கற்றதன் பயனும் கற்றார் என இனம் காட்டப்படுவதும் உறுதி என்கிறார் வாலி. மேலும் கம்பனை கற்க தூண்டுகிறார். கவிக்கெலாம் மேலாம் கவி நீ, தமிழ் வாழ் புவிக்கெலாம் வாய்த்த புகழ் நீ என்கின்றார். மேலும் சொல்கிறார், உவட்டாத தேன் செவிக்கு உவட்டாத தேன் என்று சொல்கிறார். கம்பனின் காவிய ரசத்தை அதிகம் ரசித்து பாடியவன் மீசை கவிஞன் பாரதி என்கிறார். கம்பனின் கவியாழம் கண்டு உலகமே அவனை அதிகம் பாராட்டி பேசுகிறது என்கிறான். பாலின் தூய்மையால் பாத்திரம் பெருமை பெற்றதா, அல்ல பாத்திரத்தின் சீர்மையால் பால் பெருமை பெற்றதா என்கின்ற வினா வருகின்ற பொழுது, பாலும் பாத்திரமும் ஒன்றுக்கொன்று பெருமை சேர்த்தன என்பதே விடையாக இருக்க முடியும். கம்பனால் ராமகாதையும் ராமகாதையால் கம்பனும் உயர்ந்தனர். தமிழ் விடுதூது இதனை பற்றி சொல்கின்ற பொழுது, தமிழினிடத்து கேட்கும் பெரும் கேள்வி இது, தந்தமிழே ஈங்குளது சங்கத்தால் ஈசர் உயர்ந்தாரோ ஓங்குமவரால் நீ உயர்ந்தாயோ எனக் கேட்கின்றார். ஈசனால் தமிழும் தமிழால் ஈசனும் உயர்ந்தனர். இதுவே சரியான பதில். அதேபோல வாலி சொல்கிறார், எழுத நினைக்கும் முன் நீ கம்பனை வணங்கி எழுது என்கிறார். எழுத்தில் பழுது வரவே வராது, கம்பனின் பாடலை கற்றால் மடமை அகலும் என்கின்றார். உண்மையாதனில் கம்பனது காவியத்தை உளமார வாசிக்கும் போது வாசிப்போர் தம் வயமிழப்பர். தமிழ் வன்மை மென்மை தொன்மை மிக்கது அனைத்தும் விருத்தத்தில் வைத்தான் கம்பன் என்கிறார்.

0: ஈசர் உயர்ந்தாரோ, ஓங்குமவரால் நீ உயர்ந்தாயோ எனக் கேட்கின்றார். ஈசனால் தமிழும் தமிழால் ஈசனும் உயர்ந்தனர். இதுவே சரியான பதில். அதேபோல வாலி சொல்கிறார், எழுத நினைக்கும் முன் நீ கம்பனை வணங்கி எழுது என்கிறார். எழுத்தில் பழுது வரவே வராது, கம்பனின் பாடலை கற்றால் மடமை அகலும் என்கின்றார். உண்மையாதனில் கம்பனது காவியத்தை உலமார வாசிக்கும் போது வாசிப்போர் தம் வயமிழப்பர். தமிழ் வன்மை மென்மை தொன்மை மிக்கது அனைத்தும் விருத்தத்தில் வைத்தான் கம்பன் என்கிறார். இரவா தமிழ்தான் இருந்தும் தமிழர் மறவா தமிழாய் வேண்டும், நம் நாட்டின் புகழ் கம்பனால் நாட்டப்பட வேண்டும் என்று அதனுடைய சிறப்பை மேலும் மேலும் மெருகேற்றி பேசுகிறார். கம்பனது சிறப்பை புகழிடத்தை மற்றொரு கவிஞர் பெறுதல் என்பது இவ்வகையகத்தில் இல்லை என்பது துணிவு. கம்பனுக்கு முன்பொரு கம்பன் பிறந்ததாக வரலாறில்லை, கம்பனுக்கு பிறகு ஒரு கம்பன் பிறந்ததாக காவியமில்லை. கம்பன் ஒருவனே ஒருவன் காண்க, கம்பனுக்கு இணை கம்பனே, கவிதை நாயகன் அவனே, பிறிதொருவர் தோன்றியதில்லை, இனி தோன்றப்போவதும் இல்லை என்பதனை முன்னொரு கம்பன் முளைத்ததாய் கேட்டதுண்டோ, மின்னொரு கம்பன் பிறப்பதுண்டோ, பன்னரும் கீர்த்தியுடன் வாழ்ந்த கவியிடத்தை வேறொருவர் பூர்த்தி செய்வாரோ புகழ் என்கிறார். கம்பன் இறந்தும் வாழ்கிறான் கவியாக. தமிழாம் அழகிய கடல் 64 கலைகளையும் தன்னுள் கொண்டுள்ளது. தனது எண்ணமாம் நூலறிவினால் தமிழ் கடலை கடைய அதிலிருந்து பெற்ற கரும்பின் சுவையமுதை இவ்வுலக மக்கள் அருந்தி இன்புற இனிதே அளித்தான் தன் மா கவியை. பாரெல்லாம் புகழ் பரப்பிய கம்பனின் பண்புகளை கவித்திறனை என்ன சொல்ல, தூய்மையும் செம்மையும் சீர்மையும் நுட்பமும் கொண்டவை அவை. கம்பன் கவிதை அறிவுக்கு விருந்து, அறியாமைக்கு மருந்து, வாழ்வியல் நெறிப்பேழை கம்பனை பருகுவதோடு இளம் தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வோம் கம்பன் என்பது என்பது கவிஞர் வாலியால் கம்பனை பற்றி முழுமையாக சொல் நயத்தையும் பொருள் நயத்தையும் பற்றி பேசுகின்ற மிக அற்புதமான ஒரு நூல். இதனுடைய கருத்துக்கள் எல்லாம் இளம் தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லப்பட வேண்டும். எடுத்துச் சொல்வோம், மேன்மை பெறுவோம்.
1: இதுவரை கவிஞர் வாலியின் பார்வையில் கம்பனின் கவித்துவம் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் கோ செல்வி அவர்கள்.

நிறைவு பெற்றது இலக்கிய சோலை. நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: நேயர்களே, இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் காயத்ரி செல்வராஜ் துணைத் தலைவர் மகினா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.
1: நேயர்களே, இன்று மதியம் 2:30 உழைப்பே உயர்வு. விவசாய பணியில் தனது குடும்பத்தினரின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள். நேயர்களே, இன்று 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் ஒன்றில் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வாய்ப்புகளும் சவால்களும் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் செயல் துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் முனைவர் கா. சுப்பிரமணியன் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நேர்களை, பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணே, இவரை சந்திப்போம். பரதநாட்டிய கலைஞர் பிருந்தா ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம்.
2: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது? முக்கிய 4

0: விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸான இருக்கிற உணவுகளும் ரெகுலராக எடுத்துக்கணும். ரெகுலராக ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கஹாலை அண்ட் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாமல் கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டிங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாமல் பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, டயபிட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில இவரை சந்திப்போம். நேர்களே, கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா இன்னைக்கும் பரதநாட்டிய கலை ஆசிரியர் பிருந்தா ரமேஷ் அவர்களுடைய நேர்முகத்தின் அடுத்த பகுதியை கேட்கலாமா? உடன் உரையாடுகிறார் சௌம்யா.
6: இப்ப நீங்க உங்களோட பாணி எப்படி எப்படி சொல்லி தருவீங்க? எல்லாரும் சொல்லிக் கொடுக்குற அந்த ட்ரெடிஷ்னலா சொல்லிக் கொடுக்குற அதே பாணி உங்க குருமார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பாணி தானா, இல்ல கொஞ்சம் நான் என்னோடது மாடிஃபை பண்ணிப்பேன்? இப்ப எப்படி எஜுகேஷன்ல சொல்றாங்க, அந்த மாண்டசாரி எஜுகேஷன் சொல்றாங்க இல்லையா, மாண்டசாரி மாதிரி நீங்க ஏதாவது உங்களோட பரதநாட்டியம் டீச்சிங்ல ஏதாவது மாத்திட்டு இருக்கீங்களா?
7: ஓகே,
6: எளிமையா சொல்லி கொடுக்குறது.
7: எளிமையா சொல்லி கொடுக்கறதுக்கு மாத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னோட குருமார்கள் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படியே சொல்லி கொடுத்துட்டு கிளாஸை வந்து அவங்க கட்டடிக்காம வரணும்னா நம்ம வந்து ஃபன்னா வச்சுக்கணும் கிளாஸ. அதனால என்ன பண்றதுன்னா டீமா பிரிச்சுட்டு, ஏ டீம் பி டீம்னு பிரிச்சுட்டு, இந்த டீம் நிறைய அரமண்டி உட்கார்றாங்களா, இந்த டீம் நிறைய அரமண்டி உட்கார்றாங்க அப்படின்னு பாக்குறது. சோ ஆப்வியஸ்லி இந்த டீம் நாங்க தான் ஜெயிக்கணும்னு இவங்க உட்காருவாங்க, நாங்க தான் ஜெயிக்கணும்னு இது உட்காருவாங்க. இது வந்து ஒரு டெக்னிக். ரெண்டாவது டெக்னிக் என்னன்னா, இவங்க வந்து அந்த வாயில நாங்க இப்ப வந்து சொற்கட்டு சொல்லுவோம், சொற்கட்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து தெய்யா தெய் தக்க திமி தக்க ஜொன்னு அதெல்லாம் நாங்க சொல்லுவோம். அதை சொல்றப்போ இவங்களுக்கு வந்து அந்த மனப்பாடம் ஆகணும்னா இந்த ஏ டீம் சொல்லணும், பி டீம் ஆடணும், அப்புறம் பி டீம் சொல்லுவாங்க ஏ டீம் ஆடணும். அப்போ ஏ டீம் சொல்றப்ப தாளம் சொல்லுவாங்க, டான்ஸ் பண்றப்போ தாளம் போட்டுட்டே பண்ணணும். அப்ப அந்த தாளமும் வந்து போட்டுட்டே ஆடுறப்போ ரொம்ப வந்து ஈஸியா அவங்களுக்கு மனப்பாடம் ஆயிடுறது. சோ இந்த ரெண்டாவது டெக்னிக் இது. மூணாவது டெக்னிக் அப்படி வந்து இப்போ ட்ரெண்டியா இருக்கிறதுனால இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபாலோ மை ஸ்டெப்ஸ், கெஸ்ட் த ஸ்டெப் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வர்றது. சோ நாங்க இன்ஸ்டாகிராம் எடுத்து ரீல்ஸ் போட மாட்டோம், பட் நாங்க என்ஜாய் பண்ணிக்கோம். அதனால என்ன பண்றோம்னா குழந்தைல வரிசையா நிக்க வச்சுட்டு கெஸ்ட் த ஸ்டெப் அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் இதுக்கு நாங்க ஸ்பெண்ட் பண்ணி வீக்லி ஒன்ஸோ இல்ல 15 டேஸ்க்கு ஒன்ஸோ இந்த மாதிரி பண்ணுவோம். இதெல்லாம் பண்றதுனாலயே என்கிட்ட வந்து லீவ் போடாம ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்க வந்துடுறாங்க.
6: அருமையா இருக்கு சொல்லும் போது. அதே மாதிரி நீங்க வந்து டீச்சர் வந்து சிரிச்ச முகத்தோட கலகலன்னு இருக்கணும் இல்ல?
7: ஆமா மேம், ஆமா.
6: பொதுவா டான்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. டான்ஸ் ஓ பார்ட்ஸ் சில பேர் அந்த ஸ்ட்ரிக்டா இருக்கவங்ககிட்ட எப்படி அப்ரோச் பண்றாங்க குழந்தைங்க? வரமாட்டாங்க இல்ல இந்த காலத்து குழந்தைங்க?
7: மேம் ரொம்ப திட்டுவாங்க. என்கிட்ட சொன்ன குழந்தைங்க வந்து இதுக்கு முன்னாடி இந்த டீச்சர் திட்டே இருப்பாங்க, மேம் நீங்க தான் மேம் சிரிச்சுட்டே சொல்லி தரீங்க அப்படிம்பாங்க. என்ன பத்தி போய் பின்னாடி என்ன சொல்றாங்க நமக்கு தெரியல, பட் ஆனா நான் யூஸ்வலாவே சிரிச்சுட்டே சொல்லி கொடுக்கறது மேம். கோவம் அவ்வளவா படுறது இல்ல, பட் ரொம்ப மிஸ்டேக் இப்ப எக்ஸாம் வரப்போகுது, அரங்கேற்றம் வரப்போகுது, ஆனா நம்ம எவ்வளவோ தடவை சொல்லி கொடுத்தும் கொஞ்சம் இல்லைன்னா அந்த ஆன் ஸ்டேஜ் பாக்குறப்போ அவ மட்டும் தப்பான வீடியோல வந்து கொஞ்சம் ஆடா தெரியும். அதனால அந்த டைம் மட்டும் அப்பப்ப கொஞ்சம் கோவப்பட்டு சொன்னா கரெக்ட் பண்ணிட்டு அடுத்த டைம் ஆடிடுவாங்க குழந்தைங்க. அந்த டைம் மட்டும் கொஞ்சம் கோவம் வரும். மத்தபடி டெய்லி கிளாஸ்லாம் இந்த மாதிரி ஃபன்னா தான் போகும். நீங்க மேம் மேம் இந்த டீம் நாங்க ஏ டீம் மேம், நாங்க பி டீம் மேம் ஒரு 2 கிளாஸ் சொல்லி கொடுத்தா அடுத்த கிளாஸ் அவங்களே ரெடி ஆயிடுவாங்க.
6: ஓ வெரி நைஸ்,
7: அந்த மாதிரி அவங்களே ரெடி ஆற மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு ஃபன்னா தான் போகும் கிளாஸ் எல்லாமே, ஜாலியா போகும்.
6: அது இப்ப வாரத்துல ஒரு 2 நாள் நீங்க கிளாஸ் எடுப்பீங்க இல்லையா, நீங்க உங்க கிளாஸ் எடுக்காத நேரம் நேரத்துல எவ்வளவு மிஸ் பண்ணுவீங்க உங்க கிளாஸ் அத சொல்லுங்களேன்.
7: அடுத்த கிளாஸ் எப்படா வரும்னு யோசனை.
6: அவ்வளவு டீச்சருக்கும் அந்த ஆர்வம் இருக்கும்.
7: ஆமா கண்டிப்பா.

0: Stadium in Sri Lanka yesterday. Ruturaj Gaikwad was adjudged player of the match for his ton. India A will next face Afghanistan A tomorrow at the same venue. And that is the end of this news bulletin.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: அப்படிங்கறது பேரண்ட் சைடுல இருந்து எனக்கு கமெண்ட்ஸ் வந்தது. டான்ஸ் கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் நிறைய மார்க் எடுக்கிறான்னு கூட நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்.
5: நல்ல விஷயம் இல்லையா? ஆமா, அதாவது இந்த அது வந்து உடற்பயிற்சி, நம்ம சொல்ற மாதிரி ஒரு ஹோல்சம் ஆக்டிவிட்டி இல்லையா கலைங்கிறது. நீங்க சொல்ற மாதிரி டிவைன் பக்தியோட சேர்ந்த ஆர்ட் பிளஸ் எக்ஸசைஸ்,
4: ஆமா,
5: மெடிடேஷன், எல்லாமே எல்லாம் சேர்ந்து இருக்கும் போது அந்த ஆர்ட்டுக்கு வந்து உண்டான பலனும் நமக்கு கிடைக்குது. நீங்க சொல்லும் போது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அந்த குழந்தைங்களுக்கு இது எல்லாம் சேர்ந்து இந்த பலன் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியுமா?
4: தெரியும் தெரியும். கால் ஃபர்ஸ்ட் டே எல்லாருமே சொல்றது, மேம் கால் வலிக்குது, மேம் இதெல்லாம் வலிக்குது, மேம்னா நீ செய்ய செய்ய பழகிரும்பா, எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் வலிச்சது அப்படின்னு நமக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்களுக்கு சொல்லுவோம். இந்த ஸ்டெப் பண்றப்ப, அதாவது தெய்ஹ தெஹின்னு ஒரு அடவு இருக்கும், குதித்த மெட்டடுன்னு சொல்லுவாங்க, அது பண்றப்ப கண்டிப்பா எல்லாருக்கும் தை மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வலிக்கும், மேம் என்னால உட்காரவே முடியல மேம் சொல்லுவாங்க. செய்ய செய்ய பழகுமா, எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் வலிச்சது அப்படியே கொஞ்சம், அது வந்து வலி வலின்னு நீ நினைச்சுக்காம அது ஒரு ஆசையா பண்ணிப்பா இருக்கன்னா உனக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களை எப்படிலாம் கன்வின்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணி அவங்களை வந்து அப்புறம் பழகிடுவாங்க. அது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 4 days 5 classes தான் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் மேம் இந்த ஸ்டெப் பண்ணலாமான்னு கேட்கற அளவுக்கு அது வந்து நல்லா ரொம்ப இன்வால்வ் ஆறாங்க குழந்தைங்க.
5: இப்ப நம்ம வந்து குழந்தைங்கள்லேருந்து கொஞ்சம் பெரியவங்களுக்கு வரலாம். பொதுவாகவே பரதநாட்டியம் வந்து எல்லாரும், இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, எல்லாரும் பெரியவங்க எல்லாம் ஆடுறாங்க, கல்யாண ஆகி குழந்தை எல்லாம் பிறந்த பிறகு அவங்க அந்த பரதநாட்டியத்தை வந்து புதுசா கத்துக்கிறாங்க இல்லையா. அந்த என்ட்ரி டைம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் இல்லையா. அவங்களுக்கு அந்த ஹெல்த் பெனிஃபிட் நீங்க சொல்லுங்களேன். லேடிஸ்க்கு உடற்பயிற்சி ஜென்ரலாவே ஒரு டான்ஸோ இல்ல வாக்கிங்கோ இல்ல ஒரு யோகாவோ ஒரு மெடிடேஷனோ பண்ணணும் இல்லையா, அது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கான்ஃபிடன்ஸ், ஹெல்த், ஹெல்த்தி பாடி.
4: இப்ப நீங்க சொன்ன நாளுமே அந்த இப்ப பரதம் கத்துண்டா அது வந்து உள்ள வந்துடும்.
5: அதை தான் சொல்றேன், அந்த ஹெல்த்தி பாடிக்கு நீங்க அவங்களுக்கு எந்த மாதிரி என்கரேஜிங் வேர்ட்ஸ் சொல்வீங்க அவங்களுக்கு? பொதுவா இப்ப கேட்டுட்டு இருக்காங்கல்ல, ப்ரோக்ராம் கேக்குறாங்க நிறைய லேடிஸ், அவங்களுக்கு நீங்க எதை சொல்வீங்க ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸ்?
4: நார்மலா பேசிக்கா எல்லா அடவு நம்ம இருக்கு இல்லையா ஸ்டெப்ஸ், அதெல்லாம் கத்துக்கிட்டாலே நமக்கு ஃபிட்னஸ் வந்து வந்துடும் மேம். நல்லா ஹெல்தி ஃபுட் எடுத்துக்கணும்னு சொல்றது வந்து இது எல்லாருமே நார்மலா சொல்றது தான். ஹெல்தி ஃபுட்டு கண்டிப்பாக எடுத்துக்கணும், பட் 1 hour எக்ஸசைஸ் அப்படிங்கிறது லேடிஸ்க்கு இந்த காலத்தில் மஸ்ட். 1 hour கண்டிப்பாக நமக்காக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்.
5: சரி, உங்க அம்மா அம்மாலாம் என்ன பண்ணாங்க, நீங்க அதெல்லாம் பார்த்து வளர்ந்துருப்பீங்களே, அந்த என்ன மாதிரி எக்ஸசைஸ் இருந்தது அம்மாக்களுக்கெல்லாம் சொல்லுங்களேன்.
4: அம்மாக்கள் வீட்டு வேலை செய்யறதே அவங்களுக்கு எக்ஸசைஸா தான் இருந்தது. இப்பதான் நம்ம எல்லா கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துட்டோம். அப்ப எல்லாமே கோவிலுக்குன்னா இப்ப நம்ம எழுத்து ஆட்டோல தான் போறோம், ஆனா அம்மா எல்லாம் நடந்தே போனாங்க. இப்ப எங்க அம்மா ஸ்ரீரங்கத்துல இருந்ததுனால சொல்றேன், டெய்லி தாயா சன்னதிக்கு நடந்துதான் போவாங்க, 12 பிரதட்சணம் பண்ணுவாங்க. இட்ஸ் வாக்கிங் தான் இல்லையா?
5: ஆமா,
4: தெருவுல நடக்கிறதும் ஒரு வாக்கிங் ஆயிடுச்சு, பிரதட்சணம் பண்றதும் ஒரு வாக்கிங் ஆயிடுச்சு. இந்த இதுலதான் வந்து நம்ம அம்மாக்கள்லாம் வந்து ஒரு ஃபிட்னஸ் பண்றதோ ஒரு எக்ஸசைஸ் பண்றதோ அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ வந்து அதுக்கு நமக்கு டைம் இல்லைங்கிறதுனால நம்ம 1 hour ஜிம்முக்கு போறதோ இல்ல வாக்கிங் போறதோ இல்ல ஹெல்தி ஃபுட்டு சாப்பிடுறது இல்ல யோகா பண்றது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல, நீங்க சொன்ன அந்த 4 விஷயத்துல ஏதாவது ஒண்ணுல கமிட் ஆனா நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒரு சஜஷன் மாதிரி இருக்கு.
5: ஆனா லேடிஸ்க்கு அந்த அவேர்னஸ் எல்லாருக்குமே இருக்கா? நீங்க அந்த மாதிரி இல்லைன்னு ரொம்ப தன்னோட ஹெல்த் மேல அக்கறையே எடுக்காத லேடிஸும் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் நம்ம பாக்குறோமே.
4: 5% to 10% லேடிஸ் தான் மேம் அப்படி. மத்தபடி இப்ப எல்லா லேடிஸுமே அவேர்னஸ் வந்துடுச்சு. சோ நம்ம எப்படி எந்த எந்த விதத்துல ஃபிட்டா இருக்கலாம், இந்த ஜும்பா டான்ஸ் போறாங்க அந்த மாதிரி ஃபிட்னஸா எப்படி இருக்கலாங்கிறதெல்லாம் வந்து அவங்க வந்து நிறைய அவேர்னஸ் வந்துடுச்சு இப்போ லேடிஸ்க்கு. நீங்க சொல்ற மாதிரி வேற ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ்ல கொஞ்சம் கமிட்டாகிற லேடிஸ் வந்து ஒரு 5 to 10% அவங்களால இதை வந்து பண்ண முடியல, அவங்களுக்கு டைம் இல்லைப்பா, அதனால அப்படி ஆயிருக்கு. பட் மற்ற எல்லா லேடிஸ்க்குமே அவேர்னஸ் வந்துடுச்சு. ஸோ ஏதோ ஒரு விதத்துல அவங்களை கமிட் பண்ணிக்கிறாங்க இந்த இந்த காலகட்டத்தில்.
5: பொதுவாக வந்து இந்த பீரியட் டைம்லாம் இருக்கு இல்லையா, அப்ப இந்த டான்ஸ் அதெல்லாம் அதை ஆட நீங்க அலோவ் பண்றீங்களா? அது வந்து கொஞ்சம் அந்த அதிர்வெல்லாம் வேண்டாம்னு சொல்லுவாங்களே டாக்டர்ஸ், நீங்க என்ன சொல்றீங்க?
4: இல்ல மேம், ஹெவியா வேண்டாம். இப்ப உட்கார்ந்துக்கிட்டு பாவம் பண்றது அதெல்லாம் வந்து பண்ணலாம் அவங்க. ரொம்ப ஹெவியா கால் பண்ணி அந்த இது தில்லானா ஆடுறேன், வர்ணம் ஆடுறேன், அந்த மாதிரி ஹெவியா இல்லாம பதம் அந்த மாதிரி பண்ணலாம். பண்ணிட்டு இந்த தியரி அதுக்கு சம்மந்தப்பட்டது தாளம் இருக்கு,

0: சம்மந்தப்பட்ட தியரிஸ் படிக்கிறதுக்கு இருக்கும், அதெல்லாம் பண்ணலாம் அந்த பீரியட்ஸ் டைத்துல வந்து ரொம்ப அதிர்வு கொடுக்காம அந்த மாதிரி பண்ணலாம். பட் ஆடினாலாம் ஒன்றும்
1: ஆகாது, கரெக்ட்.
0: ஆமா, நம்ம ஒர்க் அவுட் பண்றப்பயே வந்து நம்ம அந்த டைம் வந்து பிரேக் விடுவோம், அந்த மாதிரி இது ஒரு சின்ன பிரேக் விட்டுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணிடலாம்.
1: சரி, பொதுவா வந்து அந்த அக்ரோபாட்டிக் இது சொல்லுவாங்க இல்லையா, அந்த டான்ஸ்லயே எல்லா டான்ஸ்லயும் இப்ப அது உண்டு, பின்னாடி பெண்ட் பண்றது இல்லையா, காலை ஸ்ட்ரெயிட்டா தூக்குறது, நம்ம அதெல்லாம் அந்த போஸ்டர்ஸ் உண்டு, அது பரதநாட்டியமா இருந்தாலும் மத்த டான்ஸா இருந்தாலும் ஈவன் வெஸ்டர்ன்லயும் உண்டு, பேலேல உண்டு, எல்லாத்துலயுமே உண்டு. அது வந்து நீங்க அதை எவ்வளோ லெவலுக்கு நீங்க அதை எடுத்துட்டு போவீங்க? இப்ப ஒருத்தருக்கு பேக் பெண்ட் பண்ணி தொடுறது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், அந்த பாம்பு டான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அதை நீங்க அதை எவ்வளவு தூரம் என்கரேஜ் பண்ணுவீங்க? இல்ல முடிஞ்ச வரைக்கும் ஓகே இவங்களால முடியும், எல்லாராலையும் கம்பல் பண்ணாதீங்க அப்படிங்கறத நீங்க எடுத்துப்பீங்களா? எல்லாரையும் நான் கம்பல் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் நீங்க இருப்பீங்களா சொல்லுங்க.
0: ஆமா மேம், அதாவது இந்த பெண்டிங் எல்லாம் வந்து இந்த பாம்பு டான்ஸ் பண்றதெல்லாம் வந்து சில குழந்தைங்களுக்கு வரும், கஷ்டப்படாம அப்படி எப்படி நல்லா அப்படியே பெண்ட் பண்ணிடுவாங்க. சில குழந்தைங்க வந்து அதை நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணா வரும், இன்னொரு குழந்தைங்களுக்கு இல்ல என்னால முடியலன்றவா, முடியலங்கிறவங்கள நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா யாருக்கு வர்றதோ அவங்கள வச்சு அந்த பாம்பு டான்ஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி பண்ணா நல்லது. ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்றதெல்லாம் வந்து அட்வைசபிள் இல்லைன்னு எனக்கு தோணுது.
1: ரைட், ஓகே.
2: இவரை சந்திப்போம்.

0: 23. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லத்தில் பரதநாட்டிய கலைஞர் பிருந்தா ரமேஷ் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடுகிறார் சௌமியா.
1: நம்ம வந்து உங்களோட டான்ஸ் அனுபவங்களை பத்தி பேசணும். இது வந்து ஒரு உங்களோட மலரும் நினைவுகள்னு வச்சுக்கலாமே, ஒரு ஜாலியான மலரும் நினைவுகள், ஒரு ரீவைண்ட். உங்களோட சின்ன யங் ஏஜ் எப்படி இருந்தது, அந்த காலகட்டம் அதை பத்தி சொல்லுங்களேன். உங்களுக்கு எப்படி இது மாறிடுச்சு இல்லையா, இப்ப நிறைய மாறி இருக்கு, என்னெல்லாம் மாறி இருக்கு, அப்ப என்னெல்லாம் இருந்ததுன்னு சொல்லுங்களேன்.
2: சாதாரணமான நாங்க விளையாண்டோம், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாண்டோம்.
1: என்னெல்லாம் விளையாண்டீங்க?
2: அந்த இது டாக் அந்த போன்னு ஒரு கேம் இருக்கும், ஐஸ் பாய்ஸ்னு ஒரு கேம் இருக்கும், அது விளையாண்டோம்.
1: இல்ல ரோட்ல ஓடி விளையாண்டது தெருவில் பயம் இல்லாம இருந்தது.
2: ஆமா, அப்பெல்லாம் நாயும் இல்ல, தீவ்ஸும் இல்ல, எதுவும் இல்ல, நல்லா ஜாலியா விளையாண்டோம். நிறைய ஸ்பேஸ் இருந்தது அப்போ விளையாடுறதுக்கு. இப்போ ஸ்பேஸ் இல்லாததுனால இவங்க இந்த குழந்தைங்க எல்லாமே மிஸ் பண்றாங்க. சைல்ட்ஹுட் டேஸ் வந்து அந்த ஸ்கூல் டேஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப மறக்க முடியாத அனுபவம்.
1: ஈவன் கோயிலுக்கு கூட்டிட்டு போறதே அப்ப விளையாடுவாங்க, அங்க கோயிலுக்குள்ளேயே
2: அதுக்கப்புறம் டிவி இருந்தது, தூர்தர்ஷன் பார்த்து. நான் ரொம்ப சின்ன வயசா இருக்கப்பலாம் அந்த ஹிந்தி சாங்ஸ்க்கு நடுவுல ஒரு தமிழ் சாங் போடுவாங்க, அதை பாக்குறதுக்காக அப்படியே சித்திரமாலா, அந்த ஒரு தமிழ் சாங் பாக்குறதுக்காக வெயிட் பண்ணின காலமும் உண்டு. இப்பதான் எல்லாமே எங்க பார்த்தாலும் என்ன வேணா எப்ப வேணா கேட்கலாம்,
1: ஈஸி ஆயிடுச்சு எல்லாமே. அதனால அதுக்கு வேல்யூ இல்லாம.
2: ஆமா ஆமா, கரெக்ட்.
1: ஒரு ஸ்வீட் கிடைக்கிறதுக்கு வருஷம் ஒரு டிரெஸ் வாங்கவோ ஒரு ஸ்வீட் சாப்பிடவோ ஒரு வருஷம் வெயிட்.
2: ஆமா ஆமா
1: இல்லையா, அதுதான் தீபாவளிக்கு தான் கிடைக்கும்.
2: ஆமா,
1: வீட்டுல செய்யறது அப்பதான் இல்லையா, அதே மாதிரி வாங்கி கொடுக்கறது அப்பதான். அதுதான் இப்ப நீங்க சொல்றீங்க
2: இல்லையா,
1: ஈஸியா போச்சுன்னா எல்லாமே கிடைக்குது எல்லாம், அப்ப அதோட வேல்யூவும் குறையுது இல்லையா,
2: எல்லாமே எப்ப வேணா கிடைக்குது.
1: இப்ப அந்த வேல்யூ பண்ணப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு, அந்த வேல்யூடு அந்த கல்ச்சரோடையும் அந்த எத்திக்ஸோடையும் வளர்ந்து வந்தது, அத அப்படி இருந்துட்டு இப்ப எல்லாமே டைல்யூட் ஆயிடுச்சு நினைக்கிறீங்களா?
2: டைல்யூட் ஆயிடுச்சு எப்படி சொல்றது, அம்மா அம்மா சொன்னதை மட்டும்தான் நம்ம கேட்டோம். அம்மாதான் வேர்ல்டு, அப்பா தான் வேர்ல்டுன்னு இருந்தோம். அம்மா அப்பா சொல்றது மட்டும்தான் கேட்டுன்னு நம்ம லைஃப்ல இவ்வளவு நல்லா இருக்கும். இப்ப இருக்கிற குழந்தைங்க கொஞ்சம் அதெல்லாம் கேட்கறது இல்லைங்கிறது என்னோட இது. ஏன்னா அவங்களுக்கு நம்மள தவிர்த்து வேர்ல்டு பெரிய வேர்ல்டா இருக்கு, கைக்குள்ள வந்துடுச்சு அவங்களோட வேர்ல்டு. அதனால இவங்க இது என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு அவங்க வந்து திங்க் பண்றாங்க. நம்ம வந்து திங்க் பண்ணாம அம்மா சொல்றது நம்ம நல்லதுக்காக தான் அப்படிங்கறத மட்டும் நினைச்சிட்டு நம்ம ஃபாலோ பண்ணினோம். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணோம். இப்ப வந்து ஏன் ஏன் இப்படி பண்ணணும், ஏன் இப்படி பண்ணினா என்ன, இப்ப என்ன ஆச்சு, இப்ப நான் பண்ணிட்டேன் என்ன ஆச்சு, ஒண்ணும் இல்ல இல்லையா, அது அப்ப ஏன் இதை பண்ணக்கூடாது. நாங்கெல்லாம் அந்த காலத்துல சொன்ன பேச்சு கேட்டோம்னாலே நமக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க, பூமர் ஆண்டி அப்படின்னு. அதனால இப்ப நாங்கெல்லாம் அந்த காலத்துல நான் இப்ப ஆரம்பிக்கிறதே இல்ல.
1: பட் இப்ப நீங்க சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க, நாலு பேர் கேட்கும் போது அடைய அதே சேம் சேம் பிளட் ஒய் பிளட் சேம் பிளட் அப்படிதான் அவங்களுக்கும் தோணும். ஆனா அந்த மாற்றங்கள் வந்து எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஆனா வந்து குழந்தைங்க வந்து they are very smart. அதுவும் இருக்கு இல்லையா?
2: ஆமா, அவங்கள்ட்ட இருந்து நமக்கு கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு மேம், ஒன்னு ரெண்டு இல்ல, நிறைய இருக்கு அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு. அது எங்க கத்துக்கிறாங்கன்னே தெரியல, பட் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து நம்ம நிறைய கத்துருக்கோம், நிறைய நமக்கு வந்து கத்துக்கிறதுங்கிறது ரொம்ப பிடிக்கிறதுனால கத்துட்டே இருக்கோம்.
1: அரங்கத்தரவணை பள்ளியானேங்கிற மாதிரி அங்க அரங்கம் ஸ்ரீரங்கத்துல இருந்து வளர்ந்து வந்தவங்க நீங்க இல்லையா? ஸ்ரீரங்கம்ங்கிற ஒரு அழகான தீவு, அது தீவு தானே இல்லையா? அந்த ஊர்ல சுத்தி வர காவேரி இல்லையா, நல்ல காத்து, அந்த பக்கம் அங்க பாக்க எல்லாம் கோபுரமா இருக்கும். உங்க ஊர் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்?
2: எவ்வளவு பிடிக்குமா, அது ஒரு சொர்க்கம்.
1: ஊர் பெருமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாருக்குமே அவங்க உங்க ஊருன்னா ரொம்ப பெருமையா இருக்கும். எங்க ஊர்ல எப்படி இருக்கும் தெரியுமா அப்படிமாங்க, நீங்க சொல்லுங்க பாக்கலாம். அந்த ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவங்க இப்ப கேட்டு ஆடாடா கரெக்டா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி சொல்லுங்க பாப்போம் ஸ்ரீரங்கத்தை பத்தி.
2: ஸ்ரீரங்கம் அப்படின்னாவே அது பூலோக வைகுண்டம்ங்கறது அந்த இதுல எழுதியிருக்கிறது. நாங்க அங்க இருக்கிறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சொர்க்கம். அத பெருமாளையும் தாயாரும் மட்டுமே நாங்க வந்து சிந்தனையில வச்சிருப்போம். பெருமாள் வந்து நம்மளோட இன்னொருத்த இருக்கிறார் பாத்தீங்க, பெருமாள் என்ன இன்னைக்கு வரவே இல்லையே, இவ்வளவு லேட் பண்றாரே அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு பெருமாள் வந்து அந்த பெரிய எப்படி சொல்றது, கடவுள், அந்த மாதிரி அவரை டிஸ்டன்ஸ்ல வைக்காம

0: நம்மக்குள்ள ஒரு ஆளா, நம்ம கூட இருக்கிற ஒரு ஆளா தான் நாங்க எல்லாருமே பார்ப்போம். எங்க நம்ம ஸ்ரீரங்கம் பாஷனே ஒண்ணு இருக்கு. என்னது சேனை முதலியார் வந்தாச்சா இப்படிங்கிற அந்த இதெல்லாம் வந்து ஸ்ரீரங்கம் பாஷனே ஒண்ணு இருக்கு.
1: அந்த ஊர்ல எல்லாருமே அப்படித்தானே, பெருமாள் சேவிச்சிங்களா தாயாரை சேவிச்சிங்களா?
0: ஆமா அப்படிதான். இதையேதான் சொல்லிட்டு, அதான் பெருமாளும் தாயாரும் வேற ஆள் கிடையாது, எங்களோட இன்னொரு பர்சன் அவங்க. தாயார் எங்க வருவா, எங்க இருப்பா தாயார், சரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிம்பாங்க. அப்புறம் வசந்த மண்டபத்துல இருக்கார் பெருமாள், 3 மணி வரைக்கும் தான் இருப்பா, சீக்கிரம் போங்கோ அப்படின்ட்டு போய் அந்த சேவிக்கிறதுக்காக நாங்க ஓடுவோம் மேம். அங்க போய் அந்த தரிசனம் பண்றதுக்கு நாங்க பெரிய பெருமாளை விட எங்க லோக்கல் பீப்புள் வந்து, ஸ்ரீரங்கம் பீப்புள் வந்து நம் பெருமாள்னு சொல்லுவாங்க. அந்த நம் பெருமாளை பாக்குறதுக்கு தான் நாங்க ஓடுவோம். அது ரெண்டாவது வந்து தேத்தம் சடாரின்னு சொல்லுவாங்க, அந்த தேத்தம் சடாரி வாங்குறதுக்கு அவ்வளவு பேர் நிப்போம். நாங்க தேடி தேடி பெருமாளை போவோம், எங்களை தேடி தேடி பெருமாளை வருவார். அது சொல்றப்போ எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. நீங்க இந்த டாபிக் எடுத்தீங்கன்னா 2 நாள் ஆகும் நான் பேசுறதுக்கு.
1: அந்த வீதிகள்லாம் சொல்லுவாங்களா, சித்திர வீதி,
0: கோவில சுத்தி 7 தெரு இருக்கும், 7 வாசல்னு சொல்லுவா. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்குவேர் வந்து உத்தர வீதி, அடுத்தது வந்து சித்திர வீதி. அதாவது நான் சொல்றது கோவிலுக்கு வெளியில, கோவிலுக்கு உள்ள இன்னும் 3 இருக்கும், சப்த பிரகாரம்னு சொல்லுவாங்க. கோவிலுக்குள்ள 4 இருக்கு,
1: 4 + 3 அதாவது 7
0: வரும். அந்த சப்த பிரகாரம் பண்ணினா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்குவேர் வந்து உத்தர வீதி, கோவில கிட்ட இருக்கிறது. அடுத்த வீதி வந்து சித்திர வீதி, அடுத்த வீதி வந்து அடையவழஞ்சான் அப்படின்னு சொல்லி 3 ஸ்ட்ரீட். அது அந்த பிரதட்சணம் பண்றது, இப்போ பெருமாள் வந்து வீதி ஊழா வர்றச்சே அவருக்கு அவங்க கூடயே பின்னாடி போவோம். அந்த டைம் டே இது வேற கமிட்மெண்ட் இருக்கு, அதெல்லாம் கிடையாது. பெருமாள் வந்துட்டாங்களா பின்னாடியே போவோம், அவரை உள்ள கொண்டு போய் சேர்த்துட்டு வந்த நாள்லாம் உண்டு.
1: அவர் போய் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டாரான்னு
0: அதெல்லாம் உண்டு. இன்னும் நம்ம உள்ள டீப்பா போனோம்னா ஒரு நாள்
1: கோலம் போடுறது. அந்த ஸ்ரீரங்கத்துல இந்த மார்கழி மாசத்தையும் ஸ்ரீரங்கத்தையும் பிரிக்கவே முடியாது. மார்கழி கோலம்ங்கிறது எல்லா ஊர்லயும் உண்டு, ஆனா ஸ்ரீரங்கத்துல தெருவை அடைச்சு அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கோலம் போடுவாங்க இல்லையா, அவர் வீதி உள்ள வரும்போது. அது எப்படி இருக்கும்,
0: அது எல்லா போட்டி, நீ நல்ல கோலம் போடுறியா இல்ல நான் நல்ல கோலம் போடுறேன், நீ கலர் நிறைய கொடுக்குறியா நான் கலர். அதுவும் நாங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருந்துட்டு, அதாவது ஃப்ரெண்டு பட் போட்டி அந்த மாதிரி இருந்துட்டு கோலம் போட்டதெல்லாம் இன்னும் திருப்பி எப்போ அந்த நாட்கள் வரும்னு காத்துட்டு இருக்கோம்.
2: இவரை சந்திப்போம்.

0: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103. இன்றைய வசந்த இல்லத்தில் பரதநாட்டிய கலைஞர் பிருந்தா ரமேஷ் அவர்கள்.
1: பிருந்தாக்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோ பத்தி என்ன தெரியும்? நீங்க வளர்ந்து வர சமயத்துல திருச்சியில ஆல் இண்டியா ரேடியோ திருச்சி கேட்டிருப்பீங்க.
2: ஆமா மேம், திருச்சியில கேட்டிருக்கேன். நான் வந்து சின்ன குழந்தையா அங்க சேவா சங்கம் ஸ்கூல்ல 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ ஆல் இண்டியா ரேடியோக்கு போய் நான் வந்து ஒரு சாங் பாடியிருக்கோம். எங்க ஸ்கூல் மூலமா என்னோட ஸ்கூல் மியூசிக் டீச்சர் கூட்டிட்டு போனாங்க. ரெண்டாவது ஒரு டிராமா வந்து எங்க தமிழ் புக்ல 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ டிராமா ஒன்று இருந்தது. அதை நாங்கள் ஒரு ஒரு ஒரு 8 ஸ்டூடெண்ட்ஸ் போனோம் உள்ள. அவங்க கூட்டிட்டு போய் அந்த டிராமா வந்து ஒவ்வொரு கேரக்டர் எடுத்து அந்த தூய தமிழ்ல இருக்கும் இல்லையா, அதை அப்படியே நாங்கள் வந்து
1: பண்ணினோம்.
2: எனக்கு பண்ணியிருக்கோம். அது அந்த ஒரு அனுபவம் இருக்கு, ரெண்டு அனுபவம். அப்புறம் இந்த வசந்த அழைப்பு அங்க திருச்சியில நடக்கிறது இல்லையா, அதுல வந்து ரெகுலர் காலர்.
1: ஓஹோ, ரைட் ரைட்,
2: ரெகுலர் காலர்.
1: சோ திருச்சி ஆல் இண்டியா ரேடியோட நேயர் நீங்க.
2: ஆமா ஆமா, கண்டிப்பா,
1: ரைட். ஓகே, உங்களுக்கு வந்து அங்க போயிருக்கீங்க, இங்க ஃபர்ஸ்ட் டைம் இங்க ஆல் இண்டியா ரேடியோ கோயம்புத்தூர் வந்து எப்படி இருந்தது இந்த அனுபவம்?
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: அது ஒரு டான்ஸ் குருவா,
2: ஆமா,
1: பரதநாட்டிய குருவா வந்து இன்னைக்கு கலந்துகிட்டது, உங்களுக்கு எப்படி இருந்தது? இது வழியாவே எத்தனை நாள் போயிருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி இங்க வருவீங்க நினைச்சிருக்கீங்களா?
2: இல்ல, நினைக்கல. இது ஏஆர் இங்கதான் இருக்கா அப்படின்னு பாத்துட்டு போயிருக்கேன். ஆனா இந்த இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நானு.
1: ரொம்ப அருமையா பேசுனீங்க இன்னைக்கு. உங்ககிட்ட பேசினது உங்களோட நினைவலைகள், அதாவது சின்ன வயசுல இருந்து நீங்க எப்படி டான்ஸ் கத்துக்கிட்டீங்க, இந்த ஃபீல்டுக்கு எப்படி வந்தீங்க, ஒரு பரதநாட்டிய குருவா இப்ப மிளறீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணீங்க, நம்ம லிசனர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நீங்க விரும்புறீங்க?
2: அதாவது திருச்சியில நான் சொன்ன மாதிரி வசந்த அழைப்பு எப்பெல்லாம் ஒளிபரப்பாதோ அப்பெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்து எத்தனையோ ஆண்டர்பிரினர்ஸ் பேசியிருக்காங்க. அவங்க அந்த லேடிஸ் பேசுறதுல இருந்து நமக்கு நிறைய மோட்டிவேட் ஆகும். இப்ப இந்த ஃபீல்டுலயே நான் எத்தனையோ நாள் டவுன் ஆயிருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு ஆண்டர்பிரினர் பேசுறப்ப நான் ஜெயிச்சு வந்தேன் அப்படின்னு எல்லா லேடிஸும் எல்லா ஆண்டர்பிரினர்ஸும் பேசியிருக்கிறாங்க. ஓகே, சோ அவங்க பண்ணிருக்கிறாங்க, நம்மளாலையும் முடியும் அப்படின்னு நிறைய எனக்கு மோட்டிவேட்டடா இருந்து நமக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் நிறைய வந்து அதுக்கப்புறம் நான் ஸ்டெப் எடுத்து வச்ச நாட்கள்லாம் உண்டு. அந்த வரிசையில நானும் ஒரு கெஸ்டா வந்து நான் பேசியிருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து என்னோட அடுத்த அச்சீவ்மெண்ட்டுக்கான ஒரு இது அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ரொம்ப பெருமைப்படுறேன் மேம், ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.
1: தேங்க்யூ பிருந்தா.

0: தேங்க்யூ மேம்.
1: இதுவரை பரதநாட்டிய கலைஞர் பிருந்தா ரமேஷ் அவங்களோட பேசிட்டு இருந்தோம். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

நேர்களை நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூரில் இன்று பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் PM சூரிய வீடு திட்டம் குறித்து கேட்கலாம். இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் உழைப்பே உயர்வு, விவசாய பணியில் தனது குடும்பத்தினரின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்களே, இன்று மாலை 5 சித்திர செவானம் நிகழ்ச்சியில் தனியார் நிறுவன துணைத் தலைவர் காயத்ரி செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்றிரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பற்றிய தகவல் திரட்டு கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக தொடர்ந்து 7:00 நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 1 வளம்குன்றா அங்கக வேளாண்மை வாய்ப்புகளும் சவால்களும் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் செயல் துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் முனைவர் க. சுப்பிரமணியன் அவர்கள். இன்றிரவு 9:15 காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாக மயிலிறகு.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. போர்ச்சுகல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடந்த 2014 மே மாதம் 26 பிரதமராக பதவியேற்ற திரு நரேந்திர மோடி இன்றுடன் 4,399 நாட்கள் தொடர்ந்து பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ளார். நாட்டின் முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேரு 4,398 நாட்கள் பிரதமராக பதவி வகித்திருந்தார். பிரதமரின் இந்த சாதனை குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மக்களின் நம்பிக்கை பெற்ற தலைவர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். சிறந்த நிர்வாகம், பொருளாதார வளர்ச்சி, சமூக மாற்றங்களின் மூலம் மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா, சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை நோக்கி திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னேறி வருவதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் திரு நரேந்திர மோடியின் வரலாற்று சாதனை நாட்டின் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ள அவர், 25 மக்களை வறுமை கோட்டிலிருந்து மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு பியூஷ் கோயல், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். மக்களின் நலனுக்காக பிரதமர் உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ள டாக்டர் எல் முருகன், இந்தியாவில் தயாரிப்போம், டிஜிட்டல் இந்தியா, சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்கள் குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு பெறுவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உலகளாவிய எரிவாயு பற்றாக்குறையை அடுத்து சமையல் எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறை குறித்து வதந்திகள் பரப்பப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி எச்சரித்துள்ளார். போர்ச்சுக்கல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். போர்ச்சுக்கலின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பவுலோ ரேஞ்சலுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையேயான பங்களிப்பு மேம்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், போர்ச்சுக்கலுடனான இருதரப்பு உறவை வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் ஷோபா கரந்த்லாஜே தலைமையில் இந்திய பிரதிநிதிகள் குழு சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக நேபாள தொழிலாளர் நலத்துறை அமைச்சருடன் திருமதி ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை மேற்கொண்டார். நேபாளம் உடனான உறவுகளுக்கு இந்தியா முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அங்கோலா, மொரீஷியஸ் உள்ளிட்ட நாடுகளின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்களுடனும் இருதரப்பு உறவுகள் குறித்து ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை நடத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த

0: இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84.
2: இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண் வாசனையோடு வருகிறேன். கிராமங்கள் எனக்கு சலிப்பதே இல்லை. ஒரு கல்லை தொட்டாலும் கதை சொல்லும், ஒரு புல்லை தொட்டாலும் அதுவும் ஒரு கதை சொல்லும். முகவரையின்றி கொட்டி கிடக்கும் கடிதங்களைப் போல ஆயிரம் ஆயிரமாய் இங்கும் அங்கும் கொட்டி கிடக்கின்றன எங்கள் கிராமத்து கதைகள்.
1: திரையுலகில் அவரது பங்களிப்புக்காக மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாரதிராஜா

0: காலமானார். அவருக்கு வயது 84.
1: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண்வாசனையோடு வருகிறேன். கிராமங்கள் எனக்கு சலிப்பதே இல்லை. ஒரு கல்லை தொட்டாலும் கதை சொல்லும், ஒரு புல்லை தொட்டாலும் அதுவும் ஒரு கதை சொல்லும். முகவரையின்றி கொட்டி கிடக்கும் கடிதங்களைப் போல ஆயிரம் ஆயிரமாய் இங்கும் அங்கும் கொட்டி கிடக்கின்றன எங்கள் கிராமத்து கதைகள்.
0: திரையுலகில் அவரது பங்களிப்புக்காக மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாரதி ராஜா இயக்கிய முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு தேசிய விருதுகளும் கிடைத்துள்ளன. 16 வயதினிலே அலைகள் ஓய்வதில்லை உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களுக்கு தமிழக அரசின் சிறந்த இயக்குநர் விருதும் அவருக்கு கிடைத்துள்ளது.

0: அவரது மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல்முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகின் பெருமைமிகு இயக்குநரும் கிராமிய வாழ்க்கையை உலக அரங்கில் எடுத்துச் சென்ற தலை சிறந்த படைப்பாளருமான பாரதி ராஜாவின் மறைவு மிகுந்த துயரத்தை அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் மண்ணின் மண் வாசனையையும் மக்களின் வாழ்க்கை முறையையும் உணர்வுகளையும் தமது படைப்புகள் மூலம் திரையுலகில் தனித்துவமாக பதிவு செய்து தமிழ் சினிமாவிற்கு புதிய பரிமாணத்தை உருவாக்கியவர் பாரதி ராஜா என்று டாக்டர் எல் முருகன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் திரையுலகினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்ததை அடுத்தும், மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து அவர் சாதனை படைத்துள்ளதை அடுத்தும் இக்கூட்டம் நடைபெறுகிறது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்கும். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான திட்டங்கள் குறித்தும் பிரதமரின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் குனார் கோஸ்ட் மாகாணங்களில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு தாலிபான் செய்தி தொடர்பாளர் சபீஃபுல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் வீடுகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் வான் எல்லையை தாண்டி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் மனித நேயத்திற்கு எதிரானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாடுகளுக்கிடையே கடந்த சில மாதங்களாக எல்லைப் பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-11 என்ற செட் கணக்கில் பெருவின் லூசியா காஸ்டிலோவை வென்றார். இப்போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோ, தன்வி ஷர்மா, இஷா பருவா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. கார்டிஃபில் இப்போட்டி பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் மணிகா பத்ரா, சுஜிதா முகர்ஜி ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. போர்ச்சுகல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி மத்திய 99.9 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை.

நேரம் இப்போது 12:50:36. நேயர்கள் இப்போது கேட்கலாம் மெல்லிசை பாடல்களை. நிகழ்ச்சியின் துவக்கமாக மூர்த்தி மற்றும் சாந்தா விஸ்வநாதன் பாடியிருக்கும் இந்த மெல்லிசை பாடல்.

நிலைத்து நேரம் 12:56 50 நொடி. மல்லிசை பாடல்களை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சி நிறைவாக மலேசியா வாசுதேவன் பாடியிருப்பது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி ஆகாஷ்வாணி FM 103 கோயம்புத்தூர்ல இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. உலக சினிமா வரலாற்றில் சிறந்த சிட்டிசன் கேன் படத்தை இயக்கின மாபெரும் மேதை ஆர்சன் வெல்ஸ். இவர் வந்து 1950களில்

அமெரிக்கா மெக்சிகோ எல்லைப்புற ஊழல் பின்னணியில் அதிகார துணையில் இருக்கக்கூடிய இனவெறியும் ஒரு காவல் அதிகாரியை எப்படி அழிவுக்கு தள்ளுது அப்படிங்கிறத நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிற நேர்கோட்டு பிரிப்பு இல்லாமல் உளவியல் காவியமாக காட்சிப்படுத்தி கொடுத்த மிகப்பெரிய ஹிட் திரைப்படம் 1958 வெளியான டச் ஆஃப் ஈவில். இந்த படம் பேட்ஜ் ஆஃப் ஈவில் அப்படிங்கிற நாவலை தழுவி எடுக்கப்பட்டது. இந்த நாவல் எழுதியிருந்தவர் வந்து விட் மாஸ்டர்சன் அப்படிங்கிறவர். இந்த படம் அமெரிக்காவில் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிச்சு. அந்த படத்தினுடைய கதையை தான் இன்றைக்கி உங்களுக்காக நான் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் சொல்ல போகிறேன். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் என் பானுரேகா.

எஸ்பி பிச்சரன் சுமங்கலி பாடின பாட்டு மழை படத்திலிருந்து கேட்டோம். ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல மணி ஒன்று மலர் ஒன்று கேட்டுட்டுருக்கோம். இன்னைக்கு டச் ஆஃப் ஈவில், 1958 வெளியான திரைப்படத்தை பற்றி, அந்த படத்தின் கதையை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த படத்தோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா, ஒரு தொழிலதிபர், அவரோட பேர் ரூடி லினேக். ரூடி லினேக்கரும் அவருடைய காதலியும் ஒரு காரில் பயணம் பண்ணுறாங்க. அவங்க பயணித்து அந்த அமெரிக்கா மெக்சிகோ எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த செக் போஸ்ட்டுக்கு வர்றாங்க. அது ஒரு இரவு நேரம், அமெரிக்கா மெக்சிகோ எல்லைப்புற இரவில் பரபரப்பான அந்த நேரத்தில் இந்த கார் வருது. அந்த காருக்குள்ளே அதோட டிக்கியில் டைம் பாம் வந்து மறைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த தொழிலதிபர் ரூடி லினேக்கருக்கு இப்படி ஒரு பாம் நம்ம காரில் இருக்குங்கிற விஷயம் தெரியல. அப்போ அந்த செக் போஸ்ட்கிட்ட நெருங்கி வரும்போது, அதே நேரம் மெக்சிகோ போதைப்பொருள் தடுப்பு அதிகாரி மிகியல் வர்கஸ் அவருடைய மனைவி சூசனோட ஹனிமூனுக்காக வர்றாரு. ஸோ அப்படி வரும்போது அந்த செக் போஸ்டில் வந்து அவருடைய காரும் நிற்கிது. அந்த நிறுத்துற வினாடி பார்த்தீங்கன்னா, ரூடி லினேக்கர் வந்த கார் பயங்கர சத்தத்தோடு வெடிச்சு செதறுது. ஸோ அதை பார்த்த உடனே அந்த இடம் ஃபுல்லாக பயங்கர பரபரப்பாயிருது. என்ன இருந்தாலும் இவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி இல்லையா. ஸோ அவருக்கான அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் அந்த இடத்துலையே இறங்கிடுது. ஸோ நம்ம வந்து மெக்சிகோ போதைப்பொருள் தடுப்பு அதிகாரி அப்படிங்கிறது எல்லாம் மறந்து ஒரு அதிகாரியாக அங்கே அவருடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவருடைய மனைவி சூசனை ஹோட்டலுக்கு அனுப்பிட்டு அவர் முன்னாடி நடந்த இந்த கார் விபத்து, இந்த கொலை இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு இறங்குறாரு. அதே நேரம் நல்ல பருமனான உடல், கைத்தடி, அப்படியே நல்ல அதிகார தோரணையில் பயங்கரமான பேச்சு, ஒரு பயங்கர உருவமாக அமெரிக்க போலீஸ் கேப்டன் ஹேங்க் வின்லால் அந்த இடத்துக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு இந்த பாட்டுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸ்டே டியூன் வித் எஃப்எம் 103 கோயம்புத்தூர்.

14 10 அக்காஷ்வினி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல மணி ஒன்று மலர் ஒன்று கேட்டுருக்கோம். இன்னைக்கு டச் ஆஃப் ஈவில் படத்தினுடைய கதையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அங்கே வந்து தொழிலதிபர் வந்த கார் வந்து அமெரிக்க மெக்சிகோ எல்லைப்பகுதியில் வெடிச்சு செதறது. அப்போ அங்கே வரக்கூடிய மெக்சிகோ போதைப்பொருள் தடுப்பு அதிகாரி மிகேல் வர்கஸ் விசாரணையில் இறங்குறாரு. அதே நேரம் அமெரிக்க போலீஸ் கேப்டன் ஹேங்க் குவின்லால் அந்த இடத்துக்கு வர்றாரு. இப்போ வந்த உடனே ஹேங்க் குவின்லால் வந்து எந்த ஆதாரமே இல்லாமல் இது டைனமைட் கொலைதான் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே வர்கஸுக்கு சந்தேகம் வருது. எப்படி இவர் வந்து வந்த உடனே இவ்வளோ உறுதியாக சொல்கிறாரு, எந்த ஒரு விசாரணையுமே இல்லாமல் அப்படின்னு சொல்லி. அதே நேரம் குவின்லாலுக்கு வந்து வர்கஸ் இந்த விசாரணையில் ஈடுபடுறது பிடிக்கல. என்ன இருந்தாலும் ஒரு மெக்சிக்கன் அதிகாரி, அவர் எப்படி வந்து இந்த விசாரணையில் ஈடுபடலாம் அப்படின்னு அவருக்கு கோபம் வருது. அவர் ஈடுபடுறது பிடிக்கல. அந்த நேரம் வர்கஸ் என்ன பண்ணுறாரு, அவருடைய மனைவியை ஹோட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாரு இல்லையா, சூசனை. அப்போ அந்த சூசனை வந்து ஒரு கும்பல் பின்தொடர்ந்து அவங்கள பிடிச்சி அங்கிள் ஜோ அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய போதை கடத்தல் தலைவன் கிராண்டி முன்னாடி கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. எதுக்காக சூசனை பிடிச்சிட்டு போனாங்க அப்படின்னா, கிராண்டியோட சகோதரன் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் வர்கஸால் கைது

செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். ஸோ அவனை அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சூசனை பிடிச்சிட்டு போகிறாங்க. நீ உன்னுடைய கணவரான வர்காஸ் கிட்ட கண்டிப்பாக சொல்லி அவனை விட சொல்லு அப்படின்னு சொல்லி சூசனை மிரட்டுறான் கிராண்டி. ஆனால் என்ன இருந்தாலும் போலீஸ்காரர் சம்சாரம் இல்லையா, சூசன் வந்து அதுக்கு அடிப்பணியை மறுத்துறது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து சாமர்த்தியமாக தப்பிச்சு வந்து நடந்ததையும் அவங்களுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்கிறேன் இந்த பாட்டுக்கு அப்புறமா.

ஆல்பம் படத்துல இருந்து ஸ்ரேயா கோஷல் ஹரிஹரன் பாடின பாட்டு கேட்டோம். 1:21 எட்டுனுடைய ஆகாஷ்வாணி FM 103 கோயம்புத்தூர்ல 1:01 கேட்டுட்டு இருக்கோம். 1958 வெளியான டச் ஆஃப் ஈவில் அப்படிங்கிற படத்தினுடைய கதையை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த கிராண்டி கிட்டேருந்து சூசன் தப்பிச்சு வந்து அங்கே நடக்கிறதெல்லாம் அவங்களுடைய போலீஸ் கணவரான வர்காஸ் கிட்ட எல்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சரி நம்ம சூசனை பத்திரமா தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தனிமையான ஒரு ஹோட்டலில் இருக்கக்கூடிய பகுதிக்கு வர்காஸ் சூசனை கூப்பிட்டு போகிறாரு. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது பாதி வழியிலேயே அமெரிக்க போலீஸ் கேப்டனான க்வின்லால் அவரை கூப்பிடுறத ஒரு போலீஸ் படை வந்து கூப்பிடுது. சரி அவர் கூப்பிட்ட உடனே அப்படியே பாதி வழியிலேயே இவர் க்வின்லால் கூப்பிட்டாருன்னு சொல்லி போகிறாரு. அப்படி போகும்போது ஏற்கனவே வந்து நம்ம தொழிலதிபர் ரூடி லினேக்கர் சொன்னோம் இல்லையா, அவர் வந்து கொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணை தான் இவங்க ரெண்டு பேரும் விசாரிச்சிட்ருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு வந்து ஒருத்தங்களை காதலிக்கிறாங்க. அந்த பையனோட பேர் சான்சஸ், மெக்சிகன் இளைஞர். அவருடைய வீட்டில் வந்து சோதனைகிறதுக்காக தான் போகிறாரு. அப்போ போகும்போது அதே நேரம் வந்து சான்சஸ் வீட்டை வந்து க்வின்லால் சோதனையிட்டுருக்காரு அமெரிக்க போலீஸ் கேப்டன். அப்போது அவனுடைய குளியலறையில் ஒரு ஷூ பெட்டிக்குள்ள டைனமைட் குச்சிகள் கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் அதே சில நிமிஷங்களுக்கு முன்னாடி தான் வர்காஸ் வந்து அங்கெல்லாம் சோதனையிடுவார். அப்போ அந்த ஷூ பெட்டி காலியாக இருக்கும். எப்படிடா நம்ம சில நிமிஷங்களுக்கு முன்னாடி பார்த்தப்ப பெட்டி காலியாக இருந்துச்சு, இப்போ வந்து டைனமைட் குச்சி எப்படி வந்துச்சு அப்படின்னு வர்காஸுக்கு சந்தேகம் வருது. ஓ, க்வின்லால் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் சந்தேகப்பட்டு க்வின்லானோட வர்கீஸ் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த பாட்டுக்கு அப்புறமா.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 3:30 ஒலிபரப்பாகும். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி FM 103 கோயம்புத்தூரில் நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். ஆகாஷ்வாணி 103 கோயம்புத்தூர் 1 மலர் 1958 வருஷம் ரிலீஸான டச் ஆஃப் ஈவில் படத்தினுடைய கதையை பத்தி பேசிட்டு இருக்கோம்.

வர்கஸ்க்கு வந்து குவின்லானோட கடுமையான வாக்குவாதம் ஏற்படுது. அவருக்கு ஒரு சந்தேகம் குவின்லான் மேலே வருது. குவின்லான் வந்து அமெரிக்க போலீஸ் கேப்டன், வர்கஸ் வந்து மெக்சிகன் போதைப்பொருள் தடுப்பு அதிகாரி. ஸோ இவருக்கு என்ன இருந்தாலும் இந்த கொலை சம்பந்தமாக இவருக்கு ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி குவின்லான் மேலே ஒரு சந்தேகம் வருது. அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த குவின்லான் வந்து பழைய கேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பார் இல்லையா, அதை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது பல ஆண்டுகளாக அவர் நிறைய போலி சான்றுகள் மூலமாக நிரபராதிகளை சிக்க வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஓ எங்கடா நம்மளை கண்டுபிடிச்சிருவான் போலையே அப்படிங்கிற ஒரு பயம் குவின்லானுக்கு வருது. ஸோ நம்மளை கண்டுபிடிச்சி நம்மளை வெளிக்காட்டுறதுக்கு முன்னாடி வர்கஸ் ஏதாவது ஒன்று பண்ணணும், பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அந்த போதைப்பொருள் கடத்தல் மன்னன் கிராண்டி மூலமாக வர்காசனுடைய மனைவி சூசனை கடத்துறாரு. அப்படி கடத்திட்டு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சூசனை அடைச்சி வச்சுட்டு இங்கே வந்து குவின்லாலே அந்த கிராண்டியை கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு சூசனுக்கு வந்து போதைப்பொருள் கொடுத்து அந்த கொலை பழியை அவன் மேலே சுமத்திடுறாரு. சுமத்திட்டு அங்கேருந்து அப்படியே லாவகமாக தப்பிச்சு வர்றாரு. அப்படி வரும்போது அவசரத்தில் தன்னுடைய கைத்தடியை அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாரு. இப்போ இந்த குவின்லானுக்கு வந்து ஒரு உதவியாளர் இருந்தார், மென்சிஸ் அப்படிங்கிறது அவருடைய பேர். ஸோ அது வரைக்கும் குவின்லான் இப்படி பண்ணுறதெல்லாம் மென்சிஸுக்கு பெருசாக தெரியல. ஆனால் இந்த இடத்துல அவருடைய கைத்தடி பார்த்ததுக்கப்புறமா அவருக்கு புரியுது. உடனே என்ன பண்ணுறாரு, உண்மை தெரிஞ்ச உடனே சரி நம்ம உண்மையின் பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வர்காஸுக்கு உதவியாக வர்காஸ் பக்கம் நின்று செயல்பட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா எப்படி அந்த கொலை குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது இந்த பாட்டுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸ்டே டியூன் வித் எஃப்எம் 103 கோயம்புத்தூர்.

ஜே ஜே படத்தில் இருந்து ஹரிஹரன் பாடின அந்த பாட்டு கேட்டோம். 1:37 ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூரில் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் இன்றைக்கி டச் ஆஃப் ஈவில் படத்தினுடைய கதையை பற்றி பேசிகிட்ருக்கோம். அப்போது நிறைவான பகுதியில் இருக்கும் சூசன் அவங்க வந்து வர்காஸுடைய மனைவி, போதைப்பொருள் தடுப்பு அதிகாரி மெக்சிகோ வச்சிருந்தவர். அவருடைய மனைவி மீது கொலைப்பழி விழுது. அதுக்கு காரணம் அமெரிக்க போலீஸ் கேப்டன் குவின்லன். அப்போது தன்னுடைய மனைவியை காப்பாற்றணும் அப்படின்னா குவின்லனுடைய வாக்கு மூலம் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு வர்காஸ். அதுக்கு வந்து குவின்லனுடைய உதவியாளராக இருந்த மென்சிஸுடைய உதவியை நாடுறாரு. இப்போ மென்சிஸ் வந்து தன்னுடைய உதவியாளர் அப்படிங்கிறதுனால குவின்லனுக்கு அவர் மேலே எந்த சந்தேகமும் வரல. ஒரு நாள் அப்படியே ஒரு பாலத்து மேலே குவின்லனும் மென்சிஸும் பேசிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரத்தில் இவர் என்ன பண்ணுறாரு வர்காஸ், அவருக்கு தெரியாமல் அவங்க பேசுகிறத வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணிகிட்டே போகிறாரு. அப்புறம் இந்த கொலையை பற்றி பேசிட்டு போயிட்டுருக்கும்போது டக்குன்னு அவருக்கு ஏதோ உள்ளுணர்வு சொல்லுது. ஓ, நம்ம சுற்றி ஒரு சதி நடக்குது அப்படிங்கிறத உணர்ந்து நம்மளுடைய உதவியாளர் மென்சிஸும் நமக்கு எதிராக திரும்பிட்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு டக்குன்னு அவருடைய உதவியாளரை சுட்டுறாரு குவின்லன். உடனே அந்த இறக்கக்கூடிய தருவாயிலும் அவருடைய அசிஸ்டண்ட் மென்சிஸ் என்ன பண்ணுறா, குவின்லனை திருப்பி சுடுறான். அப்போ அந்த பக்கத்தில் இருந்த ஏரிக்குள்ளே விழுந்துடுறாரு. அவருடைய அதிகாரம், ஊழல், நீதியின் இருண்ட முகம் எல்லாமே சேர்ந்து குவின்லனோட அந்த ஏரியில் மூழ்குது. இப்போ குவின்லன் போலீஸ் சான்றுகள் மூலமாக சிக்க வச்ச சான்சஸ் அப்படிங்கிறவர் தான் உண்மையான கொலையாளி அப்படின்னு நிறைவில் தெரிய வருது. தன்னுடைய உள்ளுணர்வு சரியாக இருந்தால் கூட நீதியை நிலைநாட்ட அவன் கையாண்ட போலித்தனம்தான் குவின்லனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாகுது அப்படிங்கிறத திரைக்கதை நுட்பத்தோடு ரொம்ப அழகாக படமாக்கி அந்த படம் அந்த மாதிரி முடிவடையுது. ஆகாஷ்வாணி FM 103 கோயம்புத்தூரில் இது வரைக்கும் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டீங்க. டச் ஆஃப் ஈவில் படத்தினுடைய கதையை பற்றி பேசினோம். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் என் பானுரேகா. நம்ம ஆகாஷ்வாணி 103 கோயம்புத்தூரில் இனி தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இந்திய வரலாற்றில் நீண்டகால

சேவையாற்றும் பிரதமர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். பிரதமரை பாராட்டி மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று டெல்லி சென்றடைந்தார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பி வி சிந்து, மாளவிகா பன்சோ, இஷா ராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நம் நாட்டில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 12 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றிய பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளார். 2014 ஆண்டு மே 26 பிரதமராக பொறுப்பேற்று 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இந்திய வரலாற்றில் நீண்டகால சேவையாற்றும் பிரதமர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். பிரதமரின் இந்த சாதனைக்கு பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் வாழ்த்து தெரிவித்ததோடு பிரதமரின் சீரிய தலைமையில் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து சமூக மக்களும் வளர்ச்சி பெற்றுள்ளதாகவும் புகழாரம்

0: சாதனையை அவர் படைத்துள்ளார். பிரதமரின் இந்த சாதனைக்கு பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் வாழ்த்து தெரிவித்ததோடு, பிரதமரின் சீரிய தலைமையில் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து சமூக மக்களும் வளர்ச்சி பெற்றுள்ளதாகவும் புகழாரம் சூட்டினார். பிரதமரின் ஆட்சியில் பெண்கள் ஆளுமை பெற்றுள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, டாக்டர் ஜெய்சங்கர், திரு பியூஷ் கோயல், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட அமைச்சர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பிரதமரின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி புதுடெல்லியில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் சிறப்பு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளும் தலைவர்களும் பங்கேற்கின்றனர். பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் இதில் கலந்து கொள்கின்றனர். தேசிய வளர்ச்சி கட்டமைப்பு திட்டங்கள், 2027 ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை முன்னெடுத்து செல்வது ஆகியவை குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. நாட்டின் நீண்டகால பிரதமராக தொடர்ச்சியாக சேவையாற்றி வரும் திரு நரேந்திர மோடியை பாராட்டும் வகையில் மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. அமைச்சரவை கூட்டத்திற்கு வந்த பிரதமரை பாராட்டும் வகையில் அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தொழில்துறை தலைவர்களும் பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சீர்திருத்தங்கள், இலகுவான வர்த்தகம், கட்டமைப்பு முதலீடுகள், வர்த்தகத்தை விரிவுபடுத்தியது, நிதி கட்டமைப்பை வலுப்படுத்தியது, உலகளாவிய உற்பத்தி சூழலுக்கு வளர்ச்சி பெற்றது போன்றவற்றால் நாட்டின் பொருளாதாரம் பிரதமரின் தலைமையில் மேம்பட்டுள்ளதாக தொழில்துறையினர் புகழாரம் சூட்டினர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று செல்கிறார். இவ்விரு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசும் அவர், இருதரப்பு உறவுகள், வர்த்தகம், பொருளாதாரம் உள்ளிட்ட அடுத்த கட்ட முன்னெடுப்புகள் குறித்து கலந்தாலோசிக்க உள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்முதல், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான சோதனை நடைமுறைகள் குறித்த பயிலரங்கு நாளை புதுடெல்லியில் நடைபெறும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு உற்பத்தியில் தன்னிறைவை வலுப்படுத்தி பாதுகாப்பு படைகளுக்கும் தொழில்துறையினருக்கும் இடையே சிறந்த ஒத்துழைப்பை மேம்படுத்த இப்பயிலரங்கம் வழிகோலும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாளை நடைபெறவுள்ள நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று புதுடெல்லி சென்றடைந்தார். இப்பயணத்தின் போது குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத்தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து பேசவுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தியையும் அவர் சந்தித்து பேசுவார் என தெரிகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 84. 1977 ஆம் ஆண்டு 16 வயதுநிலை படத்தின் மூலம் இயக்குநராக அவர் அறிமுகமானார். கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, மண்வாசனை, முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா, கிழக்கு சீமையிலே, ஒரு கைதியின் டைரி உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை அவர் இயக்கியுள்ளார். திரைப்படங்களை படப்பிடிப்பு தளத்திலிருந்து இயற்கை எழில் கொஞ்சும் கிராம சூழலுக்கு எடுத்துச் சென்ற பாரதி ராஜா, "என் இனிய தமிழ் மக்களே" என்ற கம்பீரமான குரலில் திரைப்படங்களில் முகவுரை வழங்கி மக்களின் மனதில் நீக்கமர நிறைந்துள்ளார்.
1: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய இந்த பாரதி ராஜா மீண்டும் ஒரு புதிய பரிமாணத்தில் இந்த கரிசல் பூமியை தரிசிக்க உங்களை அழைக்கிறேன். 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் பொருளாதார சமூக நிர்பந்தங்களால் மறுக்கப்பட்ட தங்கள் வாழ்க்கைக்காக நமது கிராமத்து பெண்கள் எப்படி போராடுகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு கலைப்படைப்பு தான் இந்த கருத்தம்மா.

0: 2004 ஆம் ஆண்டு நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டது. தேசிய திரைப்படம், தென்னிந்திய பிலிம்ஃபேர், மாநில திரைப்பட விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார். சென்னை நீலாங்கரை இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார். முதலமைச்சர் வெளியிட்ட இரங்கல் செய்தியில், பல தலைமுறை கலைஞர்களை உருவாக்கிய பாரதி ராஜாவின் பங்களிப்பு தமிழ் திரைப்பட வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், திரைப்பட நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன் உட்பட பல்வேறு திரைத்துறையினர் பாரதி ராஜாவிற்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அன்னாரது இறுதிச் சடங்கு நாளை தேனியில் முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும். தமிழ்நாட்டில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையில் அரசு திட்டங்களின் முன்னெடுப்பு பணிகள் குறித்து இத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று ஆய்வு செய்தார். சென்னை கிண்டி சிட்கோ அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர்களுடன் துறை சார்ந்த அரசு திட்டங்கள் குறித்தும் ஒவ்வொரு திட்டத்திற்கான இலக்கினை அடைவது குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார். கடந்த ஆண்டை விட அதிக அளவில் பயனாளிகளை கண்டறிந்து தொழில் முனைவோரை உருவாக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அறிவுறுத்திய அமைச்சர், அந்தந்த மாவட்டங்களில் அது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்ட அனைத்து நிறுவனங்களும் உற்பத்தியை தொடங்க வழிவகை செய்யப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு அரசு பணியாளர் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 3 உதவி இயக்குநர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சென்னையில் நகர ஊரமைப்பு ஆணையரகம் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் துறை கட்டமைப்பு, வளர்ச்சி திட்டங்கள், ஒற்றை சாளர இணைய வசதி, மாலையிட பாதுகாப்பு குழுமம், அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகள், அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டடங்கள், வரன்முறைப்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டார். அரசு துறை அலுவலர்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் அறிவுறுத்தியுள்ளார். தர்மபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பங்கேற்ற அவர், மனுக்கள் ஏற்கும் நிலையை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
1: இன்றைய தினமானது இந்த முகாமிற்கு முன்பாக பெறப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் சுமார் 84 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்படுகிறது. இலவச வீட்டுமனை பட்டா 1, வீட்டுமனை இ பட்டா 56, பட்டா மாற்றம் 11 இனங்கள், வாரிசு சான்றிதழ் 3, இயற்கை மரணம் மற்றும் ஈமச்சடங்கு உதவித்தொகை 16, மின்னணு குடும்ப அட்டை, புதிய குடும்ப அட்டை 6 நபர்களுக்கு என மொத்தம் 153 நலத்திட்ட உதவிகள் 84 லட்சம் மதிப்பீட்டில் வழங்கப்படுகிறது. இன்றைய தினம் இந்த முகாமில் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும்
0: மத்திய அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலை தேர்விற்கு இலவச பயிற்சி வகுப்புகள் அரியலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வரும் 17 ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறும். அரியலூர் மாவட்டம் வாலாஜா நகரம் ஊராட்சியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சாலை பணிகளின் தரம் குறித்து ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருநெல்வேலி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிட்னியில் நடைபெறும் ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் துருவ் ராவத், மணிஷா இணை முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பி வி சிந்து, மாளவிகா பன்சோத், இஷாராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இந்திய வரலாற்றில் நீண்டகால சேவையாற்றும் பிரதமர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். பிரதமரை பாராட்டி மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று டெல்லி சென்றடைந்தார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் இன்று காலமானார். ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பி வி சிந்து, மாளவிகா பன்சோ, இஷாராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: என்றும் நீங்கள்
3: 1:55 அக்காஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர். நேற்று நம்ம கோவையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வெயில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அதிகபட்சமாக வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும், திருப்பூரில் 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், ஈரோட்டில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும்,

26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் சேலத்திலையும் இதே அளவும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஊட்டியில் 21 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பாலக்காட்டில் 29 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகும். பாலக்காட்டில் இன்னைக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க.

0: astronauts and one Italian astronaut as the crew for its next Artemis 3, a spacecraft docking demonstration mission scheduled for late next year that will test lunar landers from SpaceX and Blue Origin in orbit for the first time. A report.
1: US astronauts Andre Douglas, Frank Rubio, Randy Bresnik and Italian astronaut Luca Parmitano of the European Space Agency will be the crew for Artemis 3. The four-man mission will test moon landers from Elon Musk's SpaceX and Jeff Bezos's Blue Origin for the first time in space, setting up a delicate docking demonstration one by one. At a ceremony in Houston, NASA Administrator Jared Isaacman announced that veteran astronaut Randy Bresnik will serve as commander with Andre Douglas and Frank Rubio as mission specialists and Luca Parmitano of the European Space Agency as pilot. NASA astronaut Bob Hines was named as the backup crew member and will train alongside the prime crew. Italian Space Agency President Teodoro Valente said in a statement that Parmitano's selection as pilot for Artemis 3 confirms and enhances the role and capabilities of the European and Italian space systems in human exploration of the universe. With Payal Sharma's report, Trigyasa Pandey for Akashvani News.
0: Facebook's parent company Meta today announced that it will establish its first AI-enabled data center in India. As part of the agreement, Meta and Reliance Industries will build a data center with 168 megawatt capacity at Jamnagar in Gujarat, which Meta will lease with options to scale. The government has refuted several social media posts falsely claiming that the Reserve Bank of India or RBI will withdraw paper currency notes and replace them with the plastic currency notes from the 30th of this month. Fact-check unit of the Press Information Bureau has termed the claim as fake. PIB clarified that according to the RBI, there are no plans to withdraw paper currency notes or replace them with plastic currency notes by the end of this month. The India Meteorological Department or IMD has said that Delhi NCR is expected to experience significant weather changes over the next 3 days, with thunderstorms, dust storms and rainfall likely to bring much-needed relief from the scorching temperatures. Arunachal Pradesh, Assam, Meghalaya, Sikkim, coastal Karnataka and sub-Himalayan West Bengal are likely to witness heavy to very heavy rainfall at isolated places during the day. Benchmark domestic equity indices were trading around 0.6% up in the afternoon session today. The Sensex rose 568 points to 74,487, while the Nifty added 136 points to 23,378 when reports last came in. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi sets record as India's longest-serving elected Prime Minister. Cabinet passes a resolution applauding the historical achievement. Union Cabinet clears development projects worth more than 4,700 crore rupees, including extension of Ahmedabad Metro and government office and residential complexes in Amravati. NDA to meet in New Delhi to celebrate Prime Minister's achievements and completion of 12 years of government. Iran carries out attacks against US bases in Jordan and other targets in Gulf. US responds with strikes on Iranian targets. At least 13 people, including 11 children, killed in Pakistani airstrikes in Afghanistan. And Met Department predicts significant weather changes in Delhi NCR region in next 3 days, likely to bring relief from scorching heat. And with that, we end the midday news.
2: நிலையத்தில் நேரம் இப்போது 2:15:10. மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரைக்காணும் நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம். முதலில்
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிஎம் சூரியகர் முஃப்த் பிஜிலி யோஜனா. மக்களுக்கான மத்திய அரசின் சூரிய மின்கூரை திட்டம் 2024 கொண்டு வரப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு மிக வேகமாக வளர்ந்து வரும் ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். சூரிய தகடுகளை நம் வீட்டு மேற்கூரையில் அமைத்து மின்சாரம் தயாரித்து பயன்படுத்தி 300 யூனிட் வரை மின்சாரத்தை மிச்சப்படுத்தலாம் என்பது இந்த திட்டத்தின் அடிப்படை. இதனால் வழக்கமாக பயன்படுத்தும் எரிசக்தி பயன்பாடு குறைவதோடு சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாடும் அதிகரிக்கிறது. இந்த திட்டத்திற்கு நாம் பயன்படுத்தும் மின்சார அளவிற்கு ஏற்ப 1 முதல் 2 கிலோவாட் வரை 1 கிலோவாட்டுக்கு

0: 30,000 ரூபாயும், 2 முதல் 3 கிலோவாட் வரை 1 கிலோவாட்டுக்கு 18,000 ரூபாயும், 3 கிலோவாட் மற்றும் அதற்கு மேலும் அதிகபட்சம் மொத்தமாக 78,000 ரூபாயும் மானியமாக வழங்குகிறது மத்திய அரசு. நமது மேற்கூரையில் சோலார் பேனல்கள் அமைத்து அதற்கு டிஸ்காம் எனப்படும் மின் விநியோக நிறுவனம் ஒப்புதல் அளித்த பிறகு இந்த மானியத் தொகை நமது வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு 18,000 கோடி ரூபாய் அரசுக்கு சேமிப்பாக மாறுகிறது. மேலும் மின் கட்டமைப்பு சுமையும் குறைகிறது. மின்சார வாகனங்களை சார்ஜ் செய்து கொள்வது, சூரிய மின் கலங்களை வழங்கவும் நிறுவவும் பல விற்பனையாளர்கள் தொழில் முனைவோர் தேவைப்படுவதால் இது இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பாகவும் 17 லட்சம் நேரடி வேலை வாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று அறிவிக்கப்பட்ட 2026-27 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இந்த PM சூரிய கர் திட்டத்திற்காக 22,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுவரை 10 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகளில் சோலார் பேனல்கள் பொருத்தப்பட்டு இத்திட்டம் வெற்றிகரமாக செயல்படுகிறது. 2027 ஆண்டுக்குள் 1 கோடி வீடுகளுக்கு இந்த திட்டத்தை கொண்டு சேர்ப்பதை இலக்காக கொண்டுள்ளது மத்திய அரசு. இதுவரை 4,300 கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. 45% பயனாளிகள் 0 மின்சார கட்டணம் என்கிற நிலையில் இருப்பதாக கூறுகிறது மத்திய அரசின் தரவுகள். இதற்காக 5.75% வட்டி விகிதத்தில் பிணையம் இல்லாத கடன்கள் வழங்கப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி சோலார் சிஸ்டம் நிறுவ மானியத்துடன் தோராயமாக 35,000 முதல் 42,000 ரூபாய் வரை செலவாகும். சுற்றுச்சூழலை பொறுத்தவரை 25 ஆண்டுகளில் இந்த திட்டத்தின் மூலம் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தை 720 மில்லியன் டன்கள் அளவுக்கு குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் இத்திட்டம் குறித்த விவரங்களுக்கு PM சூரியகர் முஃப்த் பிஜிலி யோஜனா அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரையிசை கேட்கலாம். முதலில் காதல் ஓவியம் படத்திற்காக பாடல்.

நேர்களை, நீங்கள் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார் எஸ்பி பாலசுப்ரமணியம். திரை இசை நிகழ்ச்சி நிறைவே செய்ய வரும் பாடல் இது. படம் கடலோர கவிதைகள், படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: நிறைவு பெற்ற இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரைகாணம். நிலைத்து நேரம் இப்போது 2:30. இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி FM 103 இல் இனி தொடர்வது ஊர்புறத்திலே.

0: வணக்கம் நேயர்களே. இன்றைய நமது நிகழ்ச்சியில் உழைப்பே உயர்வு. விவசாய பணியில் தனது குடும்பத்தினரின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. அண்ணா வணக்கங்க.
1: வணக்கங்க. என்னுடைய பேரு சண்முகம்.

0: ஓமுங்க. அப்பா பேர் ஆறுமுகநாடார், அம்மா பேர் ஐயம்மாள், அண்ணன் பேர் வேலுச்சாமி, நாலு தங்கச்சிகளுங்க. எனக்கு சொந்த ஊர் வந்து அப்பா ஊர் கிழக்கு ஈரோடு மாவட்டம் அந்தியூருங்க. அங்கிருந்து இங்கே வந்து அப்பா தெளிவுமர ஏறிட்டு இருந்தாருங்க. நான் அல்ட்டி வளத்தில் பிறந்தவனுங்க. வடவுதூரில் சொந்தமாக இடம் இருந்துங்க, அங்கே இருந்தமுங்க. அங்கே இருந்துட்டு எனக்கு ஒரு 5 வருஷம் கீழே பள்ளிக்கூடம் சேர்த்துனாங்க. நான் 1வது படிச்சனுங்க. நான் கொஞ்சம் குறும்பு அதிகமாக பண்ணுவனுங்க ஃபஸ்ட்லேயே. அதனால் அப்பா கூட்டிகிட்டு போய் மரமேறி பழக்கினாருங்க. மரமேறி பழகணுங்க, தொப்பம்பாளையம்னு ஒரு ஊரில் போய் மரமேறி பழகுங்க. அப்போல்லாம் கோடமலை 3 மாதம் விடாமல் பெய்யுங்க. தலைவர் போட்டு தாவி கட்டி பிடிச்சி தயாரானுங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குங்க. ஒரு மரத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 5 லிட்ரு, 6 லிட்ரு, 8 லிட்ரு, 10 லிட்ரு தெளிவு வருங்க. அது சொரப்புரடியில் தான் இறக்கிட்டு வரணுங்க. இப்போல்லாம் தலைகவர் போட்டு தான் எரிக்கணுங்க. ஏணி வச்சு 4 அடி மேலே போய் அப்புறம் தலைகவர் போட்டு எரிக்கணுங்க. சம்பளத்துக்கு தான் எறிட்டு இருந்தோமுங்க. அப்படியே எறிட்டு இருந்து 2வது கொஞ்சம் பெருசாகிங்க. அப்புறம் அப்பா பயங்கரமாக அடிப்பாருங்க. அடி வாங்கிட்டு பயந்து விட்டு போட்டு ஓடிட்டுங்க. அக்கடை வீட்டை விட்டே ஓடி போயிட்டுங்க. ஓடி போய் கொஞ்ச நாள் கல் ராலிக்கெல்லாம் போய் சுமந்துட்டு கிணத்துக்கடை ரோட்டில் புளி மரங்கள்லாம் அதிகமாக இருக்குங்க. அந்த ரோட்டில் புளி மரத்தடிவெல்லாம் நைட்டில் கஞ்சி இல்லாமல் கூட படுத்துருந்துருக்கணுங்க. படுத்திருந்து அப்புறம் அம்மா என்னை தடுக்குள்ளையெல்லாம் மூடி வச்சுருந்து சாப்பாடு கொடுக்குமுங்க. அப்பாவுக்கு தெரியாமல் அப்பா மறுக்கா சொல்லி மறுக்காவை கூட்டிகிட்டு போயிங்க. பழக்கி விட்டுதுங்க மரம் பழகம் காட்டி. அப்புறம் 2வது சொந்தமாக மரம் பிடிச்சிங்க. தெளிவேறி நாங்கள் 3 பேருமே மரம் ஏறுவோமுங்க. ஏறி கருப்பிட்டி காய்ச்சி அம்மா கருப்பிட்டி பொள்ளாச்சி கொண்டு போய் போட்டு வருமுங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுங்க, அந்த இது முடிஞ்சு மறுக்க பண்ணையத்தில் சேர்த்துனாங்க. பண்ணையத்தில் போய் மாடு மேய்க்கிறதுக்கு போய் அங்கே 5 வல்லமுங்க அப்போ படி. ரொம்ப கஷ்டமுங்க எங்கள் வீட்டில். அப்பா வந்து தனியாக போய் மரம் ஏறிட்டு இருந்தாருங்க. அதனால் நாங்கள் 5 வல்லம் படிக்கு போய் சேர்ந்து நாங்கள் 2 பேருமே மாடு மேய்ச்சுங்க. அப்புறம் பொண்ணுகள்லாம் வந்து எங்கள் தங்கச்சிக்கு சிறுசுகளுங்க. அது பெருசாக வரைக்கும் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு காட்டு வேலைக்கெல்லாம் போய் சம்பாரித்து எங்களுக்கு வளர்த்துச்சுங்க. அப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போதுங்க அதுக்கு மேலே அப்புறம் அப்பா வந்து ஒன்றா சேர்ந்துங்க. சின்னப்பை நாடாருங்கிறத அங்கே சொந்தமாக மரம் பிடிச்சோங்க. நாட்டாங்கோய் தோப்புன்னு அங்கே ஒரு தோப்பு மரம் பிடிச்சோங்க. சின்னப்பை நாடார் தோட்டத்தில் அண்ணா மரம் ஏறினாருங்க. நான் நாட்டாங்கோய் தோப்பில் மரம் ஏறினுங்க. அப்புறம் தெளிவு காய்ச்சி எல்லாம் கொண்டு போய் விற்றுட்டு கருப்பிட்டி ஊற்றிட்டு கேரளாக்காரர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ 2 பேர் ஏறி கொடுப்போங்க. அப்போ மாமாவும் மேக்க மரம் ஏறிட்டு இருந்தாருங்க. ஏறிட்டு இருந்தால் அப்போல்லாம் கல்யாணமெல்லாம் இல்லைங்க. தங்கச்சிக்கு ஒன்றுக்கு மட்டும்தான் கல்யாணமாக இருந்ததுங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே இருந்துகிட்டு இருந்து போட்டுங்க. நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் குறும்பு பண்ணிட்டு தெக்க திருமூர்த்தி மலை போயிட்டுங்க.
1: நீங்கள் சின்ன வயசுலேயே நான் படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப குறும்பு பண்ணுவேன் அப்படின்னீங்க. உங்களுடைய அப்பா ரொம்ப உங்களை அடிக்க வருவார், நான் ஓடிடுவேன் அப்படின்னீங்க. சின்ன வயசில் நீங்கள் என்ன மாதிரி குறும்புகள் பண்ணுவீங்கண்ணா?
0: சொன்ன வயசு கேட்க மாட்டேனுங்க. மரமேறி கரெக்டாக இருக்கு சொல்லுவாருங்க. லேசாக இருக்கும்னு நான் பெருசாக அறுத்து போடுவேன். அப்புறம் மரத்தில் சீக்கிரம் போனதையும் ஒரே பக்கம் உட்காந்து பாலை அறுக்கக்கூடாதுங்க. சுற்றி வந்து அறுக்கணும். சுண்ணாம்பு களையும் தேய்க்கிறது பால் மாதிரி தேய்க்கணுங்க. அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அடுத்த மரத்துலேருந்து பார்த்துட்டே இருக்குமுங்க. பார்த்துட்டே இருந்து போட்டு கீழே வந்து அடி கொடுக்குமுங்க. தலகவத்தில் 1 அடி அடித்தா 2 தடுப்பு விழுவுங்க. தலகவத்தில் அடித்தா அந்த மாதிரி தான் அடிக்கு அடி வாங்கி நல்ல முறைக்கு. இப்போ எனக்கு வந்து என்ன தோணுதுனாங்க, அப்பா அன்னைக்கெல்லாம் சொன்னது வந்து நான் கேட்கலிங்க. இன்றைக்கி வந்து அது நம்ம புத்திக்கு தான் சொல்லிச்சுங்கிறது எனக்கு தெரியுதுங்க. அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்குமுங்க. அப்பா போய் இப்போ 26 வருஷத்துக்கு ஆகுதுங்க. அப்பா போனதுலேருந்தே அது ஒன்றும் அவ்வளோ விதி இல்லைங்க. அப்பா இருக்க வரைக்கும் நல்ல இதுதானுங்க. என்ன இது இருந்தாலுங்க அம்மாளுக்கு நல்ல இதுங்க. அப்பா இருக்க வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்துக்குவார். எதாக இருந்தாலும் வந்து முன்னாடி நிற்பாருங்க. அப்பா இருக்க வரைக்கும் பரவாயில்லைங்க. அப்பா இருந்த வரைக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருந்துங்க. அப்புறம் இங்கேருந்து என்ன பண்ணணுங்க, அந்த மரம் ஏறிட்டு இருந்துட்டு இங்கேருந்து திருமூர்த்தி மலை போகணுங்க. திருமூர்த்தி மலை போய் ஒரு ஆளுக்கு பதிலாக கல்லுமரம் ஏற கூப்பிட்டாங்கனுங்க.
1: அது சரிங்க, நீங்கள் திருமூர்த்தி மலை போனீங்க. 1வது படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் மரமேறி பழகினேன் நான் அப்படின்னு சொன்னீங்க. 8வது வரைக்கும் படிச்சிங்க?
0: 1வது படிச்சுட்டு மாடு மேய்க்க போயிட்டுங்க. மாடு மேய்ச்சி முடிஞ்சுங்க. 15 வருஷத்தில் தான் நான் மரையற போனதுங்க. அதுக்கு மேலே நான் படிக்கலிங்க. 1வதுக்கு மேலே 1வது தான் படிச்சிருக்கேனுங்க. ஆனால் தமிழ் பூரா படிப்பணுங்க. கணக்கு வழக்கு எல்லாமே நல்லா பண்ணுவேனுங்க. படிக்கிற அளவுக்கு வசதி இல்லைங்க எங்கள் வீட்டில். அந்த சூழ்நிலையில் இருந்தோமுங்க நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில். அப்புறம் மாடு மேய்க்கிறக்கு பண்ணையத்தில் சேர்ந்துதானுங்க. பொழப்புத்தன் நடத்திக்கிட்டு இருந்தா. அப்புறம் அம்மா காட்டு வேலைக்கு போய் எல்லாம் சம்பாரிச்சிட்டு வந்து போடுமுங்க. அப்பா வேறு ஒரு பக்கம் போய் சம்பளத்துக்கு மறைமாயிருவாருங்க. அப்போவெல்லாம் 30 ரூபா தான் சம்பளமுங்க. வாரமெல்லாம் கூடிங்க 1 வாரத்துக்கேங்க. அதை வச்சு தான் கஞ்சி குடிக்கணுங்க. அப்படி இருந்துட்டு தான் 2வது மரையேறி பழகினதுங்க. மரையாற கூட்டிகிட்டு போயிங்க. அப்போ சம்பளத்துக்கு தான் நாங்களும் மரையாடுறோங்க. 70 மரம் ஏறினா தான் வாரம் 70 ரூபாய்ங்க சம்பளம். இந்த புதன்கிழமை கொடுத்தா அடுத்த புதன்கிழமை தான் கிடைக்குங்க சம்பளம். அதை வச்சு தான் எல்லோரும் போலத்தானுமே ஓட்டணுங்க. அப்புறம் அம்மா ஆடு குட்டி மாடு கண்ணெல்லாம் வச்சுருந்துங்க. எல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. எல்லாம் நல்லா தான் இருந்தோமுங்க. இங்கே அப்புறம் திருமூர்த்தி மலை போயிங்க. அங்கே போய் நம்ம சித்தப்பான
2: ஏற்பாடாயிடுச்சு. எதுக்கு குட்டியோட ஃபீஸுக்கு.

0: காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடம் இருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸ் அனுப்பிருக்கேன்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
3: என்னங்க, ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: காட்டி இல்லைங்க, நான் வல்லிங்கன்னு போட்டு காய் வெட்ட போய்ங்க. மொதல் மரம் மாரி 5 காய் இருந்துங்க. வெட்டி விட்டு போட்டு மரத்துலேருந்து உளுந்துட்டேன். உளுந்து இடுப்புக்கு அடிபட்டுங்க. 3 மாதம் அங்கே அம்மா இறந்த ஆடு குட்டி மாடு கன்று எல்லாம் விற்று என்னை பார்த்து நல்லா இல்லைங்க. அப்புறம் தான் கொண்டு வந்து சூளக்கல் மாரியம்மன் கும்பிட்டுங்க, எண்ணெய் வாங்கி வேப்பிலை போட்டுங்க, எண்ணெய் காய்ச்சி போட்டு 15 நாளையில் எந்திரிச்சு நடக்கவே இல்லைன்னா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. பெரியாஸ்பத்திரியிலேயே ஆகாத எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னதைங்க. எழுப்பி நடக்க வச்சதாளுங்க அந்த ஆத்தா. அந்த தாய்க்கு வந்துங்க நான் இப்போ ஒரு 20 வருஷமாங்க அழகு போட்டுருக்கேனுங்க. அந்த தாயை நினைக்காம எதுவுமே நான் செய்ய மாட்டேனுங்க. அந்த இது வந்து கரெக்டாக செஞ்சிட்ருக்கேனுங்க. அது இன்னொரு இதில் அது சொல்கிறேனுங்க. இப்போ வந்து நடந்த இதில் சொல்கிறேனுங்க. அப்புறங்க காலையில் 4 மணிக்கு மரமேறினா 6 மணிக்கு ஊற்றி போட்டுங்க. திருமூர்த்தி மலைக்கு மேலே மலை மேலே போகணுங்க. மலை மேலே போனால் 12 மணிக்கு எல்லாம் அங்கே பஞ்சலிங்கத்தில் நீராடுவோமுங்க. சுயம்புலிங்கத்துக்கு கஞ்சிமலை ஆண்டவர் கோயிலில் டெய்லி விடாமல் போயிடுவனுங்க. அங்கே போகாத அன்னைக்கு மட்டும்தான் மத்தாளப்பழம் மீன் பிடிக்க போகணுங்க. அந்த திருமூர்த்தி மலை ஆண்டவர்னா அவரும் மாரியம்மன் எனக்கு ரொம்ப உயிருங்க. அந்த கோயிலுக்கு பூ போகாமல் இருக்க மாட்டேங்க. எப்படியும் வருஷத்தில் ஒரு 2 நடையாவதும் போய் வந்துடுவோமுங்க திருமூர்த்தி மலை ஆண்டவர் கோயிலுக்கு. அந்த கோயில் எனக்கு வந்து ஒரு உயிர் தெய்வமாகறீங்க. அதுலேயும் ஈஸ்வரர் பக்தன் கூடங்க. நான் பிறந்ததே ஈஸ்வரர் சன்னதி இருக்கிற பக்கம். அதனால் அந்த கோயில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமுங்க. அங்கே போயிட்டு வருவனுங்க. அவர் முன்னியத்தில் இது வரைக்கும் பரவாயில்லைங்க. எல்லா வேலையும் செஞ்சு நல்ல முறைக்கு அடிபட்டாலும் கால்லேயுமே ஒரு புண்ணு இருக்குதுங்க. அப்படியே நடந்து ஒரு அறுபாடு பட்டுருந்தேனுங்க.
7: உங்களுடைய அப்பா உங்களுக்கு நிறைய தொழில் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. சின்ன வயசுலேருந்து ஐயம்மாள் உங்களுடைய அம்மாவும் உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. உங்களுக்கு வேறு என்னென்ன தொழில் கற்றுக் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு விரிவாக சொல்லுங்களேன். ஏன்னா நீங்கள் உங்களுடைய உள் மனசுலேருந்து இதெல்லாமே சொல்லிகிட்ருக்கிறீங்க. நிறைய அனுபவங்கள் உங்கள்கிட்ட இருக்குது, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், சொல்லுங்கள்.
6: அப்பா அம்மா கிட்ட சண்டை கட்டிட்டு போயிங்க. சொக்கனூரில் போய் ஒரு தோட்டத்தில் இருந்தேனுங்க. 3 மாதம் சேத்தோலை போட்டுவனுங்க, மாடு கட்டி. அங்கே பண்ணையத்தில் இருந்தேனுங்க. இருந்து சேத்தோலை ஓட்டி அங்கே 1 வருஷம் இருந்தோமுங்க. அப்புறம் அப்பா அம்மாலாம் வந்து சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே சேத்தோலைன்னா சும்மா இல்லைங்க. முழங்கால் தண்ணிக்குள்ளே அப்படியே மழை ஊற்றாத மழை ஊற்றிட்டு இருக்குங்க. அந்த மலையிலேயே ஓட்டணுங்க. முக்காடு போட்டு மேலே சாக்கு தான் கொங்காடு போட்டிருப்போங்க. போட்டு ஓட்டிகிட்டு இருக்கணுங்க. பூரா இந்த எருக்கில் அரளி இதெல்லாம் வெட்டி கொண்டு வந்து உள்ளே போட்டிருப்பாங்க. அப்படியே 1 நாள் தவிராதுங்க. பொழுத வரைக்கும் ஓட்டியே தான் ஆகணுங்க. முதல் ஓட்டி விட்டு 2வது பரம்பாவில் போட்டு அடிக்கணுங்க. எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அங்கே 1 வருஷம் அந்த வேலை செஞ்சுட்டு அங்கே இருந்தனுங்க. அப்புறம் அப்பா அம்மா வந்து சமாதானப்படுத்தி கிழக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. 2வது வீட்டுக்கு வந்துட்டுங்க. வீட்டிலேருந்து மறுக்காவும் சண்டை போட்டு போய் புளியங்காய் அடிக்கிறதுக்கு இங்கேருந்து மத்திய வேலை மாதம்பட்டி கட்டி போனுங்க. புளியங்காய் அடிக்கிறதுக்கு இன்னொருத்தர் கூட ஒருத்தர் கூட்டிகிட்டு போனாருங்க. அங்கே எல்லாம் போயிட்டு கிணத்துக்கடை ரோடு எல்லா பக்கமும் புளியங்காய் அடிச்சிருக்கிறனுங்க. முதல் சிறுசாக இருக்கையிலேயே அந்த வேலை செஞ்சுருக்கிறேங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி 2வது கல்யாணம் மூச்ச கடைசிலேயே புளியங்காய் எல்லாம் அடிச்சிருக்கிறேங்க. அது 2வது சொல்கிறேனுங்க. இப்போ முதல் அடித்தது சொல்கிறேனுங்க. புளியங்காய் அடித்து முடிஞ்சு வந்து 2வது மறுக்காவும் வீட்டுக்கு வந்து மறுக்காவும் மர ஏற தொழில் தான் செஞ்சோமுங்க.
7: ஆனால் இருங்க இருங்க, நீங்கள் இப்போ புளியங்காய் அடிக்கிறத பற்றி சொன்னீங்கள்ல, அது ரொம்ப பேர்த்துக்கு சுவாரஸ்யம். அது வந்து கஷ்டமான வேலையும் கூட. நீங்கள் சின்ன வயசில் நிறைய அதை பண்ணியிருக்கிறீங்க. இப்போ ரோட்டோரம் இருக்கிற மரமாகட்டும், விவசாயிகள் நடவு பண்ணியிருக்கிற மரமாகட்டும், அந்த காய் வந்து உளுத்துறது ரொம்ப கஷ்டம். மேலே ஏறி வாதை குழுக்கணும், கண்ணுக்குள்ளே எல்லாம் தூசுழுகும். எப்படிங்கண்ணா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா?
6: கஷ்டமாக தான் இருக்குமுங்க. கயிறெல்லாம் போட்டு மேலே ஏறுவோமுங்க. வீச்சு பார்த்து கிணத்துக்கடை ரோட்டில் இருந்த புளிய மரமெல்லாம் சாதாரண மரங்கள்லங்க. மத்திய வளர்த்த ஏரியாவில் யானைகள் இருக்கிற காட்டுக்கிட்டையெல்லாம் போய் அடிச்சிருக்கிறோமுங்க. அதெல்லாம் கயிறு போட்டு மேலே ஏறணுங்க. ஏறி நாங்கள் நிறைய ஆளுங்க அங்கேயே குடியிருந்துட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு 3 மாதம் கணக்கில் அங்கேயே அடிச்சோமுங்க. புளியங்காய் மத்திய வளை ரோடெல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து மேக்கு பூராமே அடிச்சிருக்கிறோமுங்க. இங்கே கிணத்துக்கடை ரோடு கோயில் பழத்துலேருந்து எடுத்துட்டாங்க ஈச்சனாரி வரைக்கும் அடிச்சிருக்கிறோமுங்க. புளியங்காய் புளியங்காய் அடிக்கிறது நாங்கள் இங்கே கிணத்துக்கடை விட்டு வடவர ஒற்றபடின்னு ஒன்று இருக்குதுங்க, சோளாம்பழத்து பிரிவு. அதுக்கு வடவரமாக மரங்கள்லாம் சரியான மரங்களுங்க. ரோட்டில் போகவே முடியாதுங்க, படுத்துட்டு நகர்ந்து தான் போகணுங்க. அந்த மாதிரி போய் காய் அடிப்புங்க. அப்படியே கீழே ஏறினோம்னா ஒரு சைடு உட்கார்றது அவங்க அப்படியே அப்படியே மேலே போய்க்கோணுங்க. கீழே இறங்கியெல்லாம் ஏற முடியாதுங்க.

0: ஆகுது. சுற்றி ஆளுக எரிக்குங்க, அங்கங்கே அப்படி அப்படியே சல்லை போட்டு மேலே அடிச்சுட்டு போகிறது தானுங்க. காய் உத்துறதெல்லாம் ரொம்ப கஷ்டமுங்க. அதே ரோட்டில் பொறுக்கிறவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குங்க. புளிங்காய் அவங்க வியாபாரிக்கு வந்து புளிங்காய் வியாபாரிகள் நம்ம ஆளுகளை விட்டு அவிய தொழில் பார்க்குறக்கு அவி போயிடுவாங்க. நம்ம தான் அடித்து மேஸ்திரின்னு ஒருத்தர் இருப்பாருங்க, அவர் தான் மூட்டை பிடிச்செல்லாம் கொண்டு போய் ஒரு பக்கம் அடுக்கிறது. எல்லாம் பொழுதோடு 5 மணி வரைக்கும் அடிப்போங்க. அடித்து முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வருவோமுங்க. வீட்டுக்கு வந்து இருந்து போட்டு மறுக்காவும் அதே தொழில் தானுங்க. அந்த தொழிலை விட்டுட்டு மறுக்காவும் மரற தொழில் தான் செஞ்சனுங்க. தெளிவு மரம்
1: ஆகாஷ்வாணி FM 103 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இதில் உழைப்பே உயர்வு, விவசாய பணியில் தனது பங்கு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
2: புளிங்காய் அடிக்கிறதுங்கன்னா ரொம்ப சுலபமான வேலை மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. வருஷத்துக்கு எவ்வளோ தடவை அடிக்க வேண்டியது வருங்கண்ணா? சீசன் எப்படிங்க? வருஷத்தில் எந்த மாதம்?
0: கார்த்திகை மாதம் அடிக்க போவோமுங்க. அடிக்க போனால் கார்த்திகை மார்கழி தை வரைக்கும் அடிச்சிருக்கிறேங்க நான். அது வரைக்கும் தானுங்க புளிங்காய் அடிக்க போயிருக்கிறேன். அதுக்கு மேலேயும் அடிக்கிறவங்க அடிக்கிறாங்க, இருந்தாலும் அவ்வளோதானுங்க நாங்கள் அடிக்க போனது. அந்த கார்த்திகை மாதம் ஆரம்பம் பண்ணோம்னா தை மாசி வரைக்கும் பங்குனி வரைக்குமே போவோமுங்க அடிக்கிறது. புளிங்காய் தொழில் வந்துங்க ரோடாக தான் போய் ஆகணுங்க. ஊர் ஊராக செஞ்சாகணுங்க. அது ரொம்பவுமே கஷ்டமுங்க. எல்லாருனாலையெல்லாம் முடியாதுங்க. மரம் ஏறுறவங்க மட்டும்தான், மரம் ஏறி பழகினவங்க அவங்க மட்டும்தான் அதை செய்ய முடியுங்க. இப்போவெல்லாம் வந்து சின்ன சின்ன மரங்கள் தான் இருக்குதுங்க. அப்போவெல்லாம் பெரிய மரங்களுங்க அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ இல்லைங்க.
2: நாட்டு மரமாங்கண்ணா?
0: ஆ, நாட்டு மரம் தானுங்க. நாட்டு மரங்கன்னா சரியான மரங்களுங்க. அதுக்கெல்லாம் சின்ன மரங்கள்லாம் கிடையாதுங்க. கிணத்து கடவு ரோட்டில் இருந்த மரமெல்லாம் பெரிய ஆளுகளுக்கு தெரியுமுங்க. அதுக்கு முன்னெல்லாம் இருந்துங்க அந்த மரம்.
2: ஆனால் அந்த பெரிய மரத்துக்கு ஒரு தடவை நம்ம காய் உளுத்தும் போது எவ்வளோ கிலோ வருங்க தோராயமா?
0: கிலோ கணக்குன்னு எங்கன்னு தெரியாதுங்க. கிலோ எடை போடுறதுக்கு நாங்கள்லாம் போக மாட்டோம். சாக்கு கணக்கு ஒரு 25 சாக்குலேருந்து 30 சாக்குள்ளே வருமுங்க ஒரு மரம் ஊற்றுனாங்க. அந்த பெரிய மரத்துக்கு சின்ன மரமாக இருந்ததுன்னா 6 சாக்கு 3 சாக்கு 2 சாக்கு இப்படியும் வருமுங்க. காய் காப்பை பொறுத்து வருமுங்க.
2: உளுத்துனால உங்களுக்கு பணமா எப்படிங்க?
0: அப்படியெல்லாம் இல்லைங்க, தினக்கூலி தானுங்க. 150னா 150, 200னா 200, தினக்கூலி தானுங்க. எக்ஸ்ட்ராவெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஊத்துற கணக்கெல்லாம் இல்லைங்க. இடை போடுறது அதெல்லாம் நம்ம பொறுப்பு இல்லைங்க. ஊற்றி விடுறது நம்ம வேலை, பொறுக்கிறதுக்கு அதுக்கு தனி ஆளுங்க. பொறுக்கவி சாக்கு பிடிச்சி கொடுத்துருவாங்க. அவி எடுத்துகிட்டு போய் இடை போட்டு என்ன பண்ணுவாங்களோ அது நம்மளுக்கு தெரியாதுங்க.
2: வாது வாதா தாவி தாவி ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு போகிறதா சொன்னீங்க. கண்ணு காதில் ஏதாச்சும் படாமல் இருக்குமாங்கண்ணா? எப்படி ஏதாச்சும் பாதுகாப்பாக?
0: அதெல்லாம் படாமல் தான் போகணுங்க. நம்ம தான் பாதுகாப்பாக போய்க்கணுங்க. அதுக்கெல்லாம் பாதுகாப்பு சாதனமெல்லாம் அப்போவெல்லாம் இல்லைங்க. தென்னை மரமே இருக்கே அப்போ பாதுகாப்பு சாதனம் கிடையாதுங்க. தலைகயிறு போட்டால் கீழிருந்து மேலே ஏறி காய் வெட்டியாச்சுன்னா அங்கேருந்து சர்றுன்னு தான் கீழே வரணுங்க. தெளிவேறினாலும் எது ஏறினாலும் இப்போவெல்லாம் மட்டை வச்சு கட்டு கட்டி மட்டையில் கால் வச்சு ஏறிக்கிறாங்க. கயிறு கட்டி கைத்து மூலியமாக போகிறாங்க. அப்போவெல்லாம் இந்த நவீன இதுகள்லாம் இல்லைங்க. சல்லையில் தேங்காய் வெட்டுறாங்க. அந்த இதுகள்லாம் அப்போ கிடையாதுங்க. அப்போவெல்லாம் ஏரியே தான் ஆகணுங்க.
2: சர்றுன்னு கீழே வரணும் அப்படின்னு நீங்கள் அப்படி சொல்லும்போது எங்களுக்கு ஒன்று ஞாபகம் வருது. மரம் மொழுக்குழுந்த மாதிரி இருக்குங்க ஒரு மரம். அதில் எப்படிங்கன்னா வழுக்கு மரம் மாதிரி ஏறுவீங்க.
0: அதாவது வந்துங்க தலகவுர் வந்து இந்த மஞ்சிக்கயிறு விற்குமுங்க. அது வாங்கிட்டு வந்து நம்மளே முடிஞ்சுக்கிறதுங்க. முடிஞ்சு கீழே ஒரு சுற்று தென்னநார் போட்டு சுற்றுறதுங்க. மேலே பனநார் கொண்டு வந்துங்க. பனநார் போட்டு சுற்றிட்டோம்னா மேலே அங்கே அறுத்து விட்டோடனே கீழே மடல் விட்டு கீழே வந்தையும் கையை ரெண்டு கையை இப்படி பிடிச்சிட்டோம்னாங்க. கீழே விட்டால் சடச்சடச்சடச்சடன்னு சத்தம் கேட்குமுங்க கீழே வர வரைக்கும். ஏணி 4 பளுவு இருக்குங்க, 4-5 பளுவு. அது வர வரைக்கும் சர்றன்னு சத்தம் கேட்குமுங்க. இங்கேருந்து குறைஞ்சது ஒரு 10-100 அடிக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு அந்த சத்தம் கேட்குமுங்க சடச்சடனுங்க. அந்த மாதிரி தானுங்க. அப்போவெல்லாம் எந்த சாதனமே இல்லைங்க. எத்தனை கோடமலையாக எந்த மழை வேஞ்சாலும் ஏரியே தான் ஆகணுங்க. நம்ம கூலிக்கு போய் ஏறுறதுனால செஞ்சே தான் ஆகணுங்க. அது அதே மாதிரி தான் புளிங்காய் அடிக்கிறதுங்க. எந்த பாதலியாக இருந்தாலும் போய் அடித்து தான் ஆகணுங்க. இல்லைன்னா அவங்க பேசத்தான் செய்வாங்க. நம்ம கரெக்டாக தொழில் செஞ்சே ஆகணுங்க.
2: நீங்கள் எத்தனாவது வயசில் இந்த புளி மரமெல்லாம் ஏறினீங்க?
0: ஒரு 20 வருஷம், 18-20 இருக்குங்க. அந்த வயசுலேயே அந்த தொழிலெல்லாம் செஞ்சிட்டுங்க. மரம் ஏறணுங்க. அதுக்கு பிறகு மரம் ஏறியிருக்கணுங்க. எல்லாமே பண்ணியிருக்கணுங்க. அந்த வயசுலேயே ஆரம்பம் பண்ணிட்டுனுங்க. 15 வருஷங்கீழே தெளிவு மரம் ஏறக்க ஆரம்பம் பண்ணுங்க. அப்போவெல்லாம் வீட்டில் தான் இருந்தேனுங்க. ரெண்டாவது வந்து அந்த தொழிலெல்லாம் விட்ட கடைசி இல்லைங்க. மறுக்காத புளிங்காயெல்லாம் அடிக்க போனதுங்க. அங்கே இங்கேயும் சுற்றிட்டு புளிங்காய் அடிக்க போயிட்டுங்க. கல்ராளி லோடுக்கு கம்பிக்காலெல்லாம் தூக்கறக்கு போயிருக்கணுங்க. ஏதோ கிடச்ச கூலிக்கு போகணுங்க. கல்லக்காய் போரிக்கிறக்குங்க, பொம்பளை கூட சாமி இருக்கிறக்குங்க, எல்லா தொழில் சோளம் தட்டு வெட்டுறக்கு எல்லாத்துக்கும் போயிருக்கணுங்க. எல்லா வேலையும் தெரியுங்க. பூரா விவசாய தொழில் எல்லாமே செய்வனுங்க.
2: விவசாய தொழிலில் கஷ்டமான வேலைகள் எளிமையான வேலைகள்னு எதுவும் இல்லாமல் எல்லாமே உங்களுடைய வயசில் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க.
0: எல்லா வேலையுமே விவசாய தொழில் வந்து எல்லாமே கஷ்டம்தானுங்க. நம்ம என்னமா நினைக்கிறவங்க விவசாயிக்கு சும்மா மேலால் இருக்கிறாங்கன்னு,

அது ஒவ்வொன்றும் செஞ்சு பார்த்தா தான் தெரியுங்க. அவி அந்த கள்ளமுத்துனா கள்ளமுத்து கொண்டு போய் போட்டு அதுக்கு களம் வெட்டி அதை பயிர் உண்டாக்கி அது விளைஞ்சு கடைசியில் பிடுங்கி அதை பொறித்து அதை பக்குவப்படுத்தி கொண்டு போய் வியாபாரிகிட்ட கொடுத்து அதில் சம்பாரித்து நம்மளுக்கு ஒரு ஊதியத்தை கொடுத்துட்டு அவங்களும் அதை வச்சு தான் பிழைக்கிறாங்க. எல்லா தொழிலுமே விவசாய தொழில் தானுங்க. தென்னை மரம் ஏறது, காயடிக்கிறது எல்லாமே அவிய படுற கஷ்டம் அவிகளுக்கு தான் தெரியுங்க. நம்ம என்னமோ நினைக்கிறா அவி பாடுபடுறாங்க, வாங்கியிருக்கிறாங்க, அதை வாங்குறாங்க, இதை வாங்குறாங்கன்னு. அதில் 10 ரூபா வர்றதை வச்சு தான் அவிலும் கஞ்சி குடிக்கணுங்க. நம்மளுக்கு 10 ரூபா கொடுக்குறாங்க, அவிகளுக்கு 10 ரூபா வருது. அதாவது வந்து ஒரு முதலாளி ஒரு தொழிலாளி ஒரு கவர்மெண்ட் எப்படியோ அப்படி தானுங்க. ஒரு கவர்மெண்ட் இருந்தால் தானே நம்ம இருக்க முடியுங்க. அதுபோல தானுங்க அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு முதலாளி, நம்ம ஒரு தொழிலாளி.

0: வாழ்க்கை நடத்தணுங்க.
1: அண்ணா, உங்களுடைய 10-20 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் எல்லா தொழிலுமே கற்றுட்டீங்க, நிறைய பாடுபட்டுருக்கிறீங்க, விவசாய தொழில் பண்ணியிருக்கிறீங்க, புளிய மரம் ஏறி புளியங்காய் உளுத்திருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் பனைமரமும் ஏறியிருக்கிறீங்க, நொங்கெல்லாம் வெட்டியிருக்கிறீங்க.
0: பனையோலை வெட்டியிருக்கிறேனுங்க. பனையோலைன்னா 1000 ஓலை வெட்டினா 30 ரூபா கூலிங்க. ஒரு மரம் ஏறினா 6 மரம் 7 மரம் ஒட்டுக்கா சாடி போய் வெட்டுமுங்க. வருஷத்தில் வந்து 2-3 மாதம் அந்த தொழில் இருக்குமுங்க. எல்லாம் வீடு மேயருக்கு வெட்டி லோடு ஏற்றிட்டு போவாங்க. கேரளாவுக்கு தான் அது அதிகமாக போகுமுங்க. அப்போ அந்த டயத்துக்கு அந்த தொழில் செய்வோமுங்க. இந்த புளிங்காய் அடித்து முடிஞ்சு கடைசியில் அது முடிஞ்சுங்க. அப்புறம் தான் மறுக்கா வேறு தொழிலுங்க.
1: ஆனால் அந்த பனைமரத்தில் அந்த ஓலை வெட்டும்போது கருக்கு இருக்குமில்லங்கண்ணா, எப்படிங்கண்ணா பாதுகாப்பாக அதை செதுக்குட்டு வெட்டணுமா எப்படிங்க?
0: கருக்கெல்லாம் செதுக்கிறதெல்லாம் இல்லைங்க, அப்படியே தானுங்க ஏறி வெட்டுறது தானுங்க.
1: மேலே எத்தனை குருத்து கூட சேர்ந்து எவ்வளோ ஓலை விட்டு வெட்டுவீங்க?
0: குருத்து இல்லாமல் 3 ஓல் நிற்குமுங்க. மேல் குருத்து இல்லாமல் இங்கே 3 ஓல் நிற்குமுங்க. பாக்கியெல்லாம் வெட்டிடுமுங்க. அதாவது வந்து 14 ஓலை 15 ஓலை ஒரு மரத்துக்குழுவுங்க. வருஷம் வருஷம் வெட்டினா 1 வருஷத்து கணக்கு தானுங்க அது. அது போக 3 ஓலையுமே ஒரு குருத்து நிற்குமுங்க. பெரிய குருத்துங்க, சிறுசு அது இல்லாமல் இருக்குமுங்க, பெரிய குருத்து.
1: பனைமரம்னா தென்னைமரம் மாதிரி எல்லா மட்டைகளுமே கீழே விழுந்திருக்காதுங்க. ஒரு சில பனைமரங்களில் பார்த்தீங்கன்னா 10-20 மட்டை அப்படியே பிடிச்ச மாதிரியே இருக்கும் வட்டமாக. அது மேலே எப்படிங்கன்னா தாண்டி நம்ம ஓலை வெட்ட மேலே போகிறது.
0: அந்த மாதிரி மரங்கள்லாம் அங்கே இல்லைங்க, கிணத்துக்கடவை ஏரியாவில். அதெல்லாம் மடல் மாதிரி. இப்போ தென்னை மரம் எப்படி இருக்குதுங்க, அதே மாதிரி சுத்தமாக இருக்குமுங்க. மேலே தானுங்க வளர்த்தி மரங்களுங்க. கூல மரங்கள்லாம் இல்லைங்க அங்கே. பெரிய மரங்க தான் ஏறி வெட்டி ஆகணுங்க. நல்லா வளர்த்திக்குதான். அதுக்கு தான் நாங்கள்லாம் ஓலை வெட்டியிருக்கிறோங்க. போய் சின்ன மரத்தகிலியெல்லாம் நான் ஒன்றும் வெட்டினது இல்லைங்க. பெரிய மரம் தலகவுறு போட்டு தான் அப்பவும் ஏறுவோங்க. ஏறி வெட்டிட்டு வந்திருக்கிறேங்க. நுங்கு வெட்டுவனுங்க. மறுக்கா அது முடிஞ்சதுங்க. அப்புறம் அது முடிஞ்ச கடைசியில் தான் கல்யாணமுங்க.
1: உங்களுடைய 8வது வயசில் உங்களுக்கு திருமணம் ஆச்சு?
0: 25 வயசில் ஆச்சுங்க. 25 வயசில் ஆன கடைசி இல்லைங்க. என்ற மனைவி வந்து நான் 2 பேரும் லவ் மேரேஜுங்க. மனைவி வந்து ராட்டைக்கு போவோமுங்க, சர்வோதய சங்கத்துக்கு. நான் இளநி தோப்பில் இறக்கிங்க கொண்டு போய் கிணத்து கடவுள் விற்பனுங்க. கடை போட்டு தினம் ஒரு 50 இளநி 100 இளநி விற்பனுங்க. எப்படி ஒரு 100 ரூபா கிடைக்குங்க, 100-150 கிடைக்குங்க டெய்லியுமே. அப்புறம் அந்த காலத்துக்கு அதுங்க. அப்புறம் கார்த்திகை மாதம் பிறந்துட்டால் நுங்கு இறக்கி கொடுக்க சொல்லி விலைக்கு வாங்கிட்டு போய் வெட்டி விற்பனுங்க. நுங்கு வியாபாரம் பண்ணுவனுங்க. அது கிணத்து கடவுளையே தானுங்க. வடவதூள் இருக்கிறதுங்க, கிணத்து கடவுளை வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தனுங்க. அது முடிஞ்சு இடையில கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் இருக்கிறதுனால இங்கே 2 வேலையும் இல்லைன்னா பழைய இரும்புக்கு போயிட்டு இருந்தனுங்க. அந்த தொழிலும் செஞ்சனுங்க. இப்போ வெறும் சைக்கிள் தானுங்க. சைக்கிள் தான் போய் எங்கெங்கே முத்துக்கவனூர், சொக்கனூர், 10 நம்பர் முத்தூர் எல்லா பக்கம் சுற்றி அடிப்பணுங்க. இங்கே மில்கேடு கட்டி பூரா போகணுங்க. அரசூர் எல்லா பக்கம் போய் இட்டு வந்திருக்கிறனுங்க. அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுங்க கடைசியில் ரொம்ப கஷ்டம் வந்துங்க. அப்போ எனக்கு உடம்புக்கு சரியில்லாமல் படுத்துட்டுங்க. படுத்து கடைசியில் ஒன்றும் ரெடி இல்லாமல் தானுங்க. அப்புறம் எங்கள் தங்கச்சி இங்கே கொடுத்துருக்குதுங்க முகானூருக்கு. அப்புறம் அவை மூலியமாக இங்கே மட்டத்தோப்பு பார்க்கலான்னு கிழக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே வந்து மட்டத்தோப்பு பாட்டு தடுக்கு பின்னி விற்றுட்டு அப்படியே ஓலை சீமாறு உரிச்சிட்டு இங்கே வந்து செட்டில் ஆகிட்டுமுங்க. இங்கே வந்து ஒரு இப்போது ஒரு 30 வருஷம் ஆகுதுங்க.
1: அண்ணா, உங்களுடைய மனைவி கோவச்சுக்கா போகிறாங்க, அவங்களுடைய பேர் சொல்லுங்கள், உங்கள் குழந்தைகள் பேரெல்லாம் சொல்லுங்கள்.
0: மனைவி பேர் சரஸ்வதிங்க, குழந்தை பேர் கருப்புசாமிங்க, பிரதீப் குமார், கார்த்திகேயனுங்க, கலைச்செல்விங்க. மருமகன் பேர் சண்முக சுந்தரமுங்க, முகானூருங்க மருமகன். பேர தேவதர்சனுங்க, ஹரிகரனுங்க, ஆதிராங்க பேத்தி. மருமக பேர் கோயிலாங்க, காவியாங்க. சின்ன பையன் இருக்கிறானுங்க, அவனுக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலைங்க. அவன் 2 டிகிரி முடிச்சிருக்கிறானுங்க. கார் வாங்கி ஓட்டிகிட்ருக்கிறானுங்க. தேங்காய் வெட்டுக்கும் போவானுங்க. தெளிவு மரமும் ஏறுவானுங்க. எல்லா தொழிலும் செய்வானுங்க. எல்லாமே தெரியுங்க பையனுக்கு, சின்ன பையனுக்கு. அவனுக்கு ஒன்றும் திருமணம் ஆகலைங்க.
1: சரிங்கண்ணா, நீங்கள் இதுவரைக்கும் 1வது படிச்சிருக்கிறேன். அதிலிருந்து எங்கள் அப்பாவோட சேர்ந்து நிறைய வேலைகள் நான் கற்றுட்டேன். எங்கள் அம்மாவும் அதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. சின்ன வயசில் நான் நிறைய சிரமப்பட்டிருக்கிறேன். ஓலை ஓட்ட போனது, புளிய மரம் ஏறினது, பனைமரம், தென்னை மரம், இந்த மாதிரி நிறைய வேலைகள் செஞ்சுருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துட்டீங்க. உங்களுக்கு கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி FM 103 சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்கண்ணா. நன்றி, வணக்கம்.
0: இது வரைக்கும் நானுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தொழில் செஞ்சுருக்கிறேங்க. எல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துட்டுனுங்க. கோயம்புத்தூர் வானொலிக்குமே உங்களுக்குமே எனது நன்றிங்க, வணக்கமும்.
2: இதுவரை உழைப்பே உயர்வு, விவசாய பணிகளில் தனது குடும்பத்தினரின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்பிரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டாரத்தில் சுய உதவி

குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள். நேயர்களே, வணக்கம். மண்வளத்தை பாதுகாக்கவும் நஞ்சில்லாத ஆரோக்கியமான உணவை வழங்கவும் சுற்றுச்சூழல் மற்றும் நிலத்தடி நீரை மாசுபடாமல் தடுக்கவும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை என்ற வானொலி வேளாண்மை பள்ளி பாடங்கள் வருகின்ற 10/6/2026 முதல் 2/9/2026 வரை தொடர்ந்து 13 வாரங்கள் நடைபெறவுள்ளது. வானொலி வேளாண்மை பள்ளி பாடங்கள் கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணியின் பண்பலை 103 அலைவரிசையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 முதல் 8 வரை ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவம், அங்கக கலை மேலாண்மை, பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல், அங்கக வேளாண்மையில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, அங்கக நுண்கீரைகள் உற்பத்தி முறைகள், நீர் மேலாண்மை, நூற்புழு மேலாண்மை மற்றும் தொழில் முனைவோர்களுக்கான வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வகுப்பெடுக்க உள்ளார்கள். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பயன்பெற விரும்புபவர்கள் 9940903835 மற்றொரு எண் 8220469 ஆகிய அலைபேசி எண்களுக்கு அழைப்பு வாயிலாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தொடர்பு கொண்டு தங்கள் பெயரை முன்பதிவு செய்து பதிவு கட்டணமாக 500 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066318588 இந்த வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும். நிகழ்ச்சியின் 13 வார இறுதியில் பதிவு செய்த நேயர்களுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் நேரடி வகுப்பு நடைபெறும். நேரடி வகுப்பில் பங்கு பெறுபவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை குறித்த கையேடும் வழங்கப்படும்.

தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக திருநெல்வேலியில் 125 மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். அதிகபட்ச வெப்பநிலையாக சென்னை விமான நிலையத்தில் 40.7 செல்சியஸும், குறைந்தபட்சமாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 13.5 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2.5 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தோம். ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. மதுரை மாவட்டத்தில் வெப்பநிலை கணிசமாக அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. சென்னை, மதுரை ஆகிய இடங்களில் இயல்பை விட அதிகமாக வெப்பநிலை பதிவாகியுள்ளது. கடலூர், வேலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் இயல்பை விட அதிகமாகவும், கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாகவும் வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் முதல் கடலோர கர்நாடகா வரை, கடலோர ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் உள் கர்நாடகா வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கற்பட்டு

மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை மறுநாளும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது வரும் 15ஆம் தேதி வரை தொடரும். 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலை அதிகமாக இருந்தது. மேலும் அது குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளிலும் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி அந்தமான கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 கோவையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கிறக்கும் இந்த நிகழ்ச்சி டி டைம் நேர் விருப்பம். 1950 1969 வரைக்கும் வெளிவந்த திரைப்படங்கள் பாட்டை வந்து நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2312103 அல்லது 2317046 இந்த எனக்கு நீங்கள் அழைக்கலாம். வெளியூர் அல்லது மொபைல் ஃபோனில் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் 0422 இந்த முன்னிறப்பு நம்பர் போட்டுக்கோங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம், பெருமாடலூர் டெய்லர் குமார்.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: பாட்டு பாடவா பாட்டு பேசவா

அறுபது தினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி, அறுபது தினம் கூறுவது தமிழ் அறியாத.

0: 3:14 நிமிடத்தில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டி டைம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நஞ்சப்பன் தோடுதாய் பேசுறேங்க.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு எனக்கு 64வது பிறந்த நாளுங்க. தரிசன் படத்துல இருந்து கல்யாணமாம் கல்யாணம் 60வது கல்யாணம்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: 3:18 நிமிடத்தில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டீ டைம் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: டெல்லி டு மெட்ராஸ் படம் சார்.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டீ டைம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: அடிக்கல் குளத்திலிருந்து தாய் இல்லாமல்
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மில் நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி இடம்பெறும். டி டைம் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணையும் நிறைவான நேயர், வணக்கம்.
1: அன்பான அன்பருக்கு இனிய மாலை வணக்கம் சார். மதுரையிலிருந்து ஆண்டனி.
0: ஆண்டனி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: பார்த்திபன் கனவு திரைப்படம் சார், அது இதய வானில் என்ற பாடல் சார். நன்றி சார், தேங்க்யூ.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் இது.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி டி டைம் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக NCERT தேசிய
1: இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி. நேரம் 3:30 திரைக்காலம் கேட்கலாம்.

0: திரைசை கேட்டோம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தொடர்ச்சியாக நீண்ட காலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் ஓய்வின்றி பணியாற்றி வரும் பிரதமரின் தலைமைத்துவம் பாராட்டுதலுக்குரியது என்று அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. சுற்றுலா வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். தவிக நிர்வாகிகளால் தான் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெறுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் தடையற்ற மும்முனை மின்சாரம் கிடைப்பதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் இன்று காலமான இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர் சோனாலி சிங் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 கோவையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம்ஸ். நேரம் 4:03. நிகழ்ச்சி

நான் உங்கள் நண்பன் ஆர்ஜே மாறி. ஒவ்வொரு நாளும் நம்ம கெட் செட் கோல வந்து ஒவ்வொரு கேம் ஆடுவோம் இல்லையா. அந்த வகையில் இன்றைக்கி என்ன கேம் அப்படின்னா, நான் ஒரு நாலஞ்சு வார்த்தைகள் சொல்லுவேன், அதாவது சில பல வார்த்தைகள் சொல்வேன், அதில் வந்து ஒரு வார்த்தை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்ற எல்லா வார்த்தையுமே ஒன்னோட கனெக்டில் இருக்கும், ஆனால் அந்த ஒரு வார்த்தை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த வார்த்தை எந்த வார்த்தை அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி இன்றைக்கி நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில் வந்து விளையாடலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2312103 அல்லது 2317046 இந்த நீங்கள் கால் பண்ணலாம். வெளியூர் அல்லது மொபைல் ஃபோனில் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் 04422 இந்த முன்னிருப்பு நம்பர் போட்டுக்கோங்க. இப்போ நிகழ்ச்சியில் திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து முதல் பாடல் இதோ.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் ஒன்றில் வலம் குன்றா அங்கக வேளாண்மை வாய்ப்புகளும் சவால்களும் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் செயல் துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் முனைவர் கா. சுப்பிரமணியன் அவர்கள். கேட்டு பயன் பெறுங்கள்.
4: என்றும் நீங்கள்.
5: நான்கு மணி 9 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா, அதாவது 4-5 வந்து சொல்லுவேன். அந்த 4-5 வார்த்தைகள் வந்து ஒரு வார்த்தையை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற 4 வார்த்தையோ இல்லை மற்ற வார்த்தைகள் எல்லாமே ஒவ்வொன்றோடு கனெக்டில் இருக்கும். அந்த வகையில் நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர், வணக்கம்.
6: ஹலோ, வணக்கங்க சார்.
5: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: நான் தென் பொன்மடியிலிருந்து தேனா மணிகண்டன் பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன் மணிகண்டன். கேம் ரெடியா இருக்கீங்களா?
6: ரெடியா இருக்கிறோம், முயற்சி பண்ணி பாக்கலாங்க.
5: சரி, ஓகே, கேள்வி கேட்கலாமா?
6: ஆ, சொல்லுங்க.
5: தாமிரபரணி, வைகை, பம்பை, பாலாறு, இதெல்லாம் என்னது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க.
6: இது வந்து எல்லாமே ஆறுங்க சார்.
5: ஓகேங்க.
6: பம்பை வந்து கேரளா இருக்குது, மற்றது மூணு தமிழ்நாட்டில் இருக்குதுங்க.
5: சூப்பர் சூப்பர். நிகழ்ச்சி கலந்து கொண்டு பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் நீங்களும் கால் பண்ணலாம், 2312103 அல்லது 2317046 இந்த நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக குக்கு திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: 4:15 நிமிடத்தில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? சிலப்பதிகாரம், குண்டலகேசி, திருக்குறள், வளையாபதி. நிகழ்ச்சி உங்களுக்காக மயக்கம் என்ன திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம்ஸ். நிகழ்ச்சியில் நீயும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் கோவை மாவட்டம் சூழ்நோட்டம் வேலப்பாயங்கமலை கிராமத்திலிருந்து ரத்தினு பேசுறேன்.
0: ஓகே, கேம் ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா இருக்கிறேன், சொல்லுங்க.
0: ஓகே, தமிழ் சம்பந்தமான ஒரு கேள்விதான். ஓகேவா?
1: ஒன்னு 12 18 140 216.

0: ஹலோ.
1: கேக்குதுங்களா?
0: இப்ப சொல்லுங்க, என்ன சொல்லுங்க.
1: ஏன், பேனா எடுத்துக்கிட்டீங்களா? பேனா பேப்பர் எடுத்துக்கிட்டீங்களா?
0: இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் பேனாவே எடுக்க முடியாதுங்க.
1: ஓகேங்க. ஒன்று
0: ரெண்டுங்களா?
1: ஒன்னா நம்பருங்க, ஒன்னா நம்பரு. சரிங்களா?
0: சரிங்க.
1: 12 18 140 216, இதுல எது டிஃபரெண்டா இருக்கு உங்களுக்கு? என்னங்க
0: முதல்ல சொன்னீங்க ஒரு நம்பர், அது என்னங்க?
1: அதையும் உங்களுக்கு கேட்கல இல்லைங்களா?
0: சரிங்க, யாரால கூப்பிட்டுருக்கோம்.
1: ஓகே ஓகே, நிகழ்ச்சி கலந்துக்கிட்டு பேசிக்கு ரொம்ப நன்றி. நேக்கில் நீங்களும் ட்ரை பண்ணலாம். 2312103 அல்லது 2317046 இந்த நீங்கள் கால் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் 9585800103 இந்த நம்பருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஒன்று 12 18 140 216
1: தமிழ் கூட கொஞ்சம் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். எப்படிங்க சொல்றீங்க, சின்ன நம்பரா? ஓகே, நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க?
3: ஆலாங்கொம்பு தண்ணித்தன பகுதியில இருந்து விஜயகுமார் பேசுறேன்.
1: ஓகே, ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு? அதே குவஸ்டின் தாங்க, மாற்றமே இல்ல. 1 12 18 140 216
3: ஒன்னா நம்பர் தான் சார்.
1: எப்படிங்க
3: நிகழ்ச்சி
1: உங்களுக்கு ஆதலால் காதல் செய்வீர் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. நேரம் 4:31 நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம். கொஞ்சம் பொறுமை சாமி, யார் பேசுறீங்க?
1: ரத்னம் என் பேர்.
0: ரத்னம் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் வேலப்பநாயகம் காலமே ஒரு கிராமத்துல இருந்து.
0: ஓகே ஓகே ஓகே, கேள்வி கேட்கலாமா?
1: போலாம்.
0: நீலகிரி, கோயம்புத்தூர், திருச்சி, தேனி, திருநெல்வேலி, இதுல எது வித்தியாசமா இருக்கு, எந்த ஊரு?
1: நீலகிரி. அது மலை மாவட்டம் இதுங்க.
0: ஏங்க, அப்ப கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் மலை இல்லைங்களா? திருநெல்வேலியில குற்றாலம் இல்லையா? தேனியில மலை இல்லைங்களா? ஆண்டிப்பட்டிலாம் இல்லையா?
1: இருந்தாலும் அது கோடை வாசஸ்தலம். மத்ததெல்லாம் கோடை வாசஸ்தலம் இல்லையா உங்களுக்கு?
0: என்ன என்ன புரியலங்க?
1: கோடை வாசஸ்தலம் ஹில் ஸ்டேஷன் அது.
0: ஓகே, கோயம்புத்தூர்லயும் பெரிய நிறைய ஊர் இருக்குல்லங்க. ஆனைக்கட்டி இருக்கு, வால்பாறை இருக்கு, எவ்வளவு ஃபேமஸான ஊர். இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். நீங்கள் கொஞ்சம் நெருங்கி வந்துட்டீங்க. நீலகிரி, தேனி, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி.
1: கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி.
0: ஆமாங்க. எந்த ஊர் போயிருக்கீங்க? எல்லா ஊர் போயிருக்கீங்களா?
1: நான் கோயம்புத்தூருங்க.
0: இல்லை வேற ஏதாவது ஊர்
1: போயிருக்கேன்.
0: ஆ,
1: திருநெல்வேலி போனது இல்லைங்க.
0: திருநெல்வேலி என்ன ஃபேமஸு?
1: திருநெல்வேலி நிலையப்பரம் வேணுங்க, அல்வா.
0: ஆ, பரவாயில்ல, முதல்ல பக்தி, அதுக்கப்புறம் தான் சாப்பாடு இல்லையா? சரி ஆன்சர் சொல்லுங்க. சரி ஆன்சர் சொல்லுங்க.
1: என்னங்கண்ணா?
0: ஆன்சர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட்.
1: விட்டு விட்டு கேட்குறீங்கண்ணா?
0: ஆன்சர் ஆன்சர், விடை விடை, கேள்விக்கான பதில்
1: என்னது? அல்வா, பாக்கி எல்லா பக்கம் அல்வா இல்லை.
0: கடைசியில் இப்படி போயிட்டீங்களே. சாப்பாடு சாப்பாடு விசிட்டி போயிட்டீங்க. ஓகே நிகழ்ச்சி, ஓகே நிகழ்ச்சி கலந்து கொண்டு பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. நேர்களை நீங்களும் கால் பண்ணலாம், 2312103 அல்லது 2317

7046 இந்த நீங்கள் கால் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் 9588001033 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய நேர்கள் வந்து வாட்ஸ்அப்பில் சரியான ஆன்சர் அனுப்பிட்டு வரீங்க. நிகழ்ச்சி இப்போ உங்களுக்காக ஜிப்சி திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: 4:38 நிமிடத்தை நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம்ஸ். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: அனைவருக்கும் மிக உற்சாகமான மாலை வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநாரம் ஷோ சண்முக சுந்தரம்.

0: கேள்வி கேட்டீங்களா? போன நேர்கிட்ட கேட்டது.
1: ஆமாம் சார், அஞ்சு ஊர் சொல்லியிருக்கீங்க.
0: நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருச்சி, திருநெல்வேலி. எது வித்தியாசமாக இருக்கு சொல்லுங்க டக்குன்னு.
1: தேனி சார்.
0: தேனிங்களா?
1: தேனியில் பூச்சி இருக்கு, தேன் பூச்சிங்க.
0: ஆ, மற்றூரில் பூச்சி கிடையாதா? கொசு இருக்குமா? கொஞ்சம் யோசிங்களேன், கரெக்டான ஆன்சர் சொல்லுவீங்கன்னு நினச்சினேன்.
1: திருச்சின்னு சொல்லலாம், என்ன மையமாக இருக்கு.
0: திருச்சி? திருச்சி எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? ஆக்சுவலாக ஆன்சர் கரெக்டு தான், ஆனால் கொஞ்சம் யோசிங்களேன். மற்ற ஊருக்கும் திருச்சிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? மற்ற ஊரில் எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, எது சார்ந்து இருக்குது?
1: மையப்பகுதி, தமிழ்நாட்டின் மையப்பகுதி திருச்சி.
0: ஓகேங்க,
1: அதான் திருச்சின்னு சொல்கிறேன்.
0: ஓ, நீங்கள் இடத்த இந்த லொக்கேஷனை வச்சு சொல்கிறீங்க, மையம் அந்த வச்சு.
1: ஆமாம் சார்.
0: ஓகே, நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த நேயர். வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: நான் கணேஷ் பேசுகிறேங்க, வாரம்பரத்தில் இருந்து.
0: ஓகே, ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு?
2: சொல்லுங்க சொல்லுங்க.
0: ஆன்சர் போன நேரே சொல்லிட்டாரு, நீங்கள் கேட்கலையா?
2: கேட்டு தான் இருக்கேன், சொல்லுங்க.
0: ஓகே, நீலகிரி, தேனி, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி.
2: கோயம் மாவட்டம், திருச்சி மாவட்டம்.
0: ஆமாங்க, எல்லாமே மாவட்டம் தாங்க.
2: தேனி மாவட்டம்.
0: சரி,
2: நீலகிரிக்கு மட்டும் மாவட்டம் இல்லைங்க.
0: யார் சொன்னா?
3: கோயம்புத்தூர்,
0: தேனி, திருநெல்வேலி, திருச்சி. வேற ஏதாவது ஒரு ஆட் பண்ணுமா? நாலு அஞ்சு ஊர் சொல்லிக்கிறேனே. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருநெல்வேலி, திருச்சி. நிகழ்ச்சியிலேயே அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
4: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க?
4: நான் வந்து திருப்பூர் பாண்டியனார் அன்பழகன் சார்.
0: ஓகே, ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு?
4: மேற்கு தொடர்ச்சி மலை இல்லையா?
0: நிகழ்ச்சி போங்களுக்காக கயல் திரைப்படத்திலிருந்து பாடல் இது.

0: 4:45 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம். சோ நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் சென்னையில இருந்து பிரமிளா பேசுறேன் சார்.
0: ஓகே, சென்னையில இருந்து எப்படி ஷோ கேக்குறீங்க?
1: ஆப் வழியா தான் கேக்குறேன்.
0: சூப்பர் சூப்பர்ங்க. கேள்வி கேட்கலாமா? ஆ
1: கேளுங்க.
0: ஒரு சினிமா சம்பந்தமான ஒரு குவெஸ்டின் தான்.
1: ஓகேவா? ஆ சரிங்க.
0: 16 வயது நிலை, இதய கோவில், மண் வாசனை, அலைகள் ஓய்வதில்லை, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்னது?
1: என்னங்க சார்?
0: 16 வயது நிலை,
1: இதய கோவில். ஆன்சர்
0: ஆன்சர் இதய கோவில். எப்படி கரெக்டா சொல்றீங்க?
1: மற்றதெல்லாம் பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய படங்கள்.
0: சூப்பர் சூப்பர். அப்ப இதய கோவில் யாரு தெரியுமா?
1: சுந்தரராஜன்.
0: ஆன்சர் கரெக்ட், மணிரத்னம்.
1: மணிரத்னம்.
0: ஓகே. அந்த 16 வயது நிலையில கமல்ஹாசனோட அந்த நேம் என்ன? நிகழ்ச்சியில் உங்களுக்காக யோகி திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம்ஸ். ஸோ நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: விஜயலட்சுமிங்க.
0: எங்க இருந்துங்க?
1: திருப்பூர்ல இருந்துங்க.
0: சரிங்க, கேள்வி கேட்கலாமா?
1: நாலு மணிக்கு எல்லாம் போட்டு எங்க எழுதி எடுக்கிறது, நீங்க எங்க நம்பருக்கு?
0: இது நாலு டு அஞ்சு தாங்க எடுத்தாச்சு இல்லங்க. இந்தியா, மலேசியா, இங்கிலாந்து, பங்களாதேஷ், நாடுகள் இதெல்லாம் ஓகேவா? இதுல எந்த நாடு டிஃபரெண்டா இருக்கு? இந்தியா, பங்களாதேஷ், மலேசியா, இங்கிலாந்து.
1: பங்களாதேஷ் சார்.
0: பின்னாடி யாரோ ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு, கேட்டு சொன்னாலும் தப்பான ஆன்சர். ஓகே பரவாயில்ல, நிகழ்ச்சியில் கடந்து கொண்டு பேசுறது ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் நீ மடத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் அருமை நண்பருக்கு.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் திருப்பூர் பாண்டிய நகர் சிவசங்கர் பேசுறேங்க.
0: ஓகே, ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு?
2: கேட்ட கேள்விக்கு வந்துங்க, இங்கிலாந்து தான் சரியான விடையா இருக்கும்.
0: எப்படிங்க? நிகழ்ச்சி உங்களுக்காக பிசாசு திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

நேரம் 4:56 நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம். ஸோ இன்றைக்கி நம்ம கெட் செட் கோ கேமில் நிறைய நேர்கள் வந்து சூப்பராக ஆன்சர் பண்ணாங்க. ஸோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து டாடா பாபா சொல்லி கிளம்புறது நான் உங்கள் நண்பன் ஆர்ஜே மாதிரி. நிகழ்ச்சி நிறைவான பாடலாக மகாராஜா திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தொடர்ச்சியாக நீண்ட காலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் ஓய்வின்றி பணியாற்றி வரும் பிரதமரின் தலைமைத்துவம் பாராட்டுதலுக்குரியது என அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. சுற்றுலா வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். தாவேகா நிர்வாகிகளால்தான் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெறுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் தடையற்ற மும்முனை மின்சாரம் கிடைப்பதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என பாமக வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் இன்று காலமான இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானிகா பத்ரா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புகேட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர் சோனாலி சிங் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தானியா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 5:02 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103.
3: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆண்டுகால ஆட்சியின் நிறைவு பற்றி அகில இந்திய வானொலியின் முன்னாள் இயக்குநர் டாக்டர் ஸ்ரீதர் ராமமூர்த்தி அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தி.
4: இன்று 10ஆம் தேதி ஜூன் மாதத்தோடு பாரத நாட்டினுடைய லாங்கஸ்ட் நீண்ட நாட்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதம மந்திரியாக திரு நரேந்திர மோடி அவர்கள் இருப்பதை கண்டு பெருமிதம் கொள்கிறோம். அவருக்கு எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பின்னால் திரும்பி பார்க்கின்றேன். 90 ஆண்டுகளை கடந்த இந்த வானொலியில் ஒரு தொய்வு ஏற்பட்டது. வானொலியை பற்றி யாரும் சோசியல் மீடியா வந்தது அப்போது 2014 ஆம் ஆண்டு. அப்போவே சோசியல் மீடியா சமூக ஊடகங்களின் ஆதிக்கம் இருந்தாலும் நமது பாரத பிரதமர் அவர் நான் வானொலியை தான் பயன்படுத்துவேன், அதுதான் கடைசி மட்ட மக்களை அடைந்தடையும், ஆகவே வானொலியில் பேசு

0: இதே தொலைக்காட்சியில் ஒளிபரப்புங்கள் என்று சொல்லி மனதோடு நான் அல்லது மன் கி பாத் என்ற நிகழ்ச்சியை ஆரம்பித்து மாதம் மாதம் அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். அதற்கு தான் இதுவரைக்கும் 1 பில்லியன் அதாவது 100 கோடி மக்கள் இதுவரை அது கேட்டிருக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. அவர் ரெகுலராக மாதம் மாதம் பேசுவதை 33 கோடி மக்கள் கேட்கிறார்கள் என்றும் ஒரு தகவல் வருகின்றது. இத்தகைய நிகழ்ச்சியிலே அவர் வந்து அரசியல் பேசாமல் ஆன்மீகம் பேசாமல் அவர் வந்து நமது நாட்டினுடைய கடைக்கோடியில் உள்ள மக்களை பற்றி பேசுகின்றார். அங்கு இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை அடையாளம் கண்டு அதை தேசிய அளவிலே பெருமிதம் கொள்ள செய்கின்றார். அவருடைய மன் கி பாத்தை பற்றி பல பல்கலைக்கழகங்களிலே பல பேர் ஆராய்ச்சிகள் செய்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே வானொலி என்பதை 100 ஆண்டு காலம் வாழும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதற்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் பிரதம மந்திரியின் ஆக்கமும் ஊக்கமும் ஒரு உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகின்றேன். 15 நாட்களுக்கு முன்னர் எனக்கு பாரத பிரதமர் அவர்கள் இணைந்த ஒரு நிகழ்ச்சியிலே பத்மஸ்ரீ விருது வானொலிக்காக கொடுக்கப்பட்டது. அந்த வானொலிக்கான விருதை கொடுத்த பிறகு தனியாக ஒரு பத்மஸ்ரீ விருது பெற்றவர்களையும் பாரத பிரதமர் அவர்கள் சந்திக்கும் போது நான் அவருடன் 1 நிமிடம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது சொன்னேன், வானொலியிலே புதிய முறைகள் வர வேண்டும், ஃபார்மேட்ஸ் வர வேண்டும் என்று சொன்னேன். அப்போது அவர் சொன்னார், வானொலிக்கு புத்துயிர் கொடுத்ததே நான் தான் 2014 என்று சொன்னார். நான் உடனே ரொம்ப சிரித்து கொண்டார். நான் சொன்னேன், அதையோடு புதுமைகளையும் அதிகமாக புகுத்த வேண்டும், தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவர் சொன்னார், உங்களுடைய ஐடியாஸ் எவ்வளோ இருக்கோ அதை எனக்கு அனுப்புங்கள், நாங்கள் முடிந்தவரை அதை ஏற்றுக்கொள்ள முயல்கிறோம் என்று கூறினார். ஆகவே எல்லோருடனும் அவர் பழகக்கூடியவர், யார் எந்த நல்ல கருத்தை சொன்னாலும் அதை கேட்டுக்கொள்ளக்கூடியவர் என்ற வகையிலே பிரதமர் வருகின்றார். நானும் பல பிரதமர்களை இந்த அகில இந்திய வானொலியில் இருந்தபோது பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது, பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் இதுபோது மக்களோடு இணைந்து சிரித்து கொண்டே பேசும் ஒரு பிரதமரை இதுவரை பார்த்தது கிடையாது. அவர் நீண்ட நாள் வாழ வேண்டும், நாடு நலம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.
1: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆண்டுகால ஆட்சியின் நிறைவு பற்றி அகில இந்திய வானொலியின் முன்னாள் இயக்குனர் டாக்டர் ஸ்ரீதர் ராமமூர்த்தி அவர்கள் விடுத்த வாழ்த்து செய்தி கேட்டீர்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
3: அஞ்சு மணி 6 நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இது சித்திரச்சவானம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சித்திரச்சவானம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம புது புது திறமையாளர்களை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம ஆகாஷ்வாணி ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க ஒரு திறமையான மனுஷி. தனியார் நிறுவனத்தில் துணை தலைவராக வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து அல்ட்ரா மாரத்தான், சைக்கிளிங், ட்ரெக்கிங் அப்படின்னு விளையாட்டு துறையிலும் மிகுந்த மிகுந்த ஆர்வம் உடையவங்க, காயத்ரி செல்வராஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆகாஷ்வாணி.
4: வணக்கம்ங்க.
3: வணக்கம். உங்களை பற்றி நீங்களே ஒரு சிறு அறிமுகம் சொல்லலாமே.
4: என் ஃபுல் நேம் காயத்ரி செல்வராஜ். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோயம்புத்தூர். படித்தது பிஎஸ்டி டெக்கில், அப்பேரல் அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சுங்க.
3: ஓகே.
4: 2005 அதுக்கப்புறம் பெங்களூரில் ஒரு 12 வருஷம் வேலை பார்த்துருக்கேன், அதே இண்டஸ்ட்ரியில், லைக் லாஞ்சரியில். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு 8-9 வருஷமாக கோயம்புத்தூருக்கு திரும்பி வந்து திருப்பி ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அதே இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கேன். இப்போ கரண்ட்டாக நான் ஒரு 5 வருஷமாக மஹினான்னு ஒரு ரீயூசபிள் பீரியட் அண்டர்வேர் பிராண்டுக்காக ஒர்க் பண்ணுறேன். அங்கே ப்ராடக்ட் டிவிஷனில் வைஸ் பிரசிடெண்ட்டாக வேலை பார்க்குறேன்.
3: ஓகே ஓகே ஃபைன். இப்போ ஒரு கோயம்புத்தூரில் ஒரு படித்த பொண்ணு வந்து இன்றைக்கி ஒரு பிராண்டோட வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கும்போது இந்த பயணம் வந்து உங்களுக்கு எளிதாக இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு? ஒரு பெண்ணாக வந்து இந்த கார்ப்பரேட் உலகத்தில் முன்னேறும் போது நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய சவால் என்ன? 21 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போவே வந்து இதை பற்றிலாம் நிறைய பேர் பேசுகிறதில்ல, 21 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையும் போது உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னாங்க, உங்கள் குடும்பத்தினராகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை சுற்றி இருக்கவங்களாகட்டும் என்ன சொன்னாங்க இதை பற்றி?
4: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறதுலேருந்தே அந்த சேலஞ்ச் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, சரௌண்டிங்ஸில் எல்லாமே. பட் எனக்கு அது பண்ணணும்னு ஆசை. அதில் அப்பா கொஞ்சம் நிறையா சப்போர்ட் பண்ணார். ஸோ படிக்க முடிஞ்சது. படித்து முடித்ததுக்கப்புறம் பெங்களூரில் போய் வேலை பண்ணோம், எக்ஸ்போஷர் பெட்டராக இருக்கும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சி அங்கே தான் போய் வேலை செய்வேன்னு
3: சொல்லி உள்ளூர்லேயே இருந்து சொல்லியிருப்பாங்களே
4: கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அது ஒரு ஃபஸ்ட்டு ஹர்டில். பட் அதையும் கன்வின்ஸ் பண்ணி வெளியூர் ஃபஸ்ட்டு போயிடணும்.

0: இன்னுமே எனக்கு கொஞ்சம் அப்பா கையெல்லாம் விட்டு கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருக்கணுங்கிறதுலேயும் ஆசை, வாழ்ந்து பார்க்கணும் அப்படியே அப்படின்ட்டு. அப்புறம் அதை தாண்டி அங்கே போனேன். அங்கே வேலை பார்க்கும்போது அவ்வளோ சுலபமாகலாம் இல்லை. எனக்கு வந்து வீட்டை விட்டு வெளியே தங்கி பழக்கம் இல்லை, சாப்பாடு தங்குறது எல்லாத்துலேயும் பயம். அதுக்கப்புறமா பாஷை, அதுக்கு மேலே ஹிந்தி தெரியாது, கன்னடாவும் தெரியாது, தமிழ் மட்டும்தான் தெரியும். ஸோ மற்றவங்க கூட பேசி பழக ரொம்ப வாய்ப்பு கம்மி. அப்புறம் என்னோட தடிமாறுனா இங்கிலீஷில் வச்சு தான் ஏதோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணேன். ஆனால் அங்கே போய் அதுக்கப்புறம் கற்றுக்கணும், இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும் அப்படிங்கிறப்போ ஒவ்வொன்றையுமே கற்றுக்க ஆரம்பித்தேன். என் லேர்னிங் அங்கேருந்தே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வேலையிலையும் கொஞ்சம் நிறையா தடுமாறினேன். ஏன்னா இங்கே படிச்சுட்டு என்னதான் நம்ம ஊரில் நல்ல காலேஜ், பெருமையான காலேஜில் தான் நம்ம படிச்சுருந்தாலும் அங்கே போனால் நம்மளை விட மிஞ்சினவங்கெல்லாம் இருந்தாங்க ஆல் ஓவர் இந்தியான்னு எடுக்கும்போது. ஸோ எனக்கு அங்கேயும் காம்படிஷன் இருந்துச்சு, நம்மளை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க இருந்தாங்க. பட் எனக்கு என்னன்னா, நான் அவங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எப்பவுமே இருக்கும். இவங்க நம்மளோட நல்லா பண்றாங்களே அப்படின்னு பயந்து போகணும்னு என்னைக்கு யோசிச்சது இல்லை. அவங்க எப்படி நம்மளோட பெட்டரா பண்றாங்க, அதனால ஏன் பண்றாங்க, அதை கொஞ்சம் என் மைண்டு கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கும். ஸோ அவங்க கூட சேர்ந்துக்கணும், அவங்க கூட கொஞ்சம் கேட்கணும் அந்த மாதிரி. ஸோ அதனால நிறைய கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நிறைய கிடைச்சது.
1: சூப்பருங்க. எல்லாருமே வந்து புது விஷயம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே அந்த தயக்கம்லாம் இருக்கும், எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் மீறி நீங்கள் அழகாக இவ்வளோ வருஷம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷமாக நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து சர்வே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஆகாஷ்வாணி சார்பாக அதுக்காக வாழ்த்துக்கள். ஸோ தொடர்ந்து பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா?

0: ஸோ நம்ம காயத்ரி செல்வராஜ் அவங்களோட பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் என்னவா ஜாயின் பண்ணீங்க, படிப்பை முடிச்சுட்டு எப்படி இந்த வைஸ் பிரசிடென்ட் லெவலுக்கு வர முடிஞ்சது, எப்படி இந்த வருஷத்தோட ஜேர்னி சொல்லுங்களேன்.
1: ஓகே, நான் ஜாயின் பண்ணது ஒரு டிசைனராக ஜாயின் பண்ணுங்க.
0: ஓகே,
1: டிசைன் எக்ஸிக்யூட்டிவாக. ஸோ டிசைனிங்லேருந்தா ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ப்ராடக்ட்னால் ரொம்ப பிடிக்கும், ஆர்என்டி பண்ணோன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுலேருந்தான் ஆரம்பித்தேன். பட் அதுலேயே மற்ற ஸ்ட்ரகிளை விட எனக்குள்ளேயே நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது. இப்போது இன்னர் வேர்னா நம்ம கல்ச்சுரலி அதை வந்து வெளியே பேச மாட்டோம், தயக்கமாக இருக்கும், அதுவே இருக்கிறதுலையே எல்லாத்துலேயும் ஒழிச்சு வச்சுப்போம். அது
0: வீட்டில் கூட பப்ளிக்காக காயப்போடக்கூடாது,
1: அதுக்கப்புறம் அதை வேற மறைச்சி வைக்கணும், எங்கேயாவது தூக்கிட்டு போனாலும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி கல்ச்சுரலாக எனக்குள்ளேயே நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது அதை பற்றி பேசணுமா அப்படின்னு. ஆனால் இந்த ஆஃபீஸ்க்குள்ளே போனால் நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண பிராண்ட்லலாம் பிராஸ் அண்ட் பேண்டீஸ் தான் ஃபுல்லாக பண்ணுறோம். ஸோ அதை தான் நான் டிசைன் பண்ணணும், முதல்ல அதை பற்றி நான் போட்டு பார்க்கணும், மற்றவங்களுக்கு காட்டணும், இதெல்லாம் எனக்கு நிறையா கூச்சம். அதுலேயே எனக்குள்ளேயே நிறையா ஸ்ட்ரகிள் இருந்தது. ஸோ அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வர்றதுக்கே ரொம்ப வருஷம் நானும் கஷ்டப்பட்டேன். பட் நிறைய இடத்துல ரெண்டு விஷயம் ஸ்ட்ரகிள் இருந்தது, ஒன்று எனக்குள்ள மற்றவங்க என்ன நினப்பாங்கன்னு, இன்னொன்று க்ரோத் பார்த்தேன் நான். லைக் எல்லாரும் எல்லாம் ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளே ஏன் நம்ம நீந்துவானே? இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே யாருமே போகிறதுக்கு தயங்குறாங்க. நம்ம போனான்னா இந்த கவுண்ட் பண்ணுற ஒரு 10 பேர்த்துக்குள்ளே நம்ம இருப்போம்.
0: எக்ஸ்ட்ரா மைலில் வந்து எப்போவுமே கூட்டம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: ஆமாம், என்னமோ தெரியல, என் மைண்ட் அப்படி தான் கொஞ்சம் வேலை செய்யுது.
0: ஓகே,
1: எங்கே ஆள் இல்லையோ நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது கொஞ்சம். ஸோ இது ஏன் மற்றவங்க பண்ணலை, அது ஏன் நம்ம பண்ணக்கூடாது, பண்ணுனா என்ன ஆகும்? ஸோ அதனால் அதுலேயே போகணும்னு முடிவு பண்ணேன். அதுலேயும் எனக்கு நிறையா ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. இந்த இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில் அவ்வளோ கிடையாது, கவுண்டபிள் நம்பர் ஆஃப் பிராண்ட்ஸ் தான் இருந்தது. இப்போ நான் ஒரு வேலையை விட்டு வெளியே போகணும்னா கூட இன்னொரு வேலை எங்கே போய் நான் தேடுவேன்? ஸோ அது ஒரு த்ரெட் இருந்தது. அதே சமயத்தில் நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்த்தேன், ஏன்னா யாருமே இல்லாத இடத்துல டிமாண்ட் ஜாஸ்தி.
0: இப்போ
1: யாருக்காவது டிமாண்ட் வேணும்னா நான் டிமாண்ட் எவ்வளோ வேணால் பண்ணலாம், நான் என்ன பண்ணுறனோ அங்கே அதுதான். அதே மாதிரி இதுலேயே நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கும் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அதில் டீப் டைவ்டாக இறங்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் டிசைன் மட்டும் இல்லை, மொத்த பிஸ்னஸையும் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால பக்கத்து டிபார்ட்மெண்ட் அதுலேருந்து ஆரம்பித்தேன், முன்னாடி பின்னாடி. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் அப்படியே வருஷ கணக்கில் எக்ஸ்பேண்ட் ஆகி என்னோட ப்ரொஃபைல்ஸ் கொஞ்சம் ப்ராடாக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ தென் அதில் நிறையா க்ரோத் கிடச்சிது, அது கொஞ்சம் நிறைய மோட்டிவேஷன். நத்திங் கம்ஸ் ஈஸி இல்லைங்களா, எதுக்குமே ஷார்ட் கட்டே கிடையாது, டைம் அண்ட் எஃபர்ட் போட்டால் நம்மளுக்கு வேணும்னா அது கிடைக்கும். ஸோ
0: அவ்வளோ சூப்பருங்க, ரொம்ப அழகான ஒரு இன்ஸ்பைரிங் ஜேர்னியாக வச்சுருக்கீங்க. ஓகே, இப்போ நம்ம லைக் பேசிகிட்டு இருக்க மாதிரி இப்போ சமீபத்தில் கூட நம்ம May 28 அன்னைக்கு தான் நம்ம உலக மாதவிடாய் சுகாதார விழிப்புணர்வு தினம், தட் இஸ் வேர்ல்டு மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் டே வந்து நம்ம கொண்டாடணும். நீங்கள் இந்த துறையில் இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன், லைக் இப்போ அந்த ரீயூசபிள் பீரியட் அண்டர்வேர் அப்படிங்கிறது என்ன? இன்னும் நிறைய பேத்துக்கு வந்து அதை பற்றின விஷயமே தெரியாமல் கூட இருக்குது. அது அது வந்து சானிட்டரி நாப்கின்லேருந்து அது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், எப்படி பண்ண

0: அப்புறம் இந்த தயாரிப்பு அப்படிங்கிறது வந்து பெண்களோட வாழ்க்கையில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இஸ் இட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த சுற்றுச்சூழல், அதுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அது நிறையா ஹெல்ப் பண்ணுமா? இந்த விழிப்புணர்வை பற்றி ஏன் நிறைய பேர் பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க?
1: நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இன்னர் வேறையே நம்ம ஒழிச்சு தான் வச்சுக்கிறோம். அதே மாதிரி பீரியட்ஸை பற்றி யார்கிட்டையுமே பேசுறதுக்கு கூச்சமாக இருக்குது. அதுக்கு நிறைய பேர் வேற வைக்கிறோம். சில பேர் சம்ஸ்ன்னு சொல்கிறோம், சில பேர் மந்த்ன்னு சொல்கிறோம். அவங்களுக்கு பீரியட் வந்துச்சு, அதுக்கே ஒரு கோடு வேர்டு வச்சு தான் நம்மனால பேச முடியுது சொசைட்டியில். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் ஒரு நாலு பசங்க இருந்தால் இன்றைக்கி எனக்கு பீரியட்ஸ்ன்னு சொல்கிற தயக்கம் இல்லாமல் சொல்கிற அளவுக்கு கூட நம்ம வந்திருக்கோம். ஸோ அதுவே கொஞ்சம் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ப்ராடக்டை பற்றி கேட்டிங்கன்னா, இப்போ நிறையா சானிட்ரி பேட்ஸ் வந்து எல்லாமே டிஸ்போசபிள் தான், அண்ட் இட்ஸ் ஃபுல் ஆஃப் பிளாஸ்டிக் தாங்க. அதில் ஒன்றுமே இல்லை, மேலே உள்ள எல்லாமே பிளாஸ்டிக் தான். ஸோ நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் அண்ட் த்ரோக்கு போகிறோமோ எல்லாமே கன்வீனியன்ஸில் ஃபுல்லாக வருதுன்னா இட் கம்ஸ் வித் அ பேக்கேஜ். எல்லாமே ஈஸியாக கிடைக்குதுன்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அது நம்ம பல வருஷமாக யோசிக்காமல் விட்டுட்டோம். இதில் நிறையா டேமேஜஸ் இருக்குது நம்மளுக்கும் சொந்தமாக, நம்மளோட உடம்புக்குமே நிறைய டேமேஜஸ் இருக்குது, சுற்றுச்சூழலுக்கும் இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம யோசித்து பண்ணோம்னா பெட்டருங்கிறதுனால இந்த இனிஷியேஷன் வந்து அப்படி தான் ஆரம்பிச்சுது. ஸோ லேண்ட்ஃபில்ஸு ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. இன்னொன்று, நம்மளுக்குமே அது பாதிப்புங்கிறதுனால ஏன் ஃபவுண்டர் வந்து இது வந்து ப்ராடக்ட் நிறைய வெளியே இருக்குது, இன்டர்நேஷ்னலியும் அவைலபிளாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன அதில் வித்தியாசமாக பண்ணோம்னா, நேச்சுரல் ஃபைபர் யூஸ் பண்ணி நம்மளால இதை எப்படி கொண்டு வர முடியும்னு. ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஒரு பேண்டி, பேண்டியோட பேடு ரெண்டுமே இருக்குது. தனியாக அதில் பேடு எதுவும் போட தேவையில்லை, பேண்டியோட சேர்த்து அதுவும் வந்துடும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, டிஸ்போசபிள் பேட்ஸ்னால் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு ஒருக்கா நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதில் இன்னுமே நம்ம லாங்கர் டியூரேஷனுக்கு இது யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு, துவைச்சு திருப்பி காய வச்சு திருப்பி யூஸ் பண்ணலாம்,
0: சேஃபா லாங்கர் டியூரேஷன். ஏன்னா இது ஒரு இன்னர் வேர் அப்படிங்கிறது, ஒரு உள்ளாடை அப்படிங்கிறது வந்து நம்ம கூடவே நம்மளோட ஒரு நெக்ஸ்ட் ஸ்கின் அப்படின்னு சொல்ற மாதிரி, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இல்லை லாங் டர்மாக நம்ம அதை யூஸ் பண்ற ஒரு பொருள் இல்லையா? அப்போ வந்து உங்களுக்கு ஈவன் அந்த பீரியட்ஸ் டைம்ல வந்து லாங் அவர்ஸ்க்கு இந்த பீரியட்ஸ் அண்டர்வேர் யூஸ் பண்றது வந்து சேஃப் தானா?
1: கண்டிப்பாக சேஃப் தாங்க. நம்ம பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இதே காட்டன் துணியை தான் மடித்து பின்னு குத்தி, இப்படி தான் எனக்கு ஃபஸ்ட்டு பீரியட் வந்தப்போ கொடுத்தாங்க, நான் அதை தான் யூஸ் பண்ணேன். என்னைய துவைக்க சொல்லி காய போட்டு அதே துணியை தான் நான் வருஷக்கணக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது ஸ்டெயின் இருந்தாலும் பரவாயில்ல, அழுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, அதை தான் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பேடு வந்தோடனே நம்மளுக்கு சூப்பர் கன்வீனியண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அதில் வேரியேஷன்ஸ் எல்லாம் வந்தது. தின்னா வந்து இப்போ இருக்கிறதே இடத்துக்கு தெரியாத அளவுக்கெல்லாம் ஆயிடுச்சு. ஸோ என்னன்னா, கன்வீனியன்ஸ் தான் நம்ம பார்த்தோம், ஆனால் இது வந்து காம்பினேஷன் ஆஃப் போத்துன்னு சொல்லலாம். பேண்டியோட சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் வருது, அதே மாதிரி அதோட கான்செப்ட் தான் துணி தான். துணியை வந்து எப்படி தின்னா கொண்டு வர்றதுங்கிறதுக்காக ஒரு நிட்டிங் டெக்னாலஜி உள்ள கொண்டு
0: வந்திருக்கோம்,
1: உருத்தாம யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு, பேட்ல என்ன ஒரு டெக்னாலஜினா லீக் ப்ரூஃபுங்க, லீக் ஆகாது, சீல் பண்ணியிருப்பாங்க. அதே கான்செப்டை தான் இதில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒரு நேச்சுரல் ஃபைபர் கம்பைன் வித் லீக் ப்ரூஃப் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளுக்கு போடுறதுக்கும் நல்லா இருக்கணும், பாதிப்பும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான். இதுக்கு நாங்கள் ஒரு ரெண்டு வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு 100 பேர்த்துக்கு மேலே கொடுத்து ட்ரையல் பார்த்துருக்கோம். நான் ஒரு 4 வருஷமாக இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
0: இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால நான் இப்போது இந்த மக்களுக்கு, பொதுவாக பெண்களுக்கு வந்து இது குறித்த விழிப்புணர்வு வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாருமே இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, இல்லை இது இன்னும் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா?
1: இந்த பயம் எங்களுக்கு முதல் நாள்லேருந்தே இருந்ததுங்க. ஆனால் எப்பவுமே முதலடி எடுத்து வைக்கும்போது இதுதான் எங்களுக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அதில் பார்த்தீங்கன்னா, ஃபார் அ சர்ப்ரைஸ், நிறையா பேர்த்துக்கு இது தேவைப்பட்டுச்சு, ஆனால் கேட்கறதுக்கு தான் தயக்கங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இப்படி ஒன்று இருக்காங்கிறப்போ நிறைய பேர் ட்ரை பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இதில் என்ன அவேர்னஸ் நிறையா கொடுக்கணும்னா, இது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வாஷ் பண்ணணும், எப்படி ரீயூஸ் பண்ணிக்கணும், எவ்வளோ நேரம் போடணும், இது என்ன பண்ணும், எல்லாமே கொஞ்சம் அவேர்னஸ் ரொம்ப சுத்தமாக இல்லைங்க. நாங்கள் அதை தான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறத விட அவேர்னஸ் தான், எஜுகேஷன் நிறையா கொடுக்கணும். இதுக்கு மார்க்கெட்டே கிடையாது, நாங்கள் ஏன்னா இந்த ப்ராடக்டே புதுசு, ப்ராடக்ட்டு மார்க்கெட் எல்லாம் புதுசாக கிரியேட் பண்ணது தான். அதனால அந்த மைண்ட் செட் எங்களுக்கு எப்பவுமே இருந்துச்சு. நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும், சொல்லி கொடுத்து தான் பழகணும். அதில் நிறைய தப்பு வரும், நிறைய கேள்விகள் வரும், அதில் நிறைய பிரச்சனையும் வரும். அதையெல்லாம் நம்ம பொறுமையாக ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்கன்னா கூட ஒவ்வொரு சிங்கிள் கால் பண்ணி அவங்க எடுத்த சைஸ் கரெக்டாக, அது

0: எப்படி யூஸ் பண்ணணும், ஷுவராக இருக்கீங்களா இது இப்படி வாஷ் பண்ணணும், எல்லாம் சொல்லி தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்கோம், இப்போவும் கொடுத்துட்ருக்கோம்.
1: நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாமல் இருப்பார்லுக்கு பிறகு.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: 5:28 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 100.3 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் சித்திரச்சிவானம். இன்னைக்கு நம்மளோட பேசிட்டு இருக்காங்க காயத்ரி செல்வராஜ். ஓகே, நீங்க வந்து அல்ட்ரா மேரத்தானர் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, நீங்க எப்படி இந்த ரன்னிங் ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க? அதுவும் அல்ட்ரா மேரத்தான் அப்படிங்கிறதுலாம் 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் இந்த மாதிரி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஓடுற ஒரு விஷயம் இல்லையா, எப்படி அதுக்குள்ள வந்தீங்க? ரன்னிங் வந்து உங்களோட லைஃபை எப்படி மாத்துச்சுன்னு சொல்றீங்களா?
1: கண்டிப்பா, பிகாஸ் இப்போ எனக்கு அதுதான் நிறைய ஸ்ட்ரென்த் கொடுத்துட்ருக்கு.
0: ஓகே,
1: பாடி அண்ட் மைண்ட் ரெண்டுக்கும். ஸோ ரன்னிங்குள்ளே நான் பிளான் பண்ணியெல்லாம் வரலிங்க, இது எப்படி இருக்கும் ரன்னிங் எப்படி இருக்கும் அப்படின்றலாம் எனக்கு தெரியல. பட் எப்போவுமே எனக்கு லைஃப்பில் வந்து ஆக்டிவாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த மைண்ட் செட் இருந்துச்சு. அதுக்காக எங்கெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது நடக்குதோ அதை போய் ரேண்டமாக கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பெங்களூரில் இருந்த வரைக்கும் கொஞ்சம் நிறையா அந்த கம்யூனிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் நிறையா ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி அந்த மாதிரி தான் போயிட்டுருந்தேனே தவிர ரன்னிங்காக ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பண்ணதில்லை. இங்கே வந்ததுக்கப்புறமும் கொஞ்சம் நானே வாக் பண்ணுவேன், ரன் கொஞ்சமாக பண்ணுவேன், ஜாகிங் சொல்லலாம், அந்தளவுக்கு தான் இருந்தேன். லாஸ்ட் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ரேண்டமாக ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாங்க. அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அவங்களோட ஃபோட்டோ ஒரு தடவை பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். ஸோ பார்வதி ரமேஷ்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்க வந்து அவங்கள நான் மீட் பண்ணல, பேசிகிட்டு இருக்கும்போது நீ அவங்க ரன்னிங் பண்ண ஃபோட்டோஸ் பார்த்தேன். ஸோ நீங்கள் ஓடும்போது என்னையும் கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் எங்கே எந்த ஏரியான்னு சொன்னாங்க. ஸோ சாய்பாபா காலனின்னு சொன்னப்போ நீங்கள் என்னை கூப்பிடாதீங்க, அங்கே ஒரு பெரிய கேங் இருக்காங்க, அங்கே வந்து நான் உங்களை வந்து கனெக்ட் பண்ணி விட்றேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டினால கொஞ்சம் அப்படியே உள்ளே போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரன் நான் போகும்போதுங்க என்னால் ஒரு 3 கிலோமீட்டர் ஒரு ஸ்ட்ரெச்சில் ஓட முடியல. என்னால் வாக்கும் ரன்னும் அப்படி தான் ஓட போக முடிஞ்சதே தவிர ஃபுல் ஃப்ளெஷ்டாலாம் என்னால் கண்டினியூஸாக ஓடவே முடியல. அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களையெல்லாம் பார்த்து, ஆனால் ஒவ்வொருத்தரும் தானாக வந்து அவன் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொருத்தர் கூட கண்டினியூஸாக ஓடிட்டு இருந்தேன். ஸோ அவங்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, யாருமே ஜட்ஜ் பண்ணலை, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எல்லோரும் என்கரேஜ் தான் பண்ணாங்க, மோட்டிவேட் பண்ணாங்க, அப்பப்போ இழுத்து விட்டுருவாங்க. அதனால அவங்கெல்லாம் நிறைய மேரத்தான்ஸ் போயிட்டே இருப்பாங்க. அப்போது ஒரு ட்ரிப்பு தானேன்னு சொல்லி ஜாலியாக போக ஆரம்பிச்சு கடைசியில் இதில் விழுந்தேன் அப்படின்னு சொல்லலாம்.
0: ஓகே, ஒரு ஃபஸ்ட் டைம் மேரத்தான் ஓடி அந்த ஃபினிஷ் லைன் டச் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
1: நான் ஃபஸ்ட்டு எனக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லைங்க. நான் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தப்போ 3 கிலோமீட்டரு மொத்தமாக முழுசாக ஓட முடியலையேன்னு நினச்சேன். அதுதான் நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் தான். ஸோ ஒவ்வொரு தடவையும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஒரு லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதை நம்ம பெட்டராக பண்ணலாமேன்னு தோணுச்சு. அப்புறம் நிறையா பேர் ஐடியாஸ் அண்ட் சப்போர்ட் நிறையா கிடச்சிது. ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 10K, அப்புறம் ஒரு 21K. அப்போது இந்த நம்பரெல்லாம் எனக்கும் தலை சுத்துற மாதிரி தான் இருந்தது. அல்ட்ரா அப்படின்னா என்னன்னு தெரியாது எனக்கு. முதல்ல எல்லாம் இவங்கெல்லாம் அல்ட்ரா போகிறோம், அல்ட்ரா மேரத்தானுங்க, தெரியாது. ஃபஸ்ட்டு ஃபுல் மேரத்தான்னா என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அதுதான் சொன்னாங்க, 42.2. ஓ ஓகே, அதுக்கு ஒரு நம்பர் வச்சுருக்காங்க. அப்புறம் அல்ட்ரான்னு சொன்னால் அதுக்கு என்ன அப்படின்னா, ஸோ ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு நம்பர்ஸ் இருக்குது. இதெல்லாம் கூட ஓடுறாங்களா, எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அப்போ நான் ட்ரை பண்ணதில்லை அதனால. அதுக்கப்புறம் ஓட ஆரம்பித்தோம். பட் எனக்கு என்ன மோட்டிவேட் அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் பண்ணுச்சுன்னா, ட்ரெயில் ரன்னிங், ட்ரெயில்னு ஒரு கான்செப்ட் எனக்கு அப்போ தான் புதுசாக கற்றுக்கிட்டேன். அதுவும் இவங்க மூலியமாக தான், இந்த குரூப் கம்யூனிட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மூலியமாக கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அது ட்ரெயிலுங்கிறது நேச்சுரல் பேமெண்ட்,
0: அதாவது ஒழுங்கான ரோட்ல ஓடாம
1: காட்டுக்குள்ள ஓடலாம். அது இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, வேடிக்கை பார்த்துட்டே ஓடலாம். அது ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சு. ஸோ அது பிடிச்சிருந்ததுனால அதுல லாங் டிஸ்டன்ஸ் போனா போர் அடிக்கல. ரோட்ல ஓடுறதுனா கொஞ்சம் போரா இருந்து,
0: ஒரே ரோடா இருக்கும்.
1: ஆமா, அதுக்கப்புறம் லாங் டிஸ்டன்ஸ் போறது தெரியல. அதுக்கப்புறம் நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. டெஃபினட்டா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி தான் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க.
0: ரன்னிங் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில கத்து கொடுத்த மிகப்பெரிய விஷயம் என்னன்னு நினைக்கிறீங்க?
1: பொறுமை, அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் பண்ணணும், என்டியூரன்ஸ். ஸோ இதெல்லாம் நிறைய கத்துக்கிட்டேன்.
0: ஸோ எவ்வளோ ஃபிட்னஸ்க்கு வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் எவ்வளோ முக்கியம்?
1: எல்லாத்துக்குமே முக்கியம் தாங்க, இதுக்கு வயசே கிடையாது. ஆக்சுவலாக நம்ம பாடிஸ் ஐ ஃபீல் இட்ஸ் லைக் அ மெஷின் தானே. அதை கரெக்டாக ஓட்டணும், அப்பப்போ மெயின்டைன் பண்ணணும், என்ன ஃபியூலிங் பண்ணணுமோ எல்லாமே கரெக்டாக பண்ணணும். நம்ம வாங்குற மெஷினுக்கே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்து அதை கரெக்டாக மெயின்டெனன்ஸ்க்குன்னு ஒரு டைம் வச்சுருக்குறோம், ஏஎம்சின்னு சொல்கிறோம்.

0: அதை வந்து கரெக்டான ஃபியூவல் பண்ணுறோம். அதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணும்போது பாடிக்கு நம்ம அத்தனை இம்பார்ட்டன்ஸ் யாருமே கொடுக்கறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்கிறதே வந்து பாடிலையும் மைண்ட்லேயும் தான். அதை ரெண்டையும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக வச்சுக்கணுங்கிறது என்னோடய ஸ்ட்ராங் ஒப்பீனியன்.
1: சூப்பருங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ஓகே, ரன்னிங் முடிச்சுட்டு சைக்கிளிங் கூட சூப்பராக பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. சைக்கிளிங்கில் டூர்லாம் போவீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. எப்படி இந்த மாதிரி பயணம் போகிறதுக்கெலாம் எப்படி தயாராகுவீங்க? ஒரு 2-3 டேஸ் போக வேண்டியிருக்குமா? எப்படி ரெடி ஆவீங்க? ஒரு ஒரு டூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம், ஒரு சைக்கிள் டூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கும்?
1: இதுவுமே இது மாதிரி எல்லாம் உலகத்தில் இருக்கான்னு எனக்கு முதல்ல தெரியாதுங்க.
0: ஓகே,
1: ஸோ ரன்னிங் குரூப் இவங்க கூட எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைக்கிளில் அவங்க ரன் பண்ணுறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி சைக்கிளும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் அதுதான் ஒரு கம்யூனிட்டி ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அவங்க கனெக்ஷன்ஸ்னால அடுத்த கம்யூனிட்டின்னு பார்த்தோம். அவங்க இன்னுமே நிறைய இதோட பல விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க.
0: ஓகே,
1: அதில் சம் ஆஃப் தெம் எல்லாம் எலீட் ரன்னர்ஸ், ஸோ சைக்கிளிஸ்ட், அவங்களாம் பல விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இதையும் ட்ரை பண்ணணும் ஆசை யாரை விட்டுச்சு. அந்த மாதிரி
0: என்னென்ன ட்ரிப்ஸ் எல்லாம் போயிருக்கீங்களா? சைக்கிளிங் ட்ரிப் போயிருக்கீங்க?
1: ஃபஸ்ட்டு எனக்கு வந்துங்க அவங்க சொல்றது வந்து அவங்க ஊட்டி வரைக்கும் போறேன் அப்படிம்பாங்க.
0: ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம்
1: அந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை கற்பனை பண்ணியே பார்க்க முடியலையே. அந்த ரோட்ல நம்ம சைக்கிளை மிதிச்சு மேலே போயிடுவோமா அப்படிங்கிற ஒரு ட்ரீம் மாதிரி இருந்தது. அப்போ ஃபஸ்ட்டு சைக்கிள் வாங்கினதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணியே ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. அந்த மலை நம்ம ஏறுவோமா ஏறுவோமான்னு அப்போ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் சரி இங்கே பக்கத்தில் இருக்கிற சின்ன மலையில் ஏறிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அது சின்னதாக தான் இருக்கும்
0: அப்படின்னு.
1: அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் இப்போ என்ன பண்ணணும்னு நினச்சேன்னா அதை விட ஸ்டீப்பாக இருந்தது.
0: ஓகே ஓகே,
1: அதையே என் முதலையே சொல்லலை அப்படின்னு கேட்குற மாதிரி.
0: சொன்னால் வரமாட்டீங்களா?
1: சொன்னால் வரமாட்டோங்கிற மாதிரி முதலையே அங்கே ஏற்றி விட்டுட்டாங்க. அதனால எடுத்தோன்னே நம்ம கொஞ்சம் கஷ்டத்தை பார்த்ததுனால ஓகே அப்புறம் போக முடியும் அதனால ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணதாங்க. அப்போவும் எல்லாமே எனக்கு வந்து நான் எதையுமே தனியாக பண்ணதே இல்லைங்க. எல்லாம் இவங்க ஆல்ரெடி அவங்க எல்லாம் பயங்கர எக்ஸ்பர்ட்ஸ். ஆனால் பொறுமையாக நம்ம கூடயே வந்து அதெல்லாம் அவங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ பாக்யம்னு சொல்லலாம். அவங்க மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுனால தான் என்னால் அடுத்த ஸ்டெப்பு போகணும்னு தயக்கம்லாம் போக முடிஞ்சு. நிறைய பேர்த்துக்கு அந்த வாய்ப்பு ஏன் கிடைக்கலன்னா ஒன்றா ஜட்ஜ் பண்ணுவாங்க, இல்லைன்னா நீ இவங்கெல்லாம் ஸ்லோவாக போவாங்க, இவங்க கூட எவன் போகிறதுன்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தடுக்கி விழுகிறவங்க கூட யார் நிற்கிறாங்களோ அது ஒரு பிளெஸ்ஸிங், எல்லாத்துக்கும் கிடைக்குமான்னு தெரியல. அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த பிளெஸ்ஸிங் லிஸ்ட்ல இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும்
0: என்னெல்லாம் கொண்டு போவீங்க ஒரு சைக்கிள் ட்ரிப் அப்படிங்கும்போது? ஒரு என்னெல்லாம் ரெடி பண்ணிட்டு கொண்டு போறதெல்லாம்
1: மெயினாக தண்ணி.
0: ஓகே,
1: தண்ணிங்கிற ஒரு விஷயம் அந்த ரன்னிங் அண்ட் சைக்கிளிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேல்யூ பண்ணுற ஒரு விஷயம் வந்து தண்ணி, சாப்பாட்டுக்கும் மேலே. ஸோ அது கண்டிப்பாக வேணும். ஸோ அது இருந்தால் மற்றது எல்லாத்தையுமே கொஞ்சம் சமாளிச்சிடலாங்கிற ஒரு தைரியம் இருக்குங்க. அது போக நம்மளுக்கு அப்பப்போ கொஞ்சம் சாப்பிட்ணுங்கிறது, நம்ம போகிறதே கொஞ்சம் டெசர்ட்டடான ஏரியாஸ் அந்த மாதிரி மலைப்பகுதி அப்படின்னால கொஞ்சம் சாப்பாடு கிடைக்காது, நெட்ஒர்க் இருக்காது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்நாக்ஸு அந்த மாதிரி கடலை மிட்டாய் அது எப்பவுமே பையில் இருக்கும். ஆனால் எனக்கு கடலை மிட்டாய் ரொம்ப பிடிச்ச விஷயம், இப்போ சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் போர் ஆயிடுச்சு.
0: ஓகே, இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு சேஃப்டி பற்றிலாம் பயம் இல்லையா? லைக் நாங்கள் போகிறோம் என்னதான் அவங்க குரூப் கூட போனாலுமே நம்ம ஒரு ஒரு ஃபீமேலாக போகும்போது உங்களுக்கு அந்த சேஃப்டி கன்சர்ன்ஸ்லாம் இருக்கா?
1: கண்டிப்பாக இருக்குங்க. எனக்கு வந்து
0: பிகாஸ் ஏர்லி மார்னிங்ஸ் மிட் நைட்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள்
1: இன்றைக்குமே வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் இன்னும் இருக்கோம் அப்படின்னா நான் ஒரு சோலோ ட்ரிப் போயிட்டு வந்தேங்கிறது ஒரு சாதனையாக தெரியுது ஒரு உமனுக்கும். இப்போ எங்கள் ஆஃபீஸில் ஒரு பொண்ணை கேட்டேன் உனக்கு எல்ல என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப சங்கட்டமான ஒரு விஷயம்னா அந்த பொண்ணு சொல்லிச்சு நான் பஸ் ஏறி தனியாக எங்கள் ஊருக்கு போயிட்டு வரணும், ஏன்னா எப்பவுமே எங்கள் அப்பா கூட வருவார் அப்படின்னு சொன்னேன். எனக்கு கேட்குறது அது சந்தோஷமாகவே இல்லை, ரொம்ப வருத்தமாக இருந்தது. இன்றைக்கும் சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. இன்றைக்கும் நான் தனியாக போகணும்னு எனக்கே ஆசை இருந்தாலும் நம்மளுக்கு அந்த சூழ்நிலை அமையலைங்கிறது தான். பட்டு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கும் நான் தனியாக எங்காவது சைக்கிள் டூரெல்லாம் போகணும்னு ஆசை இருக்கேன். நான் இது வரைக்கும் போனதில்லை, பட் யாரோ ஒருத்தராவது கூட இருந்தாங்கன்னா பெட்ரு அப்படின்னு நினைக்கிறேன்.
0: ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஓகே, நீங்கள் ஒரு சிங்கிள் மாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஒரு சிங்கிள் மாம் அப்படிங்கும்போது உங்களோட குடும்பத்தையும் நீங்கள் பார்க்கணும், உங்களோட கேரியரையும் பார்க்கணும். அதை வந்து நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணி

0: பண்ணுறீங்க ரெண்டுமே அதே மாதிரி?
1: இதுவுமே எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சுங்க. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வரும், கில்ட்டு, ரெக்ரெட்ஸு. ஏன்னா வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு நம்ம மட்டும் இருக்கும்போது ஓகே, அதுலேயுமே நம்ம பொண்ணுங்கிறதுனால நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கல்யாணத்துக்கு மேலே பண்ணும்போது அதுலேயும் நிறைய ஒப்பீனியன்ஸ் வரும். அதையும் தாண்டி ஒரு அம்மாவாக ஆனதுக்கப்புறம் இன்னும் அது ஜாஸ்தி மல்டிப்ளை ஆகிட்டே போகும். குழந்தைய சரியாக கவனிக்கல, நீ அதை பண்ண போயிட்ட, இதை பண்ண, என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றே தாங்க. லைக் யாராக இருந்தாலும், பொண்ணோ ஆனோ, யாராக இருந்தாலும் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்காமல் அடுத்தவங்கள யாருனாலையும் ஒழுக்கமாக பார்க்கவே முடியாது. எந்தெந்த அம்மாக்களெல்லாம் முதல்ல அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க குழந்தைக்கு விட்டுறாங்களோ அவங்கனால மட்டும்தான் திருப்தியாக சந்தோஷமாக அந்த குழந்தைய பார்த்துக்க முடியும்னு நான் நம்புகிறேன்.
0: ஓகே.
1: ஸோ நான் அதனால் என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னவோ, என்ன எப்படி ஹாப்பியாக வச்சுக்க முடியுதோ, என்ன பீஸ்ஃபுல்லாக என்றைக்கு வச்சுக்க முடியுதோ, ஹெல்த்தியாக ஹாப்பியாக வச்சுக்க முடியுதோ, அதை பண்ணினதுக்கு அப்புறமா தான் நான் மற்ற வேலைகளை என்னால் பீஸ்ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாகவும் பண்ண முடியுது, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ண முடியுது, அவங்க மேலே வெறுப்பு இல்லாமல் பண்ண முடியுது. ஸோ அதனால் நான் எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, சப்போர்ட் இல்லாமல் நான் சொல்லவே முடியாது. வீட்டில் இருக்கிறவங்களும் சப்போர்ட் தான், ஸ்பெஷலி என் பையன் என் கூட இருக்கான். ஸோ இஸ் த பிக்கெஸ்ட் சப்போர்ட்டுன்னு சொல்லுவேன் நான். ஆனால் அவனை நான் ரன் பண்ணு, சைக்கிள் பண்ணு, அதெல்லாம் நல்லா இருக்குன்னு நான் போய் சொன்னப்பெல்லாம் அவன் கேட்கல. அப்புறம் தான் அதுக்கப்புறம் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அவன் என்னோட பயங்கரமா,
2: நீங்க ரோல் மாடல் ஆனவனே அவங்களை பத்தி ஃபாலோ
1: பண்ண சொல்லாம அவன் பயங்கரமா என்னோட ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிடதான் முடியல,
2: நல்லா படிக்க
1: விட்டுட்டு அதை பண்றானே, இப்ப நான் அவங்களை சண்டை போடுற மாதிரி.
2: அதெல்லாம் இந்த கால குழந்தைங்க வந்து ரெண்டுமே அழகா மேனேஜ் பண்ணிப்பாங்க, நம்மளோட ஸ்மார்ட்டா இருக்காங்க.
1: அது அவங்களே கத்துக்கிறதுக்கு விட்டுட்டோம்னா பரவாயில்லைங்க. இன்னொன்னு, எனக்கு பையங்கிறதுனால இன்னொன்னு என் மைண்ட்லயே இருக்கு. அஸ் அ விமனா நான் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணணும், ஒரு பையனா அதெல்லாம் கொஞ்சம் அவனும் பார்த்து பழகி வளரணும்னு நான் ரொம்ப கான்சியஸா அதை கொஞ்சம் சொல்லி.
2: வாழ்க்கையே அவனுக்கு ஒரு பாடமாவும் இருக்கு இல்லையா?
1: கண்டிப்பா. உன் அம்மா என்ன கோத்ரூ பண்ணாலும் அது எந்த பொண்ணும் கோத்ரூ.
2: கண்டிப்பா சப்போர்ட் வந்து நிச்சயமா எல்லாத்துக்கும் தேவைதான். சூப்பருங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: 5:51 சித்ரசவனம் கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கு பெண்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு கேரியர், இப்போ ஒரு 20 இயர்ஸில் இருக்க ஒரு பொண்ணு வந்து அவங்களோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன?
1: கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போது பெண்கள் எல்லாமே அவங்க வளரும் போதே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அப்பா பார்த்துக்குவார், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பார்த்துக்குவார், அப்புறம் அந்த ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கிறதுனால பெண்களோட வருமானமே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி இன்கமாக தான் பார்க்கப்படுது. ஸோ இவங்க போனாலும் ஓகே, போகலான்னாலும் ஓகே, அது பொண்ணுங்களும் வந்து அதே மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. பட் அதே மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா, வர்ற பணத்தை சேமிச்செல்லாம் வச்சுக்கிறது இல்லைங்க. இப்போ ஒரு பசங்க வேலைக்கு போனாங்கன்னா அடுத்தது வந்து ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை யூஸ்ஃபுல்லாக ஏதாவது நினைக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம். ஆனால் ஒரு பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வேலை செய்கிற இடத்துலையுமே அந்த அவேர்னஸ் தேவைப்பட்டுச்சு, கிடைக்கிற பணத்தை உங்களுக்காக பிற்காலத்துக்காக கண்டிப்பாக சேர்த்து வச்சுக்கணும்னு சொல்லி. ஸோ அது என்னென்னா, நிறையா இன்வெஸ்ட் பண்ணலாம், சேவிங்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி கண்டிப்பாக அதை, ஏன்னா ஒரு 20 வயசில் அவங்க வேலைக்கு போக ஆரம்பித்ததுலேருந்தே சின்ன சின்னதாக பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, ஒரு 10 வருஷத்தில் 20 வருஷங்கிறப்போ நம்மளால் எப்போ முடியலையோ அப்போ அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும், இதில் எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் இது ரொம்ப கட்டாயம், இதில் அவங்க அத்தியாவசியம் தேவை இருக்கா இல்லையான்னு பார்த்து செலவு பண்ணிவிட்டு மீதி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும்.
0: ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, நீங்கள் வந்து அகெயின் யூ கேன் கோ பேக் இன் டு யுவர் 20s அப்படின்னா, ஒரு 20 வயசில் நான் திரும்பி போகிறேன் அப்படின்னா, இதே லைஃப் தான் சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரிக்கு போவீங்களா, இல்லை எப்படி இருக்கும் உங்களோட லைஃப்?
1: இது கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரி தான் எனக்கு பிடிச்சி தான் இருந்தேன், அதனால் எனக்கு இது ரொம்ப நல்லா தான் இருந்தது. சேலஞ்சிங்காக இருந்தாலும் ஒரு கியூரியாசிட்டி ஜாஸ்தியாகிடுச்சு, ஏன்னா அன்எக்ஸ்ப்ளோர்டாக இருந்தப்போ எனக்கு அந்த நிறைய கேள்விகள் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருந்தது இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் இந்த இண்டஸ்ட்ரியில் தான் இருந்திருப்பேன், நல்லா தான் போச்சுங்க, அதனால் இதில் மாற்றிக்கணும்னு நான் எதுவும் நினைக்கல.
0: ஓகே. ஒரு ஒரு லீடர்ஷிப் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட், ஒரு லேடிக்கு ஒரு விமனுக்கு வந்து எப்படி எவ்வளோ இம்பார்ட்டண்ட் லீடர்ஷிப்?
1: என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம லீடர் ஆனதுக்கப்புறம் நம்மளாக தானாக வேலை செய்யும் போது இருந்த மைண்ட் செட் வந்து ஒரு லீடராக நம்ம போகும்போது நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம வந்து சீனியர் மேனேஜராக வேலை செய்யும்போது நம்ம வேலையை நம்ம நல்லா

0: பண்ணால் போதும், நம்ம வேலையை நம்ம ப்ரெசென்ட் பண்ணால் போதும்னு இருக்கும். ஆனால் ஒரு லீடராக உட்காரும்போது நம்மளுக்கு வேலையே வந்து மற்றவங்க எல்லாத்தையும் பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது தான். அப்போது எனக்கு வந்து நிறையா சேலஞ்சஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு கல்ச்சரை கொண்டு போகணும். ஸோ எல்லோரும் ஒரே மைண்ட் செட்டில் இருக்கணும், ஒரு கல்ச்சரை உருவாக்கணும், அது நம்மளுக்கானதாக இருக்கணும். ஒரு ஒரே குடும்பங்கிற மாதிரி ஒரே திங்கிங்கில் இருக்கணும். இப்போ ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு மாதிரி மைண்டு, என்ன தான் சூப்பர் திங்கிங்காக இருந்தாலும் மல்டிபிள் திங்கர்ஸ் வில் மெஸ்ட் அப்புங்கிற மாதிரி தான். ஸ்லோவாக போனாலும் ஸ்டேடியாக போனாலும் ஒரே மாதிரி போகணும். ஸோ அந்த ஒரே மைண்ட் செட் கொண்டு வர்றது தான் முக்கியம். நிறைய விஷயங்கள் என்னென்னா, நான் பர்ஃபார்ம் பண்ணி நான் போய் ஷோகேஸ் பண்ணுங்கிற தாட்டே இருக்கக்கூடாது. வென் இட்ஸ் அ லீடர், கூட இருக்கிறவங்கள தான் க்ரூம் பண்ணணும், நர்ச்சர் பண்ணணும், அவங்கள தான் ட்ரெயின் பண்ணணும், அவங்கள தப்பு பண்ண விடணும். நிறைய இடத்துல எல்லாரும் தப்பு பண்ணுற விஷயம் நம்ம ஊர்லேயும் பார்த்துருக்கேன். அதாவது யாருமே தப்பு செய்யக்கூடாதுங்கிற மைண்ட் செட்டு சின்ன வயசுல இருந்து சொல்லி வளர்த்துருக்காங்க. அது ரொம்ப தப்புங்க. ஆக்சுவலா எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க, எல்லாருமே தப்பும் பண்ணிட்டே இருக்கிறாங்க, சொல்றவங்களே தப்பும்
1: பண்ணிருக்காங்க. கத்துக்கவே முடியும்.
0: எக்ஸாக்ட்லி, அதுல இருந்தா லேர்னிங் வரும். பட் அதுல என்னன்னா, ஓப்பனா தப்பு பண்ண விட்டப்பதான் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு ஒரு அனாலிசிஸ் பண்ண முடியும், அவங்களுக்குமே பண்ண முடியும், அதுக்கு இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ என்னோட வே ஆஃப் டூயிங் என்னன்னா, தப்பு பண்றதுக்கு தைரியம் கொடுக்கணும். அது தப்பு பண்ணிட்டோம்னு அவங்களே வந்து சொல்லணும்.
1: இது ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்டா இருக்கு நீங்க சொல்றது.
0: ஆமா. அப்புறம் வந்து எனக்கு வந்து என்னன்னா, நம்ம பெரிய பொசிஷன்ல இருக்கோம்னா கீழே இருக்கவங்க எல்லாம் இந்த தப்பு நடந்துச்சுங்க, இந்த தப்பு நடந்துச்சுங்கன்னு தான் வருவாங்க. ஸோ ஐ சைட் லைக், நீங்க ப்ராப்ளத்தை ப்ரெசென்ட் பண்ணாதீங்க. வரும்போது ஏன் ப்ராப்ளம் நடந்துச்சு, அந்த ப்ராப்ளம்க்கு இப்பத்திக்கு இன்ஸ்டன்டா என்ன சொல்யூஷன் வச்சிருக்கீங்க, இது நடக்காம ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறீங்க, எல்லாத்தையும் நீங்க கொண்டு வாங்க. இதுல ரெண்டு ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா சூஸ் வேணா பண்ணி சொல்றேனே தவிர எல்லாத்தையும் நீங்க பண்ணுங்க. ஸோ டெலிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெலிகேஷன் தான் பண்ணோம். நம்ம அந்த வேலையை, இந்த வேலைக்கு இத்தனை பேசுறதுக்கு நானே அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்தோம்னா எல்லா வேலையும் நம்ம தான் பண்ற மாதிரி இருக்கும். மற்றவங்கள தான் நர்ச்சர் பண்ணணும், ஆஸ் எ டீமா அவங்களையும் க்ரூம் பண்ணணும். க்ரோத் டசன்ட் ஹேப்பன் லீடர்ஷிப் அலோன், லைக் ஹோலிஸ்டிக்கான க்ரோத் தான் வில் ஸ்டே ஃபார் எவர்னு நம்புறேன்.
1: ஓகே. ஸோ என்னோட கேரியர் வந்து இட் சுட் பி த பெஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா, அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட வாட் இஸ் யுவர் அட்வைஸ்?
0: ஃபஸ்ட்டு எல்லாமே நம்மளுக்கு வேணும்னு ஃபஸ்ட் நினைக்கணுங்க. இப்போ எனக்கு க்ரோத் வேணும்னு நினச்சேன், எனக்கு கிடச்சிது. ஆனால் அது மட்டும் பார்த்தாது, அதுக்கான கீழே அடுத்த வேலையை பார்க்கணும். இப்போ நான் அங்கே போகணுன்னா, அங்கே போய் நான் உட்கார்றதுக்கு முதல்ல எனக்கு என்ன தகுதி இருக்கணும், அந்த ரோலுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ்ன்னு இருக்கும்ல, அங்கே போனதுக்கப்புறம் நான் அதை கற்றுக்குவேன்னு நினைக்கிறவங்க யாரும் அங்கே போகவே முடியாது. என்னோட கான்செப்ட் என்னென்னா, நான் அங்கே போகணுன்னு நினச்சேன்னா முதல்ல அங்கே போய் நான் உட்கார்ந்த மாதிரி அங்கே வேலை செய்கிற மாதிரி நான் என்னையே நினச்சிக்குவேன். அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் நான் முதல்ல கற்றுக்குவேன், அதை பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பேன். இப்போ என்ன பொசிஷனில் இருக்கணும் அங்கேயே, அப்புறம் அது தன்னை போல் அங்கே போயிடும்.
1: ஓகே ஓகே, இது நல்ல ஐடியாவாக இருக்கு, எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற லைக் எப்படி நம்ம ஈஸியாக ஓவர் கம் பண்ணுறதுக்கான இதை ஐடியாஸ் சொல்லுங்களேன்.
0: பி ஹானஸ்ட்டுங்க. லைக் என்ன சொன்னான்னா, ஒர்க் பொறுத்த வரைக்கும் மறைக்கணும், ஸ்மார்ட்டாக வேலை செய்யணும் தான், அது நம்மளுக்கு வந்து ஒரு எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுமே தவிர திருட்டுத்தனம் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடாது. எந்த பாயிண்ட்டாக இருந்தாலும் என்கிட்ட ஸ்ட்ராங்காக அது இருக்குது அப்படின்னா ஹானஸ்ட்டாக போய் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஆமாம், நம்ம தாட்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஹானஸ்ட்டாக இருந்தால் இட் மைட் டேக் சம் டைம். எல்லாமே டைம் எடுத்துக்குமே தவிர ரிசல்ட் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தேர் இஸ் ஒன்லி ஒன் வே ஃபார்வர்ட்.
1: ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்.
0: நெவர் ஃபெயில்ஸுங்க. டைம் வேணால் எடுத்துக்கும், ஃபெயில் எல்லாம் ஆகவே மாட்டாங்க கண்டிப்பாக.
1: அப்டேஷன் எவ்வளோ முக்கியம் எந்த கேரியர்லேயுமே?
0: அப்டேஷன் கேரியரில் மட்டும் இல்லைங்க, லைஃப்லேயுமே வேணும். இல்லைன்னா நம்ம ஒரு மூலையில் தள்ளப்படுவார் அப்படிங்கிற மாதிரி இருப்போம். இன்னொன்றும், நம்ம உலகத்தோடு ஒத்து போகணும், அதையும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கிறது தான் நல்லது. அதை நம்ம யூஸ் பண்ணணுமா இல்லையாங்கிறதெல்லாம் வேறீங்க, தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுல எல்லா விஷயத்துலேயுமே. அதை நம்ம அதுக்கப்புறம் வேணுங்கிற இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம்.
1: வெரி குட். ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் உங்களோட பேசணும். இப்போ நம்ம ஒரு ஹைஜீன் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க, அதை பற்றி நிறைய பேசணும். நீங்கள் வந்து ஒரு அல்ட்ரா மேரத்தான சைக்கிளிஸ்ட்டு, உங்களோட லைஃப் ஸ்டோரிஸ் எல்லாமே சூப்பராக பேசுனீங்க, ரொம்ப அழகாக பேசுனீங்க. ஸோ உங்களோட லைஃப் வந்து இப்போ ஒரு மூவியாக எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மூவிக்கு வந்து நீங்கள் என்ன டைட்டில் கொடுப்பீங்க?
0: ஐயோ,
1: ஜஸ்ட் அ சிம்பிள் க்வெஸ்சன்.
0: ரோலர் கோஸ்டர்னு வச்சுக்கலாம்.
1: ஓகே, சைன் சூப்பர். எல்லாரும் வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு கிட்டத்தட்ட.
0: ஆமா,
1: எனிவே வெரி குட்.
0: பட் அதையும் நம்ம த்ரில்லிங்காக என்ஜாய் பண்றோம் இல்லையா?
1: கண்டிப்பா
0: கண்ணை மூடிட்டு உட்காந்துக்குவோம் உள்ள. பயமா தான் இருக்கும், இருந்தாலும் போயே ஆகணும். அது
1: என்ன பயமா இருக்கும், போக போக போக கொஞ்சம்

0: ஆமா, ஒரே மாதிரி போனாலும் போர் அடிச்சது இல்லைங்களா? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தா தான் வாழ்க்கையில சுவாரஸ்யமே இருக்கும்.
1: ஓகே குட். உங்களை வந்து ஒரே ஒரு வேர்டில் டிஸ்கிரைப் பண்ணணும், ஹூ இஸ் காயத்ரி அப்படின்னு கேட்டால் வாட்ஸ் யுவர் ஆன்சர்?
0: எனர்ஜி.
1: எனர்ஜி, சூப்பருங்க. வெரி குட், சூப்பர். ஸோ இன்றைக்கு நம்ம காயத்ரி செல்வராஜ் கூட நிறைய நிறைய விஷயங்கள் பேசணும். நம்ம ஆகாஷ்வாணி ஸ்டுடியோக்கு வந்து இவ்வளோ நேரம் எங்கள் கூட பேசினதுக்கு தேங்க்யூ ஸோ மச்.
0: தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். நீங்கள் லைக் எனக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்.
1: ஓகே,
0: அதாவது இது நம்ம நிறைய பேர்த்து கூட பேசிகிட்ருக்கோம், பட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரேடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங்.
1: ஓகே ஆகாஷ்வாணி சார்வா, உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
1: நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜி மஞ்சு.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: 50,000 crore rupees are issued. The Ministry of Finance said that as on date, loans totaling to 770 crore rupees have been sanctioned under the scheme. The scheme aims to provide credit guarantee support through National Credit Guarantee Trustee Company Limited to strengthen lending to microfinance institutions and facilitate increased credit flow of up to 20,000 crore rupees to non-banking financial company microfinance institutions. The chief of the Balochistan Liberation Front, Dr. Allah Nazar Baloch, has criticized Pakistan's policies in Pakistan-occupied Jammu and Kashmir, saying that growing public resistance in the region reflects demands for fundamental rights, self-determination and political freedom. According to media reports, Dr. Baloch alleged that Pakistan has increasingly relied on repression to suppress dissent but has failed to curb demands for political and economic rights. Meanwhile, reports indicate that more than 30 people have been killed and around 200 injured in clashes between protesters and security forces in Pakistan-occupied Jammu and Kashmir. And with that, we end this news bulletin.
1: Akashwani Coimbatore Neram 6:10 nimidam.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: இனி தொடர்வது பொன்மாளை பொழுது திரையில் பக்தி இசை.
5: இத்திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராம் குழுவினர் பாடியது.

0: கேட்ட பாடல் யார் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி பொன்மலை பொழுதில் திரையில் பக்தி இசை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: காலை 6:02 காலைத்தண்டல் பகுதியில் சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குவர் பி ஜான் கென்னடி அவர்கள். 7:30 ஹலோ டாக்டர் பகுதியில் பல் ஆரோக்கியம் மற்றும் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பகிர்ந்து கொள்கிறார் பல்

மருத்துவர் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா அவர்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி இடம்பெறும். வழங்குபவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 9:02 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆண்டுகால ஆட்சி நிறைவு பற்றி முனைவர் ஷர்மிளா அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். நேரில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற தலைவராக திகழ்வதாக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நீண்டகாலம் தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவித்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்று புதுதில்லியில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கியதும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமைச்சர்கள் அனைவரும் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
1: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி.
0: இதனைத் தொடர்ந்து பிரதமருக்கு பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் முன்மொழிந்தார். திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் பிரதமராக தொடர்ச்சியாக பணியாற்றியதன் காரணமாக இந்நாள் நமது ஜனநாயக வரலாற்றில் முக்கியமான மைல்கல்லாகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 1952 முதல் 1964 வரை பிரதமராக ஜவஹர்லால் நேரு 4,398 நாட்கள் பணியாற்றியதுதான் சாதனையாக இருந்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டு நலனுக்கே முக்கியத்துவம் என்ற அடிப்படையில் செயல்பட்டு வருவதன் காரணமாக திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றது முதல் மக்கள் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் பட்டியலிட்டு அந்த தீர்மானத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியாவின் வளர்ச்சி புதிய சாதனைகளை படைக்கும் என்றும் அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கு எட்டப்படும் என்று முழுமையாக நம்புவதாகவும் அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நாட்டின் வளர்ச்சிக்காக பிரதமர் ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது என்றும் அதனை மத்திய அமைச்சரவை இன்று கொண்டாடியுள்ளதாகவும் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து 12 ஆண்டுகள், இவருடைய பங்களிப்பு என்பது மகத்தானது. அந்த மகத்தான பங்களிப்பை இன்றைக்கு அவரது அமைச்சரவை கொண்டாடி இருக்கிறது. ஏழை மக்கள் கிட்டத்தட்ட 25 கோடி ஏழை எளியவர்கள் 12 ஆண்டு கால ஆட்சியினால் கை தூக்கி விடப்பட்டிருக்கிறார்கள். 12 ஆண்டுகளில் ஏற்பட்ட மிக முக்கியமான வளர்ச்சி என்பது அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கின ஒரு சமூகம் சார்ந்த ஒரு வளர்ச்சியாக இருக்கிறது என்பதையும் இந்த தீர்மானத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமான இந்த 12 ஆண்டு காலகட்டத்தில் நடைபெற்ற முக்கியமான செய்திகளில் ஒன்று, அந்நிய தேசங்கள் நம் மீது பல்வேறு விதமான தாக்குதல்களை தொடுத்த போதும் நம்முடைய ஒரு வலிமையை நாம் அவர்களுக்கு காண்பித்து இருக்கிறோம். அதே மாதிரி அவருடைய தொலைநோக்கு

0: பார்வை கனவு என்பது விக்சித் பாரத் என்று சொல்லக்கூடிய வளர்ந்த பாரதம். 2047க்குள் நாம் வந்து ஒரு வளர்ந்த தேசமாக, சர்வதேச அளவில் நாமை ஒரு வளர்ந்த பாரதமாக முன்னிறுத்த வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பல்வேறு திட்டங்களை அவர்கள் வந்து அமல்படுத்தி வருகிறார்கள். இந்த திட்டங்கள் அத்தனையுமே நாங்கள் வந்து திறமேற்கொண்டு செய்வதற்கும் வகையிலும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதற்கும் இந்த அமைச்சரவையானது தீர்மானத்தை நிறைவேற்றி தங்களுடைய உறுதிப்பாட்டை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறது.
1: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். பின்னர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியாகாந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். நிதி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் தில்லி சென்றுள்ளார். இக்கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் ஒளிபரப்பு சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்வெட்டினால் பொதுமக்கள் படும் அவதி, தொடரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட செய்திகளை ஒளிபரப்பியதால் தவிக அரசு இந்த 3 சேனல்களை முடக்கியுள்ளதாக குறை கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகங்கள்தான் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதிலும் மக்களின் அன்றாட பிரச்சினைகளை அரசுக்கு எடுத்துச் செல்வதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களின் குரல் வளையை நெரிப்பதன் மூலம் ஆட்சியின் அவலங்கள் மக்களிடம் சென்றடையாமல் தடுத்திட முடியும் என்று தவிக அரசு எண்ணுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தவிக அரசின் இந்த நடவடிக்கை பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களின் குரல் வளையை நெரிக்கும் வகையில் தவிக அரசு செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவிக அரசுக்கு எதிரான செய்திகளை ஒளிபரப்பியதற்காக 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த சேனல்களின் ஒளிபரப்பு தொடர தவிக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுகவும் தவிக அரசின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் முடக்கப்பட்டதற்கு தொழில்நுட்ப கோளாறுதான் காரணம் என்று கூறுவது ஏற்க முடியாது என்று அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: 3 சேனல்கள் முடக்கப்பட்டது என்பது சரியான வார்த்தை கிடையாது. சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி நிறுவனங்களினுடைய தலைமை அதிகாரிகளுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு நாங்கள் பேசியிருக்கிறோம். சில செட் ஆஃப் பாக்ஸஸ்ல மட்டும் தற்காலிகமாக அது வந்து ஒளிபரப்ப முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்ப இதை மேற்பார்வை செய்யறதுக்கு ஒரு வெண்டார் கூட நம்ம வந்து ஏற்கனவே அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. அவர்கள் வந்து சென்னையில துரிதமாக செயல்பட்டு முழு வீச்சில் அதை சரி செய்வதற்காக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இது வந்து வேற தனி காரணமோ அல்லது முடக்கப்பட்டது என்பது ஏற்புடையதல்ல. அப்வேகமா அந்த வெண்டார்ஸ் வந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க. மேலும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் அதுல வந்து சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய வங்கக்கடல் பகுதிகள் முதல் கடலோர கர்நாடகா பகுதிகள் வரை கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் உள் கர்நாடகா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை முதல் வரும் மே 14 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக குறையக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் உலமாக்களுக்கு மானிய உதவியுடன் இருசக்கர வாகனம் வாங்க விரும்புவோர் உரிய ஆவணங்களுடன் சிறுபான்மையினர் அலுவலகங்களில் வரும் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். தென்மண்டல காவல்துறை தலைவர் திரு விஜயேந்திர பிதாரி தலைமையில் உயரதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் இன்று திருநெல்வேலியில் நடைபெற்றது. விழுப்புரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர்.

0: விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் பர்னீத் கவுர் 143-142 என்ற புள்ளிக் கணக்கில் அமெரிக்காவின் சிட்னி செலன்வெர்ஜரை வென்றார். குஷால் தலால் இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிக்கா பத்ரா மானவ் தாக்கர் இணை பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை போலந்தின் மரேக் படோஸ்கி சுசன்னா வெயில்கோஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற தலைவராக திகழ்வதாக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: நேரம் 6:40 நேர்களை நீ கேட்டு ரசிக்கிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மலை பொழுது.

கேட்ட பாடல் நந்தா என் நிலா திரைப்படத்திலிருந்து வி தர்ஷ்ணாமூர்த்தி, இசையில் பி ஜெயச்சந்திரன் மற்றும் டி கே கலா பாடியது. பாடல் ஆசிரியர் நா காமராசன் அவர்கள். நேரம் 6:44 நிமிடம். நேர்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மலை பொழுது. நேர்களே, தற்போது சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம் பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். கோவை மாவட்டத்தில் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும் பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது.

கேட்ட பாடல் நதியை தேடி வந்த கடல் திரைப்படத்திலிருந்து இளையராஜா சீல் எஸ்பி சைலஜா பாடியது பாடலாசிரியர் பஞ்சவர்ணச்சலம். நேரம் 6:49 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மலை பொழுது. நிகழ்ச்சி தற்போது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய டிராஃபிக் அப்டேட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோவை மாநகரின் முக்கிய சந்திப்புகளான காந்திபுரம் 100 feet ரோடு, உக்கடம் ரவுண்டானா டவுன் ஹால், அதே மாதிரி ராஜவீதி, ஒப்பனக்கர வீதி, ரயில்வே நிலையம், நஞ்சப்பா ரோடு, சரவணம்பட்டி சந்திப்பு, ஜிடி நாயுடு மேம்பாலத்தின் இறங்குதளமான அந்த கோல்டுவின்ஸ் பகுதி, நீலாம்பூர் பகுதியெல்லாம் கொஞ்சம் வாகன நெரிசல் அதிகமாக உள்ளது. அதே மாதிரி சாய்பாபா கல்லி முதல் கவுண்டம்பாளையம் வரைக்குமே பாலம் வேலை நடப்புறதுனால ஸோ அங்கேயும் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பகுதியில் ட்ராவல் பண்ணுறவங்க கொஞ்சம் டிராஃபிக் ரூல்ஸோட ஸ்பீட் லிமிட்டோட ட்ராவல் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் நல்லது.

பிலிப்பைன்ஸ் பகுதி, நீலாம்பூர் பகுதியெல்லாம் கொஞ்சம் வாகன நெரிசல் அதிகமாக உள்ளது. அதே மாதிரி சாய்பாபா கல்லி முதல் கவுண்டம்பாளையம் வரைக்குமே பாலம் வேலை நடைபெறதுனால ஸோ அங்கேயும் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பகுதியில் ட்ராவல் பண்ணுறவங்க கொஞ்சம் டிராஃபிக் ரூல்ஸோட ஸ்பீட் லிமிட்டோட ட்ராவல் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் நல்லது.

கேட்ட பாடல் கல்யாணமாம் கல்யாணம் திரைப்படத்திலிருந்து விஜயபாஸ்கர் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. நேரம் 6:54 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மலை பொழுது. நேர்களே, நாளை மதியம் 2:30 ஊர்புறத்திலே பகுதியில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும்.

ரசித்த பாடல் வருவான் வடிவேலன் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி சுஷீலா எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன் தொடரும் பாடல். பொதுவெள்ளம் திரைப்படத்திற்காக பி சுஷீலா பாடியது. எம் பி ஸ்ரீனிவாசன் இசையில்

0: சித்திரை கணம் கேட்டீர்கள். மணி 10 நிமிடம். ஆகாஷ்வாணி ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் கார்த்திகேயன்.
1: ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிநீர் பற்றாக்குறை நிலவும் நகர்ப்புற பகுதிகளுக்கும் ஊரக குடியிருப்புகளுக்கும் காவிரி ஆற்றினை நீர் ஆதாரமாக கொண்டு கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு ₹2,819 கோடி வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள் மற்றும் 11 ஒன்றியத்தில் உட்பட்ட 2,306 ஊரக குடியிருப்புகள் பயன்பெற உள்ளன. இத்திட்டத்தில் கரூர் மாவட்டம் நஞ்சைப்புகலூர் என்னும் இடத்தில் காவிரி ஆற்றில் ஒரு உட்கொள்ளும் கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு பெறப்படும் நீர் 50 கிலோமீட்டருக்கு அப்பால் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் அமைக்கப்பட்டுள்ள 135 மில்லியன் லிட்டர் கொள்ளளவு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் தற்போது 65 மில்லியன் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்டு வருகின்றது. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் 2 பிரிவுகளாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு 36 மில்லியன் லிட்டர் நீரேற்று குழாய்கள் மூலம் கொண்டு செல்லப்பட்டு வருகின்றது. இத்திட்டத்தின் மூலம் நகர்ப்புற பகுதிகளுக்கு 55,068 புதிய வீட்டிணைப்புகள் வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தினை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் புதிய கூட்டு திட்ட பணிகளை விரைவுபடுத்தி குறித்த காலத்திற்குள் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய பொறியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் அறிவுறுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மற்றும் ராமேஸ்வரத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் ராஜீவ் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள். இந்த ஆய்வின் போது பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தில் மண்டபம் பேரூராட்சி முனைக்காடு கடற்கரை பகுதியில் மீனவர்களுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்ட கடற்பாசி விதைகளை தெப்பத்தில் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதை பார்வையிட்டு மீனவர்களிடம் கேட்டறிந்ததுடன் தொடர்ந்து இந்த திட்டத்தின் கீழ் மானிய விலையில் வழங்கப்பட்ட கூண்டு மீன் வளர்ப்பு தொடர்பாகவும் மீனவர்களிடம் அமைச்சர்கள் கேட்டறிந்தனர். மேலும் அப்பகுதியில் வசிக்கும் மீனவர்களிடம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் தொடர்பாகவும் மீனவர்களுடன் கலந்துரையாடி கேட்டறிந்ததுடன் உங்களுக்கு தேவைக்கேற்ற அரசின் திட்டங்கள் உதவிகள் வழங்கப்படும் என தெரிவித்தனர். பின்னர் ராமேஸ்வரத்தில் பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் பாரம்பரிய நாட்டுப்படகு மீனவர்களுக்கு உட்பொருத்தும் மற்றும் வெளிப்பொருத்தும் இயந்திரங்களை வழங்கினார். பின்னர் பாமன் மீனவர் குடியிருப்பு பகுதிக்கு சென்று இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் 12 மீனவர்களின் குடும்பத்திற்கு சென்று ஆறுதல் கூறியதுடன் சிறையிலிருந்து விடுவித்துக் கொண்டு வர தமிழக முதலமைச்சர் மூலம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் டாக்டர் விஜய கார்த்திகேயன், மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக அரசால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், சிறுபான்மையினர், மாணவர் மற்றும் மாணவியர்களுக்கென விடுதிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பள்ளி மாணவர்களுக்கு 33 விடுதிகளும், மாணவிகளுக்கு 22 விடுதிகளும், கல்லூரி மாணவர்களுக்கு 4 விடுதிகளும், மாணவிகளுக்கு 6 விடுதிகளும் செயல்பட்டு வருகின்றன. பள்ளி விடுதிகளில் 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயில்கின்ற மாணவர் மாணவிகளுக்கும், கல்லூரி விடுதிகளில் பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு, ITI மற்றும் பாலிடெக்னிக் படிப்புகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் சேரலாம். பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, சீர்மரபினர் விடுதிகளில் அனைத்து வகுப்பை சார்ந்த மாணவர் மாணவியர்களும் குறிப்பிட்ட விகிதாச்சார அடிப்படையில் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றனர். விடுதிகளில் சேருவதற்கு பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களது ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு மிகாமலும் இருப்பிடத்திலிருந்து பயிலும் கல்வி நிலையத்தின் தொலைவு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டருக்கும் மேல் இருக்க வேண்டும். தகுதியுள்ள மாணவ மாணவியர்கள் விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல

0: அலுவலகத்திலிருந்தோ இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரும் 18ஆம் தேதிக்குள்ளும் கல்லூரி மாணவர்கள் வரும் ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளும் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் இச்சலுகைகளை பெற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார்.
1: ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் கார்த்திகேயன். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்திற்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியின் வேகத்தை விரைவுபடுத்தவும் இது உதவியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிலையான ஆட்சியை வழங்கி வருவதோடு மட்டுமன்றி அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்றும் பிரதமர் கூறியிருக்கிறார். நாட்டின் பிரதமராக 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி சாதனை படைத்ததற்காக வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2,169 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு வளாகத்தை கட்டுவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். 8,000 பேர் தங்கும் அளவிற்கு 1,299 கோடி ரூபாய் செலவில் இந்த குடியிருப்பு வளாகம் கட்டப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கடற்படைக்கு 449 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன கருவிகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்றிடமிருந்து இந்த கருவிகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையிலும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய சாதனைகள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியதாகும் என மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாடே இதற்கு காரணம் என குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தமாக தேசிய கல்விக் கொள்கை திகழ்கிறது என பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் கல்வி உச்சி மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். மத்திய அரசின் கடந்த 12 ஆண்டுகால சாதனைகளில் இந்த சீர்திருத்த நடவடிக்கை முக்கிய இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் 16 கோடிக்கும் மேற்பட்ட ஊரக குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 81% ஊரக பகுதிகளுக்கு பாதுகாப்பான குடிநீர் இந்த திட்டத்தின் கீழ் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்ட போது ஊரகப் பகுதிகளில் உள்ள 3,23,00,000 குடியிருப்புகள் மட்டுமே குழாய் மூலம் குடிநீர் வசதி பெற்றிருந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது 16 கோடி குடியிருப்புகள் நிறுவனங்கள்

0: இந்த வசதியை பெற்றிருப்பதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் மூன்றாம் கட்ட திட்டத்திற்காக 96 நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 12,822 கோடி ரூபாய் முதலீடு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஜவுளித்துறையின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. இதில் 22 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹோமியோபதி மருத்துவ முறை குறித்து தவறான செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என அதற்கான தேசிய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஹோமியோபதி மருத்துவ முறை தொடர்பாக பல்வேறு தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை அடுத்து தேசிய ஹோமியோபதி ஆணையம் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. 2020 ஆண்டு ஏற்றப்பட்ட சட்டத்தின்படி ஹோமியோபதி சட்டப்பூர்வமான மருத்துவ சிகிச்சை முறை என்றும் அந்த ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹோமியோபதி மருந்துகள் அனைத்து மருந்து கட்டுப்பாடு வாரியத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தொழில் வளர்ச்சித்துறையின் இணைச் செயலர் திரு சுமித் ஜரகல், கடந்த 12 ஆண்டுகளில் நேரடி அந்நிய முதலீடு 169% வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் போன்றவை இதற்கு உதவியதாக அவர் குறிப்பிட்டார். தொழில் புரிவதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் இருப்பதாக திரு சுமித் ஜரங்கல் தெரிவித்தார். சிறு நிதி நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத திட்டத்தை நீட்டிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி இந்த திட்டம் ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை அல்லது 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு உத்தரவாத தொகை வழங்கும் வரை நீட்டிக்கப்படுவதாக நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் 770 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீகாரில் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களின் பயனாளிகளுக்கு 1,100 கோடி ரூபாயை அம்மாநில முதலமைச்சர் திரு சம்ராஜ் சௌத்ரி இன்று விடுவித்துள்ளார். இந்த தொகை 94 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி சுஷ்மிதா தேவ் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். புதுதில்லியில் மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் சமர்ப்பித்தார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். மக்கள் குடியிருக்கும் பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் ஆப்கான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆப்கான் வான்வழி பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஆப்கானிஸ்தானில் செயல்படும் தீவிரவாத முகாம்களை குறிவைத்துதான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜெய்ஸ்வாலை வென்றார். புகெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர் சோனாலி சிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உஸ்பெகிஸ்தான் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி முதலிடத்தில் உள்ளார். பிரேசிலின் சா ஜோஸில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னீத் கவுர் 143-142 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் சிட்னியை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம்

0: காரணமாக பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேரம் 7:25 23 உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் தெரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிக விலை 14,155, குறைந்த விலை 11,569. தனிக்கிழங்கு அதிக விலை 13,370, குறைந்த விலை 11,007. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலை 14,383, குறைந்தபட்ச விலை 11,018. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிக விலை 13,259, குறைந்த விலை 10,211. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலை 14,499, குறைந்தபட்ச விலை 11,569. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்ச விலை 13,369, குறைந்தபட்ச விலை 10,499. கோபி கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலை 13,700, குறைந்தபட்ச விலை 12,369. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்ச விலை 12,499, குறைந்தபட்ச விலை 11,907. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வானிலை அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டியுள்ள பகுதிகளில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும், மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 27°C முதல் 30°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21°C முதல் 24°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8-12 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், மணிக்கு 40-50 km வேகமான சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். கனமழை, இடி மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும். அதிகப்படியான மழை நீரை பண்ணை குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லா நாட்களில் பயன்படுத்தலாம். தொடர் மழை காணப்படுவதால் உரமிடுதல் மற்றும் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒத்திவைக்கவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் குறுகிய கால நெல் நாற்றங்களில் மாலையில் 5 சென்டிமீட்டர் அளவில் நீரினை கட்டி காலையில் வடிப்பதால் மழைத்துளியின் வேகத்தினால் விதை முளைப்பில் ஏற்படும் பாதிப்பினை தவிர்க்கலாம். நெல் நாற்றங்களில் வடிகால் வசதி செய்து நாற்றழுகல் நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்ளவும். நெல்லில் 1 கிலோ விதைக்கு பேசில்ல சப்டிலிஸ் 10 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்கவும். உழவிட்ட நிலங்களில் இரவை சோளம் விதைப்பினை போதிய வடிகால் வசதி செய்து தொடரலாம். சமீபத்தில் கம்பு விதைப்பு செய்த நிலங்களில் போதிய வடிகால் வசதி செய்யவும். எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் மண் ஈரப்பதத்தினை பயன்படுத்தி பாடுவாசி விதைக்கவும், மேலுரம் இடுவதை தவிர்க்கவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்யவும். மழையுடன் காற்றின் வேகமும் 12 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதை தடுக்கவும். மழைக்கு பின் சாய்ந்த பயிர்களை மண் அணைத்து நிமிர்த்தி நிலைநிறுத்தவும். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் டெய்லி அப்டேட்ஸ் ஆன் ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2000

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 1.

0: இன்றைய பாடத்தில் வளம் குன்றா அங்கக வேளாண்மை, வாய்ப்புகளும் சவால்களும் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் செயல் துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் முனைவர் கா. சுப்பிரமணியன் அவர்கள். கேட்போமா?
1: அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோடு அகில இந்திய வானொலி இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி தொடர் நிகழ்ச்சியில் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். அங்கக வேளாண்மை என்பது ஒரு புதிய சொற்றொடர் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். காலம் காலமாக விவசாயம் இயற்கை வேளாண்மையில்தான் நடந்து கொண்டிருந்தது. உணவு உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்குடன் நாம் பசுமை புரட்சியில் ஈடுபட்ட பொழுது நம் மண்ணின் வளத்தையும் பயிரின் வளத்தையும் இயற்கை வளத்தையும் காக்க தவறிவிட்டோம். பொதுவாக

அங்கக வேளாண்மை என்றால் என்ன என்று நாம் பார்த்தோமானால், அங்கக வேளாண்மை என்பது நமக்கு இயற்கையாக கிடைக்கும் பண்ணை கழிவுகள், இயற்கையான உரங்கள், மக்கு உரங்கள் அல்லது பூச்சி கலை மேலாண்மைகளுக்கு இயற்கையாக கிடைக்கும் ரசாயனம் தவிர்த்த பொருட்களை பயன்படுத்தி பூச்சிகளை விரட்டுவதற்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருந்தோம். அந்த மூலம் பயிர் உற்பத்தியும் கால்நடைகளையும் ஆண்டாண்டு காலமாக நாம் பராமரித்து கொண்டிருந்தோம். அந்த அங்கக வேளாண்மையை பற்றி நாம் இப்போது திரும்பி பார்க்கும் காலம் வந்துவிட்டது. ஏனென்றால் கடந்த வருடம் நாம் பார்த்தோமானால் உணவு உற்பத்தியில் 340 மில்லியன் டன் என்கின்ற அளவில், தேசிய அளவிலும் மாநில அளவில் 118 லட்சம் டன் என்கின்ற அளவையும் எட்டியுள்ளோம். அதனால் உணவு பாதுகாப்பு என்கின்ற நிலையை தாண்டி இப்பொழுது நாம் ஊட்டச்சத்து பாதுகாப்பு என்ற நிலையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் உணவு உற்பத்தியின் மூலம் நம் உணவு பஞ்சத்தை நீக்கிவிட்டோம். ஆனால் உடல் ஆரோக்கியம் என்பது தற்போது பெரிய கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் நாம் அதை நோக்கி பயணிக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இந்த அங்கக வேளாண்மையை முன்னெடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டதாகவே நான் கருதுகிறேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த அங்கக வேளாண்மையை ஏன் தற்காலத்தில் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால், அனைவருக்கும் தெரியும் இப்பொழுது உலகமே ஹார்மஸ் ஜலசந்தியில் தேங்கி நிற்கின்றது. ஆனால் பொதுவாக என்ன ஒரு பிரச்சனை என்று கேட்டோமானால் எரிவாயை தாண்டி வேறு எதுவும் தெரியாது. ஆனால் அதை தாண்டி நாம் பயன்படுத்தும் ரசாயன உரங்களின் மூலப்பொருட்கள் எல்லாம் அங்குதான் தேங்கி நிற்கின்றது. இதன் மூலம் உர தட்டுப்பாடு ஏற்படுவதற்கும் அதிக அளவில் வாய்ப்பு இருக்கின்றது. இந்த தருணத்தில் மற்றொரு செய்தியையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரசாயன உரங்களை நாம் அதிகமாக பயன்படுத்தும் பொழுது அது குறைவான விலைக்கு கிடைப்பதாகவே நாம் கருதி கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக ஒரு மூட்டை யூரியா என்று எடுத்துக்கொண்டால் 45 கிலோ 300 ரூபாய்க்கு கிடைக்கின்றது. ஆனால் அது அரசு 2700 ரூபாய் மானியமாக கொடுப்பதன் மூலம்தான் நாம் 300 ரூபாய்க்கே அதை வாங்கி பயன்படுத்த முடிகிறது. அதனால் மகசூலை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் நாம் பயணித்து கொண்டிருப்பதனால் நாம் அந்த ரசாயன உரங்களை சம அளவில் பயன்படுத்தாமல் அதிக மகசூல் பெற வேண்டும் என்ற நோக்கோடு ஏற்கனவே 50 கிலோ என்று பயன்படுத்தி கொண்டிருந்த விவசாயி தற்போது அதே மகசூலை பெறுவதற்கு 200 கிலோ வரை அவர் பயன்படுத்துகின்றார். இதன் மூலம் வருடத்திற்கு 1.61 லட்சம் கோடி மானியமாக நமது மத்திய அரசால் வழங்கப்படுகிறது ரசாயன உரங்களுக்கு மட்டும், விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக. தற்போது ஏற்பட்டுள்ள சிக்கலான சூழ்நிலையில் அதனுடைய மூலப்பொருட்கள் வருவதில் தாமதம் ஏற்பட்டாலும் அல்லது அது விலை ஏற்றத்தின் காரணமாகவும் இந்த 1.61 லட்சம் கோடி என்பது இன்னும் 2 லட்சம் கோடியாகவும் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி அந்நிய செலவாணியை நாம் கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் நம் தேச நலன் கருதி இந்த ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து இந்த அங்கக வேளாண்மை மூலம் நாம் பயிர் உற்பத்தி செய்வதன் மூலம் நாம் அதை இந்த தேசத்திற்கு ஒரு பங்களிப்பாகவும் செய்ய இயலும். அதனால் இந்த அங்கக வேளாண்மை என்பது தற்காலத்தில் அனைவரையும் கவனத்தையும் ஈர்த்து வருகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த இயற்கை உரங்களை தாண்டி வேறு வழிமுறைகள் அல்லது தொழில்நுட்ப முறைகள் என்று எடுத்துக்கொண்டால், ஏற்கனவே நம்ம பயிர் சுழற்சி முறை பயன்படுத்தி கொண்டிருந்தோம். அந்த பயிர் சுழற்சி முறையில் ஒரு தானிய பயிருக்கு பிறகு ஒரு பயிர் வகை பயிரை பயிரிட்டு கொண்டிருந்தோம் மண்ணின் வளத்தை காப்பதற்காக. இப்பொழுது லாப நோக்கத்துடன், வணிக நோக்கத்துடன் விவசாயம் போய் கொண்டிருப்பதனால் அந்த பயிர் சுழற்சி முறை சரியாக கடைபிடிக்காத காரணத்தால் மண்ணின் வளம் குறைந்து கொண்டே இருக்கின்றது. கடந்த வாரம் நீங்கள் எல்லாம் செய்தியில் பார்த்திருப்பீர்கள், வேட்டைக்கருப்புதூர் என்ற ஊரை சார்ந்த வள்ளுவன் என்ற விவசாயிக்கு எஃப்ஏஓ ஒரு விருது வழங்கி கௌரவித்து உள்ளது. அதாவது அவருடைய அங்கக கரிமம் 0.52 இன்று 3.32 என்கின்ற அளவில் உயர்த்தியுள்ளார். அது முழுவதும் இந்த அங்கக வேளாண்மையின் மூலம்தான். பொதுவாக அத்தனை கிட்டத்தட்ட 6 மடங்கு அவர் மண்ணில் உள்ள கரிம அங்ககத்தை அதிகரித்துள்ளார். அப்போ அப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்கும் பொழுது உங்களுடைய அங்கக கரிம அளவு 1% எட்டிவிட்டாலே நீங்கள் ரசாயன உரங்களை நம்பி பயிர் செய்ய வேண்டும் என்ற நிலையே இருக்காது. நமக்கு ஒரு பாடமாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அல்லது ஒரு இயற்கை விவசாயத்தையோ அல்லது அங்கக வேளாண்மையை நோக்கி செல்கின்ற விவசாயிகளுக்கு இது ஒரு நம்பிக்கையையும் ஏற்படுத்தும். ஏனென்றால் மக்களிடையே அல்லது விவசாயிகளிடையே ஒரு பெரிய ஐயம் என்னவென்றால், நாம் ரசாயன உரங்களை தவிர்த்து அங்கக வேளாண்மை மூலம் பயிர் உற்பத்தி செய்யும் பொழுது மகசூல் இழப்பு ஏற்படுமோ என்ற அச்சங்களை தவிர்ப்பிக்கும் வகையில் அவருடைய

0: இது போன்ற வெற்றி கதைகள் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த தேசிய இயற்கை உற்பத்தி திட்டத்தின் கீழ் உள்ள தரவுகளின்படி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 80 லட்சம் விவசாயிகள் இருக்கின்றார்கள். மொத்த விவசாயிகளின் எண்ணிக்கை 80 லட்சம் ஆகும். மொத்தமாக 32,000 ஹெக்டேர் அளவிற்கு தான் அங்கக வேளாண்மை தற்பொழுது சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. அதில் முழுமையாக சான்றளிக்கப்பட்ட அங்கக வேளாண்மை என்று எடுத்துக்கொண்டால் அதில் பாதி தான் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 16,000 ஹெக்டேர் அளவிற்கு தான் அங்கக வேளாண்மை சான்று பெற்று அவர்கள் உற்பத்தியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இயற்கை விவசாயத்தை நோக்கி நாம் செல்வதற்கு இன்னும் சில காலங்கள் எடுத்துக்கொண்டே சூழ்நிலை இருக்கின்றது. ஏனென்றால் நம் அனைவருக்கும் இயற்கையை நோக்கி, இயற்கை விவசாயத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற ஆர்வம் ஒருபுறம் இருந்தாலும் மற்றொரு ஒரு சிக்கல் இருக்கின்றது. ஏனென்றால் தனி மனிதன் ஒருவர் 1 ஏக்கரோ அல்லது 2 ஏக்கரோ இருக்கிறவர் ரசாயன உரங்களை கொண்டு பயிர் உற்பத்தி செய்து கொண்டிருக்கும் மற்ற விவசாயிகளுக்கு நடுவில் அவர் முழுமையான அங்கக வேளாண்மையை கடைபிடிக்க முடியாது என்பதும் நாம் அறிந்த ஒன்றுதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விவசாயிகள் ஒரு கூட்டமைப்பாக ஒரு இடத்தில் 100 ஏக்கர் அல்லது 200 ஏக்கர் என்ற அளவில் அங்கக வேளாண்மையை கடைபிடிக்க முன்வரும்போதுதான் இந்த முயற்சியில் நாம் முழுமையாக வெற்றி அடைய முடியுமே தவிர அதுவரை அது ஒரு பெரிய சவாலாகத்தான் நமக்கு அமையும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த அங்கக வேளாண்மையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஊட்டச்சத்து பாதுகாப்பு என்று ஏற்கனவே நாம் கூறிவிட்டோம். இப்போது அனைவருமே அங்க வேளாண்மையின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வாங்குவதில் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றோம். தற்போது உள்ள சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீர்களாலும் அந்த ஆர்வம் இருந்தாலும் வாங்கக்கூடிய அளவில் அதனுடைய விலைகள் இல்லை என்பதுதான் அடுத்த பெரிய சவால் நம் முன் நிற்கின்றது. அது எப்பொழுது சரி செய்யப்படும் என்றால் அதிக அளவில் உற்பத்தி செய்யும் பொழுது தேவைகளும் உற்பத்தியும் சமன் செய்யப்படும் பொழுது இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்பொழுது ஏற்படும். அதனால் உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு, ஏனென்றால் பெரும்பாலான நோய்களுக்கு புற்றுநோயாக இருக்கலாம் அல்லது நீரிழிவு நோயாக இருக்கலாம் அல்லது உடல் சார்ந்த வேறு நோய்களுக்கு எல்லாமே உணவு தானியத்தில் உள்ள நச்சுக்களும் நஞ்சு பொருட்களும் தான் முக்கியமான காரணம் என்பது அனைவரும் நாம் அறிந்தது. முக்கியமாக உணவுப் பொருட்களில், அதாவது பயிர் உற்பத்தியின் போது தாவரங்கள் பூத்த பிறகு அதில் ஏற்படும் பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்கு அதிகமான பூச்சிக்கொல்லியை நாம் பயன்படுத்தி வருகின்றோம். அதன் மூலம் நச்சுகள் உணவு தானியங்களில் இருக்கும் பொழுது அது நம் உடல் நலத்திற்கு ஒரு பெரிய கேடாக அமைகின்றது. இதையெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும் என்றால் அங்கக வேளாண்மை, நாம் அதை நோக்கி பயணிக்க வேண்டிய கால கட்டாயத்தில் உள்ளோம். அங்கக வேளாண்மை என்றால் ஓரிரவில் சாத்தியமாகக்கூடிய விஷயமே கிடையாது. முதலில் நம் வாழ்விற்கு ஆதாரமான மண்ணை பற்றி தான் நாம் அதிகம் சிந்திக்க வேண்டும். மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படின்ற ஒரு கருப்பொருளோடு சில திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி கொண்டு வருகின்றது. மண்ணில் உள்ள உயிர்களை காத்தால்தான் இந்த மானுடம் அந்த மண்ணுயிரை காக்க முடியும். மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காக்க வேண்டும் என்கின்ற கால கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். ஏனென்றால் இதுகாரம் நாம் அளித்து வந்த இரசாயன உரங்களாகட்டும் அல்லது செயற்கை உரங்களாகட்டும் அனைத்துமே உங்களுடைய பயிர் உற்பத்தியை பெருக்குவதற்கு தான் பயன்பட்டதே ஒழிய நம் மண்ணின் வளத்தை பெருக்குவதற்கு எந்த வகையிலும் அது பயனளிக்கவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் நாம் ரகங்களை தேர்வு செய்து என்பதும் பயிர் உற்பத்தியில் ஒரு முக்கியமானதாகும். ஏனென்றால் பூச்சி நோய் அதிகம் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய ரகங்கள் சில சமயம் அதிக மகசூல் கொடுக்கக்கூடியது என்கின்ற வகையில் விவசாயிகள் பூச்சி நோய்களை இரசாயன பூச்சிக்கொல்லிகளை கொண்டு கட்டுப்படுத்தி விடலாம் என்ற நம்பிக்கையோடும் அந்த ரகங்களை அதிக அளவில் பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக நெல்லில் பார்த்தால் BPT 5204 என்ற ஒரு ரகம் அதனுடைய நெல்லிற்கு அதிக விலை கிடைப்பதால் அது அதிக நோய் பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாகும் என்று தெரிந்திருந்தாலும் விவசாயிகள் அதை பூச்சிக்கொல்லி அல்லது பூஞ்சான்கொல்லியின் மூலம் அந்த நோயை கட்டுப்படுத்தி அதிக மகசூல் பெற்றுவிடலாம் என்கின்ற நிலையில் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரக தேர்வு என்பதும் மிக முக்கியமான ஒன்றாகும்.
1: ஆகாஷ்வாணி FM 103 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊறும். இதில் வலம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் ஒன்றில் வலம் குன்றா அங்கக வேளாண்மை.

0: வாய்ப்புகளும் சவால்களும் என்ற தலைப்பில் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் செயல் துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் முனைவர் கா. சுப்பிரமணியன் அவர்கள்.
1: ஆகையால் இந்த ஊட்டச்சத்தினுடைய முக்கியமும் உடல்நலம் பேணுதல் என்பதை பற்றி அதிக விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த அங்கக பொருட்களுக்கு அதிக தேவை இருக்கின்றது. அதை கருத்தில் கொண்டு நாம் அங்கக பொருட்களை விளைவித்தால் அதை எப்படி சந்தைப்படுத்துவது என்ற ஐயம் கொள்ள தேவையில்லை. ஏன்னால் அதற்கான உள்நாட்டு தேவையே அதிக அளவிற்கு இருக்கும் பொழுது வெளிநாட்டிலும் ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது. நம்மிடையே அந்த அங்கக பொருட்களை மட்டுமே நம் உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் வரையில் நாம் உற்பத்தி செய்யக்கூடிய அங்கக பொருட்களை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்து அதன் மூலம் வருமானத்தை பெருக்குவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் அங்கக உணவுகளை உற்பத்தி செய்வதில் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று விவசாயிகளை இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். தரமான உணவுகளை நாம் மக்களுக்கு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய வருமானத்தையும் அதிகரித்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாகவும் இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய மண்ணின் வளத்தை காப்பதற்கு இது முக்கியமான ஒரு தருணம். அந்த தருணத்தை இந்த அங்கக வேளாண்மையில் ஈடுபடுவதன் மூலம் மண்ணின் வளத்தையும் நாம் மேம்படுத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. நாம் தொடர்ந்து பாரம்பரியமாக கடைபிடித்து வந்த முறைகளான மண் மேலாண்மைக்கு தொழு உரங்களை அதிக அளவில் இடுவது, இந்த தொழு உரங்களை அதிக அளவில் இட வேண்டும் என்றால் கால்நடைகள் வேண்டும். அந்த கால்நடைகளின் எண்ணிக்கையையும் நாம் அதிகரிக்க வேண்டும். வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு மாடு வளர்ப்போம். மாடு வளர்ப்பதன் மூலம் நாம் மண்ணின் வளத்தை காக்கலாம். மண்ணின் வளம் என்பதுதான் இப்பொழுது ஒரு முக்கியமான பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது எப்பொழுதும் இடுபொருட்களை வெளியிலிருந்து கொண்டு வந்து அல்லது அதை விலை கொடுத்து வாங்கி செய்ய வேண்டும் என்றால் அது ஒரு லாபகரமான தீர்வாக இருக்காது. அதனால் அதை தொடர்ந்து கடைபிடிக்க இயலாது. அதனால் நம்மளுடைய தேவைகளை நம்மே பூர்த்தி செய்து கொள்ளும் வகையில் நம் வீட்டிற்கு ஒரு மாடு வளர்த்தோம் என்றால் நமக்கு தேவையான தொழு உரங்களை நம் வீட்டிலிருந்தே எடுத்துக்கொள்ளலாம். அது தொடர்ந்து இடுவதன் மூலம் நம் ரசாயன உரங்களின் தேவைகளை முற்றிலுமாக நம் தவிர்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் பயிர் சுழற்சி தானிய பயிருக்கு பிறகு கண்டிப்பாக நாம் பயிர் வகை பயிரைத்தான் பயிரிட வேண்டும், அதை கருத்தில் கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் எங்கு இந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் பசுந்தாள் உரங்கள் அல்லது பசுந்தழை உரங்கள் மண்ணில் இட்டு தான் விவசாயம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம். சமீப காலத்தில் அதை நாம் முறையாக கடைபிடிக்காத காரணத்தினால் தான் இத்தனை பிரச்சனைகள். குறிப்பாக பசுந்தாள் உரங்கள் தக்கை பூண்டு அல்லது சணப்பை இரண்டும் மிக அருமையான பசுந்தாள் உரங்கள். ஒரு நெல் விவசாயி பசுந்தாள் உரங்களான தக்கை பூண்டை 45 நாள் வளர்த்து மடக்கி உழுதார் என்றால் அந்த நெல்லுக்கு தேவையான 150 கிலோ தழைச்சத்தை பயிரில் அந்த பருவத்திற்கே அது கிடைக்காவிட்டாலும் கூட கிட்டத்தட்ட 120 கிலோ தழைச்சத்தை அளிக்கும் வல்லமை படைத்தது அந்த தக்கை பூண்டு. ஆகையால் நாம் கண்டிப்பாக பசுந்தாள் உரங்களை பயிரிட வேண்டும். நீர் பற்றாக்குறை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை கடைபிடிக்க முடியாமல் போகும் காலங்களில் பசுந்தழை உரங்கள், அதாவது கிரீன் லீஃப் மெனியூர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம எங்கெங்கு அதற்கான இது இருக்குதோ அதையெல்லாம் நாம் சேகரித்து மண்ணில் இட்டு பயிரிடுவதன் மூலம் மண்ணின் வளத்தை நம்ம வந்து பெருக்கலாம். அதோடு மட்டுமல்லாமல் உயிர் உரங்கள், உயிர் உரங்களின் பயன்பாடு என்பது இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இப்பொழுது பெரும்பாலான ஆராய்ச்சி முடிவுகள் என்ன கூறுகின்றது என்றால் ரசாயன உரங்கள் 100% உயிர் உரங்களை நாம் அளிக்கும் பொழுது மகசூல் அதிகரிக்கவே இல்லை. ஆனால் 50% ரசாயன உரங்களை இட்டு இந்த உயிர் உரங்களை இடும்பொழுது மகசூல் அதிகரிக்கின்றது. அப்போது 50% ரசாயன உரங்களை நாம் தவிர்ப்பதற்கான வாய்ப்புகளை இந்த உயிர் உரங்கள் நம்ம அளிப்பதனால் பயிர் வகை பயிர்களாக இருந்தால் ரைசோபியம் அல்லது தானிய பயிர்களுக்கு அசோஸ்பைரலம் அஸ்ட்ரோபாக்டர் இவைகளெல்லாம் தொடர்ந்து நாம் பயன்படுத்த வேண்டிய சூழலில் இருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் உயிர் உரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மணிச்சத்துக்களை கரைத்து தரும் உரங்கள் நம்மிடையே இருக்கிறது. ஆங்கிலத்தில் பாஸ்பரஸ் சொலிபிளைசிங் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன பிரச்சனை என்றால் நம் பெரும்பாலான விவசாயிகள் அடி உரமாக பயன்படுத்துவது டிஏபி தான். இந்த டிஏபியை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது அந்த பாஸ்பரஸ் மணிச்சத்து உடனடியாக பயிருக்கு கிடைப்பதில்லை. பெரும்பாலான நேரங்களில் நாம் அளிக்கும் உரங்கள் பொதுவாகவே 15

முதல் 20% மட்டும்தான் பயிர் முறையாக எடுத்துக்கொள்கிறது. மற்ற சத்துக்கள் எல்லாம் ஆவியாவதன் மூலம் அல்லது நீரின் மூலம் இப்படி பல்வேறு காரணங்களால் அது பயனற்று போகின்றது. அப்படிப்பட்ட காலகட்டங்களில் ஏற்கனவே தொடர்ந்து ஒரு 30 ஆண்டுகள் அல்லது 40 ஆண்டுகள் குறிப்பாக நாம் பார்த்தனால் காவிரி பாசன பகுதியில் அங்கனுடைய மண்ணின் வளத்தை நீங்கள் பரிசோதித்து பார்க்கும் பொழுது அந்த மணிச்சத்தின் அளவு 35 கிலோ பெர் ஹெக்டர் என்ற அளவிற்கு அதிகமாக இருக்கின்றது. இது எதை காட்டுகிறது என்றால் அந்த மண்ணில் மொத்த மணிச்சத்து இருக்கின்றது, ஆனால் அது பயிர் எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லாத காரணத்தினால் இது போன்ற மணித்தத்தை கரைத்து கொடுக்கும் உயிர் உரங்கள் நாம் இடுவதன் மூலம் நாம் உரைச்செலவை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே நம் மண்ணில் உள்ள மணிச்சத்துக்களை பயிர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் நாம் அதை மாற்றி அமைக்கலாம். அதுபோல சாம்பல் சத்துக்கான உயிர் உரங்களும் இருக்கின்றது. ஆகையால் இந்த உயிர் உரங்களின் பயன்பாட்டை நாம் உடனடியாக அதிகரிக்க வேண்டும். 100% அங்க

எடுத்து பார்க்கும் பொழுது அந்த மணிச்சத்தின் அளவு 35 கிலோ பெர் ஹெக்டர் என்ற அளவிற்கு அதிகமாக இருக்கின்றது. இது எதை காட்டுகிறது என்றால், அந்த மண்ணில் மொத்த மணிச்சத்து இருக்கின்றது, ஆனால் அது பயிர் எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லாத காரணத்தினால் இது போன்ற மணிச்சத்தை கரைத்து கொடுக்கும் உயிர் உரங்கள் நாம் இடுவதன் மூலம் நாம் உரைச்செலவை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே நம் மண்ணில் உள்ள மணிச்சத்துக்களை பயிர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் நாம் அதை மாற்றி அமைக்கலாம். அதுபோல சாம்பல் சத்துக்கான உயிர் உரங்களும் இருக்கின்றது. ஆகையால் இந்த உயிர் உரங்களின் பயன்பாட்டை நாம் உடனடியாக அதிகரிக்க வேண்டும். 100% அங்கக வேளாண்மையில் உடனடியாக வர முடியாது என்பவர்கள் கூட, தற்பொழுது இரசாயன உரங்களை சார்ந்து பயிரிடுபவர்கள் கூட இந்த உயர் உரங்களை குறிப்பிட்ட அளவில் அளித்து இரசாயன உரங்கள் இடுவதை தவிர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரியாததில்லை, குறிப்பாக தழைச்சத்துக்கான யூரியா அல்லது டிஏபி இதையெல்லாம் தொடர்ந்து இடும்போது மண்ணில் நீர் மாசு ஏற்படுகிறது. குறிப்பாக இந்த நைட்ரேட் பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறது. நைட்ரேட்டினுடைய அளவு அதிகரிக்கும் பொழுது அது குடிநீருக்கு ஏற்ற வகையில் இல்லாத சூழல் ஏற்படுகின்றது. ஆகையால் தொடர்ந்து இது போன்ற இரசாயன உரங்களை நாம் இடுவதால் சுற்றுப்புற சூழலில் மாசு ஏற்படுவதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கின்றது. அதோடு இல்லாமல் இப்போதெல்லாம் பசுமை குடியில் வாயுவை பற்றி தான் அதிகமாக நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதில் வேளாண்மை என்பது பெரும் பங்களிக்கின்றது. அதில் குறிப்பாக பார்த்தீர்களானால் இது போன்ற இரசாயன உரங்களை அளிப்பதன் மூலம்தான் குறிப்பாக அந்த மீத்தேன் வாயு அதிக அளவில் வெளியிடப்படுகின்றது. ஆகையால் நாம் சுற்றுப்புற சூழ்நிலையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் நாம் இந்த இரசாயன உரங்களை தவிர்த்து அதற்கு மாற்றாக நாம் பேசிய இத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்ளுமாறும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அங்கக வேளாண்மை என்பது பயிர் உற்பத்தியோடு நின்றுவிடவில்லை, அதன் பிறகுதான் அதனுடைய முழுமையான வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய வாய்ப்புகளை அது பெருக்கிக் கொடுக்கின்றது. அதாவது மதிப்பு கூட்டுதல், அதாவது நெல் என்றால் நெல்லாகவோ அல்லது சிறுதானியங்கள் என்று சிறுதானியங்களாக கொடுக்காமல் சிறுதானியத்தை சத்துமாகவாக கொடுக்கலாம். இது போன்று மதிப்பு கூட்டி விற்கும் பொழுது உங்களுடைய வருமானமும் பெறுகின்றது, வேலை வாய்ப்பும் நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமைகின்றது. வேலை வாய்ப்பை பெருக்கிக் கொடுப்பதற்கு ஒருவரை தொழில் முனைவோராகவும் மாற்றக்கூடிய சூழ்நிலையை இந்த அங்கக வேளாண்மை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றது. ஆகையால் இந்த அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை நாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். பிறகு நாம் எப்பொழுதும் எந்த ஒரு புதிய செய்திகளை சொல்லினாலும் அல்லது தொழில்நுட்பத்தை கூறினாலும் அதை கடைபிடிப்பதற்கு முன் நமக்கு ஏற்படும் ஐயங்கள் நிறைய உண்டு. அதில் முதல் கேள்வி, எந்த அளவுக்கு அரசாங்கம் நமக்கு உதவும்? ஏனென்றால் விவசாயம் என்பது அரசை சார்ந்துதான் பொதுவாக இருப்பதனால் அந்த கேள்வி முன்வைக்கப்படும். அந்த வகையில் பார்த்தீர்களானால் அரசு மானியங்கள், பயிற்சி திட்டங்கள், நிதி உதவி மற்றும் சான்றிதழ் ஆதரவு போன்றவற்றை அரசாங்கம் வழங்கி வருகின்றது. இந்தியாவில் பரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா PKVY மற்றும் தேசிய இயற்கை உற்பத்தி திட்டம் NPOP போன்ற வழிகாட்டுதல் மூலம் அங்கக வேளாண்மைக்கான வாய்ப்புகளுக்கு ஆதரவு அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் இயற்கை விவசாயத்தில் அடுத்த வாய்ப்பு என்னவென்றால், இப்பொழுதெல்லாம் அங்கக முறையில் பயிரிடக்கூடிய விவசாயிகள் ஒரு 5 ஏக்கரில் அல்லது 10 ஏக்கரில் இருப்பவர் பல வகையான பழ மரங்கள், ஆண்டு பயிர்கள் அனைத்தையும் பயிரிடுவதோடு அங்கக வேளாண்மை சார்ந்த சில தொழில்களையும் அங்கு செய்வதனால் பார்வையாளர்களுக்கு அது ஒரு சுற்றுலா தலம் போல அது செயல்படுகின்றது. அதுபோன்று செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அங்கக பொருட்கள் மூலம் பயிர் உற்பத்தி என்று தான் நம்ம வந்துடும், அடுத்த கட்டத்திற்கும் வந்துவிட்டோம். இப்போ அங்கக முறையில் தேன் வளர், தேனிலும் அங்ககம் வந்துவிட்டது. இதுபோன்று ஒவ்வொரு வேளாண்மை சார்ந்த தொழில்களில் அங்கக முறையை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் ஒரு சுற்றுலா தலமாகவும் அதை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நாம் இதுவரை பேசியது போல உணவு உற்பத்தியையும் காலப்போக்கில் சமன் செய்து விடலாம் மண்ணின் வளத்தை பெருக்குவதன் மூலம். அதில் பெரியது அளவில் நாம் அச்சம் கொள்ள வேண்டியதில்லை. அதுதான் நாம் முதல் சவாலாக நாம் எதிர்கொள்கின்றோம். ஏனென்றால் முழுமையான அங்கக வேளாண்மையில் ஈடுபடும் பொழுது மகசூல் இழப்பு ஏற்படும், எவ்வாறு அதை சரி செய்வது என்பதுதான் நம்மிடையே முன்வைக்கப்படும் மிகப்பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலாக நாம் இதை எடுத்து கொள்ள வேண்டாம். ஓரிரவில் மாறுவதற்கு முன்பு படிப்படியாக இரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்துவிட்டு முழுமையாக வருவதற்கு ஒரு 2-3 ஆண்டு காலம் தேவைப்படும். 2-3 ஆண்டு காலம் கழித்து அதை முயற்சி செய்துவிட இன்றைய

0: அதற்கான முயற்சியில் ஈடுபட்டோமானால் 3 வருடங்களில் நம் முழுமையாக இயற்கை வேளாண்மையை சார்ந்து போவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு நம் முன்பே இருப்பதனால் மகசூல் இழப்பு என்பதை பற்றி நாம் கவலை கொள்ள வேண்டியதில்லை. ஏனால் அங்கக கரிமத்தை அதிகரிப்பதன் மூலம் மகசூல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பது என்பது அங்கக வேளாண்மை செய்யும் விவசாயிகள் மூலம் நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய வெற்றி கதைகளையே நமக்கு ஒரு படிக்கட்டாக பயன்படுத்தி கொள்ளலாம். சவால்கள் இல்லாத இடங்கள் இல்லை. சவால்களை எப்படி நாம் எதிர்கொண்டு நாம் வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த வானொலி பள்ளியின் முக்கிய நோக்கமாகும். தொழில்நுட்பங்களை தருவதோடு மட்டுமல்லாமல் தொழில்நுட்பங்களில் உள்ள இடர்பாடுகள், அதை பயன்படுத்தும் பொழுது வரும் பிரச்சனைகள், அந்த சவால்களை எப்படி எதிர்கொண்டு நாம் அதிக பயிர் உற்பத்தியும் செய்ய வேண்டும், அதன் மூலம் வருமானமும் ஈட்ட வேண்டும், நமது முக்கிய ஆதாரமான மண் வளத்தை எப்படி பெருக்க வேண்டும், உணவை தாண்டி இப்போது உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலத்தில் அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நல்ல தரமான உணவு உற்பத்தி செய்வது எப்படி என்பதையும் இந்த வானொலி வேளாண் பள்ளியில் தொடர்ந்து உங்களுக்கு எங்களுடைய விஞ்ஞானிகள் பேச இருக்கின்றார்கள். தொழில்நுட்பங்களாகட்டும் அதை சார்ந்த அனைத்து தரவுகளையும் அவர்கள் எடுத்து கூற இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி நிகழ்ச்சியாக அமையும் என்பதில் ஐயம் இல்லை. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: மற்றும் பதிவாளர் முனைவர் கா சுப்பிரமணியன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்பிரமணியன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: வருகின்ற 17ஆம் தேதி ஒளிபரப்பாக இருந்த வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 2 24ஆம் தேதி ஒளிபரப்பாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.

நாளை காலை 7:30 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பல் ஆரோக்கியம் மற்றும் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பகிர்ந்து கொள்கிறார் பல் மருத்துவர் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். நாளை மதியம் 2:30 ஊர்புறத்தில் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். நேயர்களே, இன்று 10:00 மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் திருப்பூரை சார்ந்த நேயர்கள் அவர்களது விருப்ப பாடல்களை கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 8:00 செய்தி அறிக்கை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்திற்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியின் வேகத்தை விரைவுபடுத்தவும் இது உதவியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிலையான ஆட்சியை வழங்கி வருவதோடு மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். நாட்டின் பிரதமராக 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி சாதனை படைத்ததற்காக வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதேபோல் தமக்கு வாழ்த்து தெரிவித்த குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கும் குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணனையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். பின்னர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். நிதி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் தில்லி சென்றுள்ளார். இக்கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் ஒளிபரப்பு சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்வெட்டினால் பொதுமக்கள் படும் அவதி, தொடரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட செய்திகளை ஒளிபரப்பியதால் தமிழக அரசு இந்த 3 சேனல்களை முடக்கியுள்ளதாக குறை கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகங்கள்தான் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதிலும் மக்களின் அன்றாட பிரச்சினைகளை அரசுக்கு எடுத்துச் செல்வதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களின் குரல் வளையை நெரிப்பதன் மூலம் ஆட்சியின் அவலங்கள் மக்களிடம் சென்றடையாமல் தடுத்திட முடியும் என்று தமிழக அரசு எண்ணுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழக அரசின் இந்த நடவடிக்கை பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களின் குரல் வளையை நெரிக்கும் வகையில் தமிழக அரசு செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசுக்கு எதிரான செய்திகளை ஒளிபரப்பியதற்காக 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், அந்த சேனல்களின் ஒளிபரப்பு தொடர தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுகவும் தமிழக அரசின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் முடக்கப்பட்டதற்கு தொழில்நுட்ப கோளாறுதான் காரணம் என்று கூறுவது ஏற்க முடியாது என்று அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் தடையின்றி மும்முனை மின்சாரம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி டெல்டா மாவட்டங்களில் பயிரிடப்பட்டிருக்கும் குறுவை பருவ நெற்பயிர்கள் போதிய அளவு தண்ணீர் இன்றி கருகத் தொடங்கியுள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஒரு நாளைக்கு குறைந்தது 18 மணி நேரமாவது தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும், குறுவை தொகுப்புடன் 5,000 ரூபாய் இடுபொருள் மானியம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னித் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னித் கவுர் 143-142 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் சிட்னி செலன்வெர்ஜரை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா, மானவ் தாக்கர் இணை பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை போலந்தின் மரேக் படோஸ்கி, சுசன்னா வெய்லாக்ஸ் இணை

எட்டு மணி பத்து நிமிடத்தில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். இன்றைக்கி நம்ம இதம் ரிதம் நிகழ்ச்சியில் வந்து பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படங்களின் பாட்டை வந்து நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ தமிழ் சினிமா வந்து பாரதி ராஜாவுக்கு முன் பாரதி ராஜா பின் அப்படிங்க பிரிக்கிற அளவிற்கு தன்னுடைய மண்வாசனை மாறாமல் நிறைய படங்களை வந்து இயக்கியிருக்கிறாரு. ஸோ தேனி மாவட்டம் அள்ளி நகரத்தில் 1941 ஜூலை 17 பிறந்த பாரதி ராஜா சிறு வயதிலே நாடகம் நடிப்பு இயக்கம் அப்படின்னு நம்ம தன்னுடைய வாழ்க்கையை வந்து தொடங்கியிருக்கிறாரு. ஸோ பாரதி ராஜா வந்து ஒரு முறை பண்ணைபுரம் சென்ற போது அங்கே வந்து இளையராஜா, கங்கை அமரன், பாஸ்கர் இவங்க மூணு பேரையும் சந்திக்கிறாரு. சோ நாலடவே மூணு பேரும் நெருங்கிய நண்பர்களா மாறாங்க. அப்போது பாரதி ராஜா இயக்கிய ஊர் சிரிக்கிறது, சும்மா ஒரு கதை இந்த ரெண்டு நாடகத்துக்கும் இளையராஜா வந்து இசை பண்றாரு. சரி ஓகே, நம்ம தான் நாடகம்லாம் நல்லா பண்றோம்டா, நம்ம சென்னை போய் சினிமா எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பேருமே சென்னை போறாங்க. சோ சென்னை போன உடனே இருளும் ஒளியும் திரைப்படத்தில் வந்து உதவி இயக்குனரா பாரதி ராஜா வந்து வேலை பார்க்கறாரு. அடுத்ததாக கேஆர்ஜி தயாரிப்பில் கிருஷ்ணன் நாயர் இயக்கிய தலைப்பிரசவம் படத்திலையும் உதவி இயக்குனராக வேலை பார்க்குறாரு. தொடர்ந்து கேஆர்ஜி ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணனால அவங்க வந்து இந்த பையன் நல்லா வேலை செய்கிறாங்களா, இவனுக்கு வந்து ஒரு சினிமா இவனே இயக்கட்டுமே அப்படி சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ அப்படி வாய்ப்பு கொடுக்கும்போது தான் முத்துக்குமரன், ஜெயலலிதா நடிப்பில் வி குமாரேசில் சொந்த வீடு அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்க வந்து பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த படப்பிடிப்பு தொடங்குறதுக்கு முன்னாடியே ஜெயலலிதா வந்து படப்பிடிப்புலேருந்து விலகிறாங்க. ஸோ அந்த படம் வந்து அப்படியே ட்ராப் ஆகுது. ஸோ இன்னும் நிறைய பேசலாம் இயக்குனர் ரேமியம் பாரதி ராஜா அவர்களை பற்றி. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக கிழக்கு சீமையிலே திரைப்படத்திலிருந்து ஏ ரகுமான் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் கே சித்ரா மற்றும் மலேசிய வாசுதேவன் பாடியது.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

கேட்ட பாடல் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் கங்கைமரன். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். இன்னைக்கு நம்ம இதம் ரித நிகழ்ச்சியில் வந்து பாரதிராஜர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படங்கள் பாட்டை வந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம். ஒரு நாள் வந்து கேஆர்ஜியின் அலுவலகத்துக்கு பைனான்சியர் எஸ் ஏ ராஜ்கண்ணு வந்து வராரு. ஸோ அவர்கிட்ட பாரதிராஜா மயிலு அப்படிங்கிற கதையை சொல்கிறாரு. அந்த கதை தான் எஸ் ஏ ராஜ்கண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சு போக உடனே பாரதிராஜா ரஜினி கமல் ஸ்ரீதேவை வைத்து 16 வயது நிலை அப்படிங்கிற தன்னுடைய முதல் படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே, படம்லாம் ஸ்டார்ட் பண்ண ரெடியாக இருக்குது, இசையமைப்பாளர் யாரை போடலாம் அப்படின்னு தேடும்போது தான் இளையராஜா இசையில் வெளியான அன்னக்கிளி திரைப்படம் அப்போ செம்ம ஹிட் அடிக்குது. உடனே இளையராஜா வந்து தன்னோட நண்பர் தானே, ஸோ அவரே நம்ம 16 வயது நிலை முதல் திரைப்படத்துக்கு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்லாம் பண்ணி படமும் ரிலீஸ் ஆகுது. படம் வந்து பயங்கர ஹிட் ஆகி வசூல் ரீதியாகவும் வசூலை வந்து அல்லது. ஸோ அந்த படத்துக்கு வந்து தமிழக அரசு வந்து சிறந்த இயக்குனருக்கான விருதையும் பாரதிராஜா வந்து வாங்குறாரு. ஸோ அந்த படத்தில் வந்து நடித்த கமல்ஹாசன் வந்து சப்பானி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டர் வந்து இன்னுமே மக்கள் மத்தியில் வந்து ஒரு பேசுபொருளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய பேசலாம் பாரதிராஜா அவர்களை பற்றி.

கேட்ட பாடல் சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலிருந்து இளையராஜாசையில் கமல்ஹாசன் மற்றும் எஸ் ஜானகி பாடியது பாடலா சேர்வாளி. இதமிருதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மன்வாசனையின் திரைப்படத்திலிருந்து இளையராஜாசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் வைரமுத்து.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாம பாரதி ராஜா வந்து இதுதான் என்னோட இயக்கத்துல வந்து சிறந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து சொல்லியிருக்கிறாரு. சிவாஜி கணேசன் ராதா வடிவுக்கரசி நடிப்பில் 1985 வெளியான இந்த முதல் மறைய திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. வந்து சிறந்த தமிழ் திரைப்படம் உட்பட இரண்டு தேசிய விருதுகளையும் பெற்றது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த திரைப்படம் வந்து எனக்கு ரொம்பவே சிறப்பான திரைப்படம். என்னோட இயக்கத்தில் வந்து பெஸ்ட் திரைப்படமாக நான் வந்து முதல் மரியாதை திரைப்படத்தை வந்து நான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. நிறைய பேர் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து விநியோகஸ்தரே கிடைக்காம ரொம்ப நாளாக வந்து அலைஞ்சிட்டு இருந்தாராம். ஸோ யாருமே வரல அப்படின்னு சொல்லி தானே முன் வந்து இவரே வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபண்டெலாம் ரெடி பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி பெரிய ஹிட்டும் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த திரைப்படத்துலேருந்து பாடல் இதோ.

கேட்ட பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மலேசிய வாசன் மற்றும் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் வைரமுத்து. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி இடம்பெறும். அதே மாதிரி இன்று இரவு 10 மெலடி மெட்டுகள் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்ட நேர்கள் மட்டும் பங்கு பெற்று உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இதம் ரிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மலேசிய வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் கண்ணதாசன்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். இன்னைக்கு நம்ம இதம் ரிதம் நிகழ்ச்சியில் வந்து பாரதி ராஜாவின் நினைவாக அவருடைய திரைப்படங்களிலிருந்து வெளிவந்த பாட்டை வந்து நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். 1992 தமிழ்நாடு அரசு வந்து பெண் சிசுக்களை தடுக்கணும் வகையில் தொட்டில் குழந்தை திட்டத்தை அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ இந்த திட்டம் வந்து 2 வருடங்களுக்கு பிறகு பாரதி ராஜா பெண் சிசுக்களை மையமாக வைத்து கருத்தம்மா அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்குகிறார். பெரிதாக ஸ்டார் ஆக்டர் ஆக்ட்ரஸ்லாம் யாருமே கிடையாது, ஆனாலும் கதை வந்து ரொம்ப கச்சிதமாக எடுத்து வணிக ரீதியாக வெற்றி பெற்றதோடு பெண் சிசுக்களை எப்படிலாம் தடுக்கணும் அப்படின்னு விழிப்புணர்வு மக்களிடையே வந்து கொண்டு சேர்த்தார் கருத்தம்மா திரைப்படத்தின் மூலமாக. ஸோ இந்த படம் வந்து 3 தேசிய விருதுகள், 4 மாநில விருதுகள் பெற்றதோடு போராளை பொண்ணுத்தாய் இந்த பாட்டுக்கு வந்து ஸ்வர்ணலதா வந்து தேசிய விருதும் வாங்கினாங்கன்னு குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து தேவேந்திரன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே சித்ரா குளின் ஒரு பாடியது பாடலாசிரியர் வைரமுத்து.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். நேரம் 8:51. இயக்குனர் பாரதிராஜா வந்து ராதிகா, ராதா, ரேவதி, ரேகா, ரஞ்சிதா, பிரியாமணி, சுகன்யா இப்படி பல நடிகைகளை வந்து நம்ம தமிழ் சினிமாவிற்கு வந்து அறிமுகப்படுத்திக்கிறார். அதே மாதிரி கார்த்திக் நெப்போலியன் போன்ற நடிகர்களையும் அறிமுகப்படுத்தி வந்து பிரபலமாக்கியிருக்கிறேன்னு சொல்லலாம். பாக்கியராஜ், மணிவண்ணன், மனோபோலா, சித்ராலட்சுமணன், மனோஜ்குமார், பொன்வனன்,

அதை வந்து ராதிகா, ராதா, ரேவதி, ரேகா, ரஞ்சிதா, பிரியாமணி, சுகன்யா இப்படி பல நடிகைகளை வந்து நம்ம தமிழ் சினிமாவிற்கு வந்து அறிமுகப்படுத்திக்கிறார். அதே மாதிரி கார்த்திக் நெப்போலியன் போன்ற நடிகர்களையும் அறிமுகப்படுத்தி வந்து பிரபலமாக்கியிருக்கிறேன்னு சொல்லலாம். பாக்கியராஜ், மணிவண்ணன், மனோபாலா, சித்ரா லட்சுமணன், மனோஜ்குமார், பொன்வனன், சீமான், லீனா மணிமேகலை இவங்க எல்லாருமே பாரதி ராஜா கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பல இயக்குநர்கள், நடிகர்கள், நடிகைகள் அப்படின்னு நிறைய பேர்த்தை வந்து வளர்த்து விட்டுருக்காரு பாரதி ராஜா. இருந்தாலுமே அவருக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம் இருக்குதான். அதாவது என்னன்னா, அவர் வந்து எம்ஜிஆர் வச்சு படம் பண்ணி ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்தாரா. ஆனால் எம்ஜிஆர் வந்து முதல்வர் ஆனதுக்கப்புறம் இப்போ நடிக்க மாட்டேன் அப்படி சொன்னதுனால அவருடைய கனவு வந்து நிறைவேறாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வட்டரங்கள் இன்னுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக புதுநெல் புதுநாத்து திரைப்படத்திலிருந்து இளையராஜா, எஸ் ஜானகி மற்றும் மனோ பாடியது, பாடல் ஆசிரியர் கங்கையம்பரன்.

நேரம் 8:56 நிகழ்ச்சியோட நம்ம நிறைவு பகுதிக்கே வந்துடும். இன்றைக்கி நம்ம இதமிருத நிகழ்ச்சியில் யாரை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு காலையில் மறைந்த இயக்குனர் இம் பாரதி ராஜா அவர்களின் நினைவாக அவருடைய திரைப்படங்களிலிருந்து வெளிவந்த பாட்டை வந்து நம்ம கேட்டு ரசித்தோம். இயக்குனர் பாரதி ராஜா வந்து அந்த காலத்தில் வந்து நாடோடி திண்டல் அப்படிங்கிற ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி வந்து அவருக்கு எடுக்கணும் ரொம்ப நாள் ஆசையாக இருக்கும் போல, அப்போவே அவர் வந்து க்ரைம் த்ரில்லர் மூவிலாம் எடுத்து ரொம்ப அசத்தி மக்கள் மனசை வந்து ரொம்ப கவர்ந்துருக்கிறாரு. ஸோ இப்போ நிகழ்ச்சி நிறைவான பாடலாக கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் இளையராஜா பாடியது, பாடல் ஆசிரியர் இளையராஜா.

0: நேரம் 8:59, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 9 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: Good evening. This is Akashvani and I am Valsa Williams with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi assures aspirations of 140 crore Indians will definitely be fulfilled. Says Vikasit Bharat must be the dream of every single person. National Democratic Alliance lauds Prime Minister Narendra Modi on becoming India's longest serving elected

0: மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் வேளாண்மை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் விவசாயிகள் நலனுக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின்

0: தலைவர் டாக்டர் ஆர் திருமாவளவன். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள்ல வேளாண் துறைக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கு சார்?
1: நமது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்துடைய சாதனை வந்து ரொம்ப பெரிய அளவில் விவசாயிகள் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடை கோடியில் உள்ள விவசாயிகள் வரைக்குமே மத்திய அரசின் செயல் திட்டங்கள் வந்து சென்றடைஞ்சிருக்கு. இதற்கு உதாரணமாக அவர்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துதல், நவீன கால வளர்ச்சிக்கு ஏற்ப அவங்களுடைய தொழில்நுட்ப மேம்பாடு, இது அனைத்திலையும் மிகப்பெரிய பங்கு வந்து மத்திய அரசு செலுத்திக்கிட்டு வராங்க. இதற்கு ஆதாரமாக நிறைய குறியீடுகள் இப்போ வந்து மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்கள் மூலமாகவும் வெளியிடப்பட்டு உள்ளது. இதுவே இதற்கு ஒரு சான்றாக அமையும்.
0: விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காக, வேளாண் துறை முன்னேற்றத்திற்காக அரசு வந்து பெரிய பங்காற்றி இருக்காங்க அப்படின்றத நீங்க சொல்றதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. அரசோட திட்டங்களை செயல்படுத்துறதுல வேளாண் அறிவியல் நிலையத்தோட முக்கிய பங்களிப்பு என்ன சார்? ஏன்னா நீங்க தான் முக்கியமான ஒரு பங்காற்றுறீங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். விவசாயிகளை நீங்க எப்படி அணுகுறீங்க சார்?
1: இந்திய அரசுடைய அமைச்சக பொறுப்புல பாத்தீங்கன்னா மேடம், வேளாண்மை அறிவியல் மையம் வந்து முக்கிய பங்காற்றுது. மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வந்து நம்ம நாடு முழுக்க உள்ள அனைத்து மாவட்டங்கள்லையும் இந்த வேளாண்மை அறிவியல் மையத்தை நேரடியாக நிர்வகிச்சு வராங்க. இந்த வேளாண்மை அறிவியல் மையங்களின் மூலமா விவசாயிகளுடைய அன்றாட அந்த பிரச்சனைகளை தீர்த்து அவர்களுடைய விற்பனை வாய்ப்புகள், சாகுபடி சம்பந்தமான சந்தேகங்கள், புதிய தொழில்நுட்பங்களை அவங்களுக்கு கொண்டு சேர்ப்பது, இப்படி பல கட்டத்தில் வந்து இந்த வேளாண்மை அறிவியல் மையம் வந்து பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுல குறிப்பா சொல்லணும்னா நம்ம பாரத நாட்டில் சுமார் 731 வேளாண்மை அறிவியல் மையங்கள் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் இந்த மத்திய அரசின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திர பிரதேசம் சேர்த்து இந்த ஒரு பகுதியில 76 வேளாண்மை அறிவியல் மையங்கள் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எதை நோக்கி நாங்க பயணிக்கிறோம் அப்படின்னா, வேளாண்மையின் உற்பத்தி திறன், லாபம் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துதல், அப்புறம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த வளர்ச்சியை வந்து விவசாயிகள் எடுத்த கொண்டு போறதுதான் என்னுடைய இலக்கா இருக்கு மேடம்.
0: இப்ப விவசாயிகளுக்கு நீங்க வழங்கக்கூடிய அறிவுரைகள், விவசாயி வந்து ஒரு பொருளை வந்து மகசூல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான அந்த முதல் கட்ட அறிவுரைகள் தொடங்கி உரங்கள் தொடங்கி என்னென்ன விஷயங்களை வந்து நீங்க அவங்களுக்கு சொல்றீங்க சார்?
1: குறிப்பா இதற்கு உண்டான எங்களுடைய பணி செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்டது போல இதற்கு என்னென்ன ஒரு அளவீடு செஞ்சு அது எப்படி நாங்கள் செயல்முறைப்படுத்தணுன்றத மத்திய அரசு எங்களுடைய நேரடி வழிகாட்டுதல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வேளாண்மை அறிவியல் மையங்கள் மூலியமாக பார்த்தீங்கன்னா முதல்ல நாங்கள் செயல்படுத்துறது வந்து பண்ணை அளவிலான சோதனைகள். அதாவது பண்ணை அளவில் என்ன சோதனை நடத்துவோம்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆன் ஃபார்ம் ட்ரையல்னு சொல்லுவாங்க. அதாவது பல்வேறு வேளாண் முறைகளின் கீழ் குறிப்பிட்ட இடங்களுக்கு ஏற்ற தொழில்நுட்பங்களை வந்து கண்டறிஞ்சு அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக இந்த பண்ணை அளவிலான சோதனைகளை வந்து செய்வோம். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து முன்னணி கள விளக்கங்கள், அதாவது ஆங்கிலத்துல ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். இப்ப நீங்க சராசரியா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா விவசாய நிலங்கள்ல இந்த வேளாண்மை அறிவியல் மையங்கள் மூலியமா கிட்டத்தட்ட 34,432 சோதனைகள் வந்து நடத்தப்பட்டிருக்கு. அதே போல 20,000 மேற்பட்ட தொழில்நுட்பங்களை வந்து நாங்க இந்த முன்னணி கள விளக்கங்கள் மூலியமா வேளாண்மை மற்றும் அது சார்ந்த துறைகளில் என்னென்ன கிடைக்கக்கூடியதோ அந்த உற்பத்தி திறனை வெளிப்படுத்தும் வகையிலையும் விவசாய மக்களிடம் நாங்கள் கொண்டு சேர்த்துருக்கோம்.
0: அதாவது எந்த பகுதியில எந்த பொருள் வந்து விளையும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பகுதி விவசாயிகளுக்கான அறிவுரைகள் வந்து இந்த வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலாக வழங்கப்படுது அப்படின்றத நம்ம வந்து கண்கூடா வந்து தெரிஞ்சுக்க முடியுது சார். விவசாயிகள் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அப்படின்றது என்ன, அதற்கான தீர்வுகளா நீங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தரமான விதைகள், தரமான உரங்கள், இந்த மாதிரி பொருட்கள் வந்து இந்த வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலாக கொடுக்கப்படுதா, அதை பற்றி சொல்லுங்க சார்.
1: நான் சொன்னது போல ரெண்டு செயல்முறை விளக்கங்கள், அப்புறம் வந்து இந்த பண்ணை அளவிலான சோதனைகள் தவிர நாங்க வந்து இப்ப புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு சேர்ப்பதுலையும் நாங்க முக்கிய பங்கு ஆற்றி வரோம். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப பயிற்சிகள் தரும், அதுல வந்து விவசாயிகள், பண்ணை பெண்கள், அப்புறம் கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் விரிவாக்க பணியாளர்களுடைய திறன் மேம்பாட்டுக்காக தனியா பயிற்சிகள் ஏற்பாடு பண்றோம். விரிவாக்க செயல்பாடுகள்ல வந்து விவசாயிகளையும் பங்கேற்க செய்யறோம். இதை தவிர தரமான விதைகளுடைய உற்பத்தி செஞ்சு அதை வந்து விவசாயிகளிடமும் கொண்டு போய் சேர்க்கிறோம். தரமான நடவு பொருட்கள் உற்பத்தி எப்படி பண்றதுன்றதையும் அவங்களுக்கு ஆலோசனை வழங்கி நாங்க தொடர்ச்சியா பயணிக்கிறோம். தரமான கால்நடை இனங்கள் மற்றும் மீன் குஞ்சுகள் உற்பத்திலையும் எங்களுடைய வேளாண்மை அறிவியல் பங்கம் வந்து நாங்கள் விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்கிறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சாதனைகள்ல கிட்டத்தட்ட வேளாண் அறிவியல் நிலையங்கள் பாத்தீங்கன்னா 60,000 மேற்பட்ட பயிற்சி திட்டங்களை நாங்கள் முடிச்சிருக்கிறோம். பயனாளிகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16,00,000 பேர் விவசாயிகள் வந்து இதன் மூலியமா பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதே போல தரமான விதை உற்பத்தி சொன்ன பாருங்க, அதுல பாத்தீங்கன்னா 20,000 அதிகமான தரமான விதைகளை வந்து உற்பத்தி செஞ்சு விவசாயிகள்கிட்ட நாங்கள் வழங்கியிருக்கிறோம். தரமான நடவு பொருட்கள் உற்பத்திலையுமே கிட்டத்தட்ட ஒரு 350,00,000 தரமான நடவு பொருட்களை வந்து உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு கிடைக்கப்பெற்று நாங்கள் வழிவகை செஞ்சிருக்கிறோம். அதே போன்று

0: கால்நடை சார்ந்த மீன் குஞ்சுகள் உற்பத்தி போன்ற தொழில்களிலும் கிட்டத்தட்ட ஒரு 400 லட்சம் மீன் குஞ்சுகள் வந்து மற்றும் பசு மற்றும் செம்மறியாடு வெள்ளாடு எருமை போன்ற இனப்பெருக்க காளைகளுக்கும் மேம்படுத்தப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து நாங்க வழங்கி இருக்கிறோம்.
1: நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து தெளிவு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, முன்பெல்லாம் வந்து ஒரு விவசாயினா ஒரு விவசாயம் மட்டும்தான் செய்வாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்ற ஒரு சூழலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. விவசாயி வந்து கால்நடை வளர்ப்போராரும் இருக்கிறாரு, மீன் வளர்ப்போராவும் இருக்கிறாரு. இப்படி இருக்கும் போது அவங்களுக்கான வருமானம் வந்து அதிக அளவுல கிடைக்குது அப்படிங்கிற ஒரு சூழலும் ஏற்படுது. கால்நடை வளர்ப்புக்காக விவசாயிகளுக்கு நீங்க என்ன மாதிரியான அறிவுரைகள் வழங்குறீங்க சார்?
0: முக்கியமா நகரமயமாக்கலால இளைஞர்கள்லாம் வந்து வேளாண்மை பற்றியோ இல்ல சிந்திக்கிறதோ இல்ல அவர்களுடைய தாய் தகப்பன் வந்து வேளாண்மையில ஈடுபட்டு இருந்தாலும் அவர்கள் வந்து கிராமங்களை விட்டு நகரங்களுக்கு வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இப்ப நம்ம மத்திய அரசுடைய முனைப்பால பாத்தீங்கன்னா ஆரியான ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அதாவது அட்ராக்டிங் அண்ட் ரீடைனிங் யூத் இன் அக்ரிகல்ச்சர், வேளாண்மையில் இளைஞர்களை ஈர்த்தல் மற்றும் தக்க வைத்தல். இப்ப இந்த திட்டத்தின் கீழ் இந்தியாவில உள்ள 731 மாவட்டங்களில 97 மாவட்டங்கள் வரைக்கும் இதை நாங்க வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை தவிர ஒருங்கிணைந்த பண்ணையம் மற்றும் வந்து காலநிலை மாற்றத்தை தாங்கும் வேளாண்மைக்கான தேசிய கண்டுபிடிப்புகள் போன்ற முயற்சிகளையும் நாங்க முன்னெடுத்து வரோம். இயற்கை வள வேளாண்மை சம்பந்தமாகவும் இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாங்க ஈடுபடுத்தி கொண்டு வரோம்.
1: இயற்கை வேளாண்மை செய்யணும் அப்படிங்கறது வந்து பிரதமரும் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க, மத்திய வேளாண் அமைச்சரும் சொல்லிட்டே தான் இருக்காங்க. இயற்கையான உரங்கள் பயன்படுத்தப்படும் போது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய மகசூல் வந்து உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்காத மகசூலா இருக்கும் அப்படின்றத அவங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. நிறைய பேர் இப்ப இயற்கை விவசாயத்திற்கு மாறி இருக்கிறது, நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாம சார்?
0: கண்டிப்பாங்க மேடம், மத்திய அரசின் திட்டத்திற்கு மேரா கௌரவ் மேராகான் இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா மை வில்லேஜ் மை பிரைட் என சொல்லக்கூடிய என் கிராமம் என் பெருமை ஒருங்கிணைந்த பண்ணை முறையில வந்து அனைவரும் ஈடுபடணும்ன்றதை ஊக்குவிச்சு கிட்டத்தட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் மொத்தம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 25,000 பங்கேற்பு செயல் விளக்கங்கள் வந்து நடத்தப்பட்டிருக்கு. இதனால 100,000 பண்ணை குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைந்து உள்ளாங்க. ஒரு ஒரு கட்டத்திலையும் பாத்தீங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் வந்து நேரடியா ஈடுபடுறதால கிராம சூழல்ல அனைவரும் வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறைக்கு மாறுறதுக்கும் விவசாயம் சார்ந்த தொழில ஈடுபடுறதுக்கும் ரொம்ப முனைப்ப காட்டுறாங்க.
1: நிச்சயமா சார், ஒருங்கிணைந்த பண்ணையை பத்தி ரொம்ப சிறப்பா வந்து நிறைய விளக்கங்களை சொன்னீங்க சார். ஒருங்கிணைந்த பண்ணையத்தினுடைய இன்னொரு அம்சமா வந்து கால்நடை வளர்ப்பை வந்து பார்க்கிறோம். ஏற்கனவே வந்து விவசாயிகளுக்கு வந்து பருவநிலை குறித்த முன்னெச்சரிக்கை இல்லாம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. சிறுதானியங்கள் குறித்த அந்த பயன்பாடு பற்றி அவங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்லிருக்கீங்க சார்? கால்நடை வளர்ப்பு மற்றும் சிறுதானியத்தினுடைய பயன்பாடு இப்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் போது அதற்கான ஒரு விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுறாங்களா விவசாயிகள்?
0: இப்ப வந்து இயற்கை வேளாண்மையை சார்ந்த அப்புறம் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஈடுபடுறாங்களோ இப்ப வந்து மக்களிடையே வந்து ரொம்ப அவங்களுடைய சுகாதாரம் அவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றின மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கு. சிறுதானியத்தை நோக்கி இந்த உணவு பழக்க வழக்கங்களை நோக்கி வந்து மக்கள் வந்து மாறி வர்றதால இப்ப வேளாண்மை அறிவியல் நிலையங்கள்ல குறிப்பாக மனையியல் சார்ந்த பயிற்சிகள் வர்றப்ப சிறுதானியத்தை எப்படி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா மாத்தலாம், அதன் மூலியமா உடல்நிலையை பராமரிக்கிறது எப்படின்னு அதை கண்டறிஞ்சு நிறைய பேர் அதுல முக்கியமா மகளிர்கள் வந்து பெரிய அளவுல வந்து ஈடுபட்டு தொழில் முனைவோரா மாறி வெற்றிகரமா செயல்படுத்திட்டு வராங்க மேடம்.
1: மகளிரை வந்து ஒரு தொழில் முனைவோரா ஆக்குறதுக்கான பயிற்சிகள் வேளாண் அறிவியல் நிலையத்துல வந்து வழங்கப்படுது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து சொல்லிருக்கீங்க, நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்ப கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலாக சொல்லப்படுது சார்?
0: மத்திய அரசின் கீழ் அறிவிக்கப்பட்ட செயல் திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா முக்கியமா ரெண்டு திட்டத்தை வந்து ரொம்ப தீவிரமா செயல்படுத்துறாங்க. கால்நடைகளை தாக்கக்கூடியதுல இரண்டு நோய்களை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. ஒன்னு வந்து வாய்க்கால் கோமாரின்னு சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், இன்னொன்னு வந்து கன்று வீச்சு நோய் புரூசலோசிஸ் சொல்லுவாங்க. இந்த இரண்டு நோய்களுக்குமே பசு ஆதார்னு ஒரு எண்ணெய் கால்நடை சார்ந்த அந்த தொழில் ஈடுபடுற விவசாயிகளுக்கு வந்து கட்டாயமாக அதை பதிவு செய்யப்பட்டு நேரடியாக மத்திய அரசின் கீழ் இந்த இரண்டு நோய்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு மானிய உதவியும் அவங்க வந்து செயல்படுத்திட்டு கொண்டு வராங்க.
1: கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சார், எங்க தரமான ஒரு உயிரினங்கள் கிடைக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்களும் நீங்க சொல்றீங்களா சார்?
0: குறிப்பா இந்திய அரசுக்கு கீழே நல்ல இனங்களை கண்டறிஞ்சு வெண்மை புரட்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக பால் உற்பத்தியில உலக அளவுல நாம தான் முதலிடத்துல இருக்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் நாம வந்து வெண்மை புரட்சிக்கு பிற்பாடு பால் வளத்தை ஊக்குவிப்பதற்காக நம்ம வந்து கலப்பினத்துக்கு மாறணும். ஆனா இப்ப ஆரோக்கியத்தின் சூழலை நோக்கி போடுறதால எல்லாருமே வந்து கலப்பினத்திலிருந்து நாட்டு இனங்களுக்கு மாறிக்கிட்டு வராங்க. அதனால விற்பனை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் ஈடுபடுறதுல அதிகப்படியான ஈர்ப்பு வந்து நாட்டு ரகங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்கு. அது குறிப்பா கறவை மாடுகளா இருந்தாலும் சரி, நம்மளுடைய செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளா இருந்தாலும் சரி, இல்ல நாட்டுக்கோழி இனங்களா இருந்தாலும் சரி, இதற்கு மிகப்பெரிய விற்பனை வாய்ப்பு பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது.
1: மத்திய அரசோட சாதனைகள்ல வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டே வரீங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா வேளாண் அறிவியல் நிலையத்தின் சார்பா வழங்கப்படக்கூடிய பயிற்சிகள் மற்றும் பங்களிப்புகளை பத்தி சொன்னீங்க. இப்போ என்னென்ன திட்டங்கள்

0: செயல்படுத்தப்படுது சார் மத்திய அரசு சார்பில்.
1: சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த செயல் திட்டங்கள் நடைமுறையில் படுத்தப்பட்டாலும் குறிப்பா இப்ப வந்து மத்திய அரசு ரொம்ப தீவிரமா செயல்படுற ஒரு முக்கியமான திட்டங்களை பற்றி நான் உங்களோட பகிர்றேன். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா, இந்த கழிவிலிருந்து செல்வம், ஆங்கிலத்துல வேஸ்ட் டு வெல்த்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன கண்டறிச்சிருக்கிறாங்கன்னா, இந்தியாவில வந்து விவசாய கழிவுகள் மூலம் ஆண்டுக்கு சுமார் 18,000 மெகாவாட் அளவுக்கு வந்து மின்சாரத்தை நம்ம அதுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய திறன் இருக்கு. கழிவிலிருந்து அந்த கழிவை எப்படி செல்வமா மாத்துறதுன்னு முடிவெடுத்துறதுதான் இந்த திட்டத்துடைய அம்சம். எச்சங்களை பயன்படுத்தி அதை ஒரு சத்துக்கள் நிறைந்த இயற்கை உரங்களா மாத்தலாம் அப்படின்றத விவசாயிட்ட நாங்க கொண்டு போறோம். ரெண்டாவது, வட்ட பொருளாதாரத்தை உருவாக்கணும்னு சொல்லி மத்திய அரசு பரிந்துரைக்கிறாங்க. இதோடைய சாராம்சம் ஆங்கிலத்துல சொல்வது போல 6R சொல்றாங்க. அதாவது ரெடியூஸ் குறைத்தல், ரீயூஸ் மீண்டும் பயன்படுத்துதல், ரீசைக்கிள் மறுசுழற்சி, ரிஃபம்பிஷ் புதுப்பித்தல், ரெக்கவர் மீட்டெடுத்தல், கடைசியாக ரிப்பேர்னு சொல்றாங்க பழுதுபார்த்தல். இந்த 6 நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ஒரு விவசாயிகள் வந்து அந்த விவசாய கழிவை உண்மையான மறுசுழற்சிக்கு உட்படுத்தி இந்த தரத்துல வந்து நம்ம சமரசம் செய்யாமல அதன் அசல் வடிவத்திலேயே திரும்ப பயன்பாட்டுக்கு கொண்டு வரலான்றதான் இதோடைய நோக்கம். மூணாவது முக்கியமா விவசாய கழிவுகள்ல வந்து என்னென்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, பயிர் சாகுபடிக்கு, கால்நடை வளர்ப்புக்கு, அறுவடைக்கு பிந்தைய கையாளுதல் மற்றும் தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், கரும்பு, எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பால் பொருட்கள் ஆகியவற்றின் இந்த பதப்படுத்தல் பற்றி பயிர் வகைகளை வந்து குறிப்பா அதை கவனம் செலுத்தணும். இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா, மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சர்க்குலர் எக்கானமி ஏன் ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா இப்ப மத்திய அரசுடைய பரிந்துரையா வந்து இயற்கை உயிரி வேளாண் வளங்களை ஊக்குவிக்கும் கோபர்தன் திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. இதனால மக்கள் பயோமாஸ்ன்னு சொல்லக்கூடிய உயிரி பொருட்களை வச்சு அவங்க வந்து இந்த திட்டத்தின் மூலியமா வந்து கால்நடை சாணம், பயிர் எச்சங்கள், அப்புறம் வந்து உணவு கழிவுகள் இதெல்லாம் வந்து நீங்க செயற்படுத்தி உயிரி எரிவாயுவா மாற்றலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய திட்டமா வெற்றி அடைஞ்சு கிட்டத்தட்ட இந்த 2026 ஜனவரி 14 நிலவரப்படி பாத்தீங்கன்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட 50% மேலான மாவட்டங்கள் வந்து 980 உயிரி எரிவாயு ஆலைகளை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றினா சொல்லலாம்
0: பயோகேஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு இருக்கு.
1: ஆமா, இது மட்டும் இல்லாம நமது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் பயோகேஸ்க்கு பிற்பாடு அதனுடைய உற்பத்திக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஸ்லரின்னு சொல்லுவாங்க கழிவு, அதை பயன்படுத்தி மண்ணின் வளத்தை வந்து மேம்படுத்தலாம்னு சொல்லி விவசாயிகளுக்கு வந்து நாங்க கொண்டு சேர்க்கிறோம். விவசாய கழிவுகளை வந்து விவசாயிகள் மத்தியில அவங்களுடைய அளவுல இதை எப்படி வந்து மாற்றுவதற்கான உட்கட்டமைப்பை வந்து மத்திய அரசே செயல்படுத்துது. ஒன்னு வந்து வேளாண் உட்கட்ட அமைப்புன்னு சொல்லலாம், இன்னொன்னு கால்நடை சார்ந்த பராமரிப்பு உட்கட்டமைப்பு, ரெண்டு வகையா கொண்டு வர்றாங்க. வேளாண் உட்கட்டமைப்புல பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் செயல்படுத்தினதுல நல்ல வாடகை இயந்திரங்களை வந்து மத்திய அரசே கொடுக்கறது, செயலாக்க அலகுகளுக்கு தராங்க, நிறைய உணவு சேமிப்பு கிடங்குகள், தரம் பிரிக்கும் நிலையங்கள் தராங்க. இப்ப எங்க வேளாண்மை அறிவியல் மையத்துல கூட சீட் ஹப் வச்சு நடத்துறோம்,
0: அதனால வந்து தரமான விதைகள் நமக்கு கிடைக்கும்.
1: ஆமா, அந்த மாதிரி அதை உறுதி செய்வாங்க. அப்புறம் கோல்டு ஸ்டோரேஜ் குடன் சொல்லுவாங்க. பல அறுவடைக்கு உண்டான பிந்தைய மேலாண்மை திட்டங்கள், போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜிஸ் வந்து செயல்படுத்துறதுக்கும் கொண்டு வருவாங்க. நம்ம இப்ப இந்த திட்டங்களை முன்னெடுக்கிறதால நம்ம வந்து ஒரு சுயசார்பு இந்தியாவை கொண்டு வரலாம் என்றது புதிய வழிமுறைகள்ல சொல்றாங்க. முக்கியமா இதுல கடைசி திட்டங்கள்ல நிலையான வேளாண்மைக்கான நீர் மேலாண்மை, அதை வந்து மத்திய அரசு ஊக்குவிப்பதற்காக தான் தனியான ஒரு அமைச்சகத்தை உருவாக்குனாங்க. ஜல்சக்தி இயக்கத்தின் கீழே தான் இந்த நிறைய முன்னெடுப்புகளை கொண்டு வந்தாங்க. இந்த ஒரு ஒரு இல்லங்களுக்கும்
0: குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்க திட்டம்
1: மிகப்பெரிய இலக்கை பிரதான் மந்திரி கிசான் யோஜனா, நீர்நிலை மேம்பாடு, மழைநீர் சேகரிப்பு, பாரம்பரிய நீர்நிலைகளை வந்து புத்துயிர் பெற செய்தல், அப்புறம் நீர் செறிவூட்டல், இதன் மூலமா எல்லா நீர் ஆதாரங்களையும் பெருக்கிக்கிட்டு வரோம். சாதனைகள் இதுவரைக்கும் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றது போல விவசாயிகள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதுல மிகப்பெரிய பங்கு ஆற்றிட்டு வரோம்.
0: வேளாண் துறையின் திட்டங்களை விவசாயிகளிடம் கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்காற்றி வருவதா சொன்னீங்க சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2 நாளை கேட்கலாம்.
2: வாழ்த்த மங்களம் பொங்க மணவரையில் வலம் வரும்போது அவன் உடன் இருக்க மங்கள ஒலியாக அவள் கேட்க ஆசைப்படுவதும் அந்த இசையைத்தானே. 1968 வெளிவந்த பூவும் பொட்டும் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது, இசை R கோவர்த்தனம், பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: கற்றுக் கொடுக்க வந்தவன் யாரோ என தயங்கி நின்ற வேளையில்தான் அவன் தன்னை களவு கொண்ட கழுவனும் கூட என கண்டு கொள்கிறாள் அவள். அவளுக்காகத்தான் வந்தான் என்று அறிந்த பின்பு சிதறாத முத்துக்கள் கொண்ட புன்னகையை தன் புன்னகையாக்கி அவள் நான கற்றுக் கொடுப்பதை சிறப்பாக செய்துவிட அவன் நாட பின் என்னதான் நடந்தது நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். 1964 வெளிவந்த என் கடமை திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.
1: Left and to your right. Swing and

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: இவளுக்கொரு தம்பி பயல் இனிமேல் பிறப்பானோ, இளவரசன் நான் தான் என்று போட்டிக்கு வருவாரோ.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: தான் வருகிறது. உன்னை பார்க்க ஆசைப்படும் கண்கள் எனக்கு முன்னே செல்கிறது. ஆனால் நீ வந்து நின்றாலோ நாணம் தடுக்கிறது. சொல்லத்தான் நினைக்கிறேன், ஆனால் முடியவில்லையே. 1962 வெளிவந்த காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து பி. சுஷீலா பாடியது, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

நினைத்த நொடையில் அழைத்து பேசும் இந்த காலத்தில் காத்திருந்து காத்திருந்து காதல் தூதுவிட்டு பதிலுக்கு தவமிருந்து பல நாள் உடல் இழைத்து மனநாள் மலர் முடித்து வாழ்ந்த வாழ்க்கையின் சுவை புரியவே புரியாது. மான் விடு தூது, மயில் விடு தூது என சங்க காலங்களில் தூது வரிசைகளில் இது புது வகை பந்து விடும் தூது. பந்து திரும்பும் முன்னே வந்து விடுவாளோ மாது. 1964 வெளிவந்த பணக்கார குடும்பம் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

இரவு 10 மணிக்கு மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு திருப்பூர் நேயர்கள் மட்டும் அழைத்து உங்களோட விருப்ப பாடல்களை பகிர்ந்துக்கலாம். இளமையான நாயகியும் இனிமையான தோழிகளும் சேர்ந்து விட்டால் நேரம் போவது தெரியாது. அதிலும் அவர்களுக்கு உலாவ சிறகும் கிடைத்துவிட்டால் பறக்கத்தானே செய்வார்கள். கன்னிகள் பாடும் கன்னித்தமிழ் இதோ. அடுத்த வீட்டுப்பெண் 1960 வெளிவந்த திரைப்படம். இதில் பி

இரவு 10 மணிக்கு மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு திருப்பூர் நேயர்கள் மட்டும் அழைத்து உங்களோட விருப்ப பாடல்களை பகிர்ந்துக்கலாம். இளமையான நாயகியும் இனிமையான தோழிகளும் சேர்ந்து விட்டால் நேரம் போவது தெரியாது. அதிலும் அவர்களுக்கு உலாவ சிறகும் கிடைத்துவிட்டால் பறக்கத்தானே செய்வார்கள். கன்னிகள் பாடும் கன்னித்தமிழ் இதோ. அடுத்த வீட்டு பெண் 1960 வெளிவந்த திரைப்படம். இதில் பி ஆதி நாராயணராவ் இசையில் பி சுஷிலா பாடியது. பாடலாசிரியர் தஞ்சை என் ராமதாஸ் ராமையா தாஸ்.

எதையதையோ நினைத்து நாணம் தாழாமல் சிங்காரம் குலுங்க சிரித்து மகிழ என்னதான் காரணம்? இதுவரை இதுவரை நினைவாகும், எதுவரை எதுவரை இது போகும், ஒருமுறை ஒருமுறை மயங்கிவிடு, ஒருவரில் ஒருவரை மறைத்துவிடு, தோழியின் சொல்லே பதிலாகும். 1966 வெளிவந்த தனிப்பிறவி படத்திலிருந்து பாடல். இசை கே வி மகாதேவன் பாடலை பாடியது பி. சுஷிலா, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

காலத்தால் மறக்க முடியாத அருமையான பாடல்களின் தொகுப்பான இந்த மயிலரக நிகழ்ச்சியை உங்களுடன் சேர்ந்து வழங்கிய நான் ஆர்ஜே மஞ்சு.

நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக கல்வி வாய்ப்புகள் குறித்து இப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் என் ஃபிலிக்ஸ் அவர்கள் விடுக்கும் செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: நிகழ்ச்சியில தன்னோட விருப்பப்பால் கேட்கறதுக்கு முதல் நேர் காத்திருக்காங்க. வணக்கம், யாரைங்க வந்து பேசுறீங்க?
5: வணக்கம், திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா.
4: கவிதா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
5: தங்க மனசுக்காரன் படத்துல இருந்து மணிக்குயில் இசைக்குதடி மனம் எதில் மயங்கும்.
4: ஓகே, பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி அம்மாபாளையம் மனவைக்கா சந்திரசேகர்.
1: சந்திரசேகர், ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: படிக்காதவங்க ஜோடி கிளிங்க சொல்லும் சொல்லு.
1: ஓகே, சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
0: நன்றி.

0: மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூட்டி கனகரத்தினம்.
0: கனகரத்தினம், என்ன பாடல் உங்களோட விருப்ப பாடல் இன்னைக்கு?
1: இன்னைக்கு வந்து காட்சி சட்டை படத்திலிருந்து மேடம், கண்மணியும் பேசுகின்ற பாடல்.
0: ஆஹா, அருமையான பாடல். அவரோட சேர்ந்து எல்லாரும் கேட்கலாம்.

தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சரவணகுமார், ஹேமப்ரியா, கார்த்திக் ராஜா, சிவகுமார், திவ்யா, ராஜ்குமார், நவீன்ராஜ், காவிலிபாளையம், திருப்பூர்லேருந்து. மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்கலாமா?

0: 10:21 மெலடி மெடிக்கல் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, யார் இங்கன்னு பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், எங்கன்னு பேசுறீங்க?
1: நான் செந்தூர் பாண்டியன், மடத்துக்குளம் நரசிங்கபுரம் என்ற கிராமத்திலிருந்து பேசுறேன்.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு தம்பிக்கு எந்த ஊர் என்ற திரைப்படத்திலிருந்து என் வாழ்விலே என்று பாடல்.
0: ஓகே, பாடல் வருது கேளுங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள். மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில விருப்பப்பால் கேக்குறதுக்கு மற்றும் ஒரு நேயர் வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் கார்த்திகேயனுங்க மேடம். பாப்பாவளத்துல இருந்து
0: கதை என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: திரையில் பூத்த தின்னமலர் படத்துல இருந்து அதிசயம்.
0: ஓகே, பாடல் வருது கேளுங்க.

மெலடி மீட்டுக்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. திருப்பூர் கணபதி பாளையம்ல இருந்து யசோதா கோவிந்தராஜ், சின்ன தம்பி பெரிய தம்பி பரையத்துல இருந்து பாடல் உங்களுக்காகவும் அவங்களுக்காகவும்.

0: மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியை ரசிச்சுட்டு இருக்கோம். வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
1: நான் திருப்பூர் காவலிப்பாளையத்திலிருந்து அம்பிகா பேசுறேன்.
0: அம்பிகா, என்ன பாடல் வேணுங்க?
1: நிறம் மாறாத பூக்கள் படத்திலிருந்து ஆயிரம் மலர்களே பாடல்.
0: ஓகே, அருமையான பாடல் கேட்கலாம்.

0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் குரல்குட்டை மலையாண்டி வட்டம்ல இருந்து கோபாலகிருஷ்ணன் பேசுறேன் மேடம்.
0: கோபாலகிருஷ்ணன், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: பயணங்கள் முடிவதிலே படத்துல இருந்து இளைய நிலா புலிகளது பாடலை காற்றலையே தவறுவிடுங்க.
0: பால் வருது கேளுங்க.

0: வணக்கம், யாரைங்க இருந்து பேசுறீங்க?
1: இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம், பாடல் கேளுங்க.
1: திருப்பூர் மாவட்டம் காங்கேயம், எஸ் கௌரி சங்கர்.
0: ஓகே,
1: நலம் நலமறிய ஆவல்.
0: பாடல் கேளுங்க மேடம்.
1: மௌனம் சமதம் படத்துல கல்யாண தேனி.
0: ஓகே, பாடல் வருது கேளுங்க.

ராணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. நேரம் 10:55. இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 காலை தென்றலில் குரலும் விளக்கமும், அதனைத் தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் பி. ஜான் கென்னடி அவர்கள். 6:35 நிகழ்ச்சி நிரல். காலை 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. 7:30 ஹலோ டாக்டர், பல்லாரோக்கியம் மற்றும் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பகிர்ந்து கொள்கிறார் பல் மருத்துவர் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா அவர்கள். காலை 8:02 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆண்டுகால ஆட்சி நிறைவு பற்றி முனைவர் ஷர்மிளா ராமானந்த் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். காலை 9:08 சிறுவாணி சாரல். 9:30 நாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக கல்வி வாய்ப்புகள் குறித்து இப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் என் ஃபெலிக்ஸ் அவர்கள் விடுக்கும் செய்தி கேட்கலாம். காலை 10:02 இது உங்கள் சாய்ஸ் நேயர் விருப்பம். 11:02 இன்றைய நேயர். 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ். பகல் 12:00 வசந்த இல்லத்தில் ஹலோ தோழி. நண்பகல் 1:00 மடி 1 மலர் 1. 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துகள் இடம்பெறும். மாலை 3:02 டீ டைம். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 4:02 சந்தேஷ் டூ சோல்ஜர்ஸ் ராணுவ வீரர்களுக்கான நிகழ்ச்சி.

0: மாலை 5 மணிக்கு சித்திர சேவானத்தில், நச்சினு 4.6 மணிக்கு பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை கேட்கலாம். மாலை 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து 7:30 ஃபீஃபா 2026 உலக கால்பந்து போட்டி தினசரி கண்ணோட்டம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உணவு காடுகளின் அவசியம் குறித்து சமூக ஆர்வலர் மற்றும் இயற்கை விவசாயி தமிழ் மாறன் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். 8:05 இதம் ரிதம், 9:15 மயிலிறகு, 10:00 மெலடி மெட்டுக்கள். நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டோம். இனி கேட்கலாம் கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களின் இன்றைய வானிலை நிலவரம். சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள தகவலின்படி, கோயம்புத்தூரில் அதிகபட்சம் 30°C, குறைந்தபட்சம் 24°C பதிவாகியது. ஈரோட்டில் 34°C அதிகபட்சமாகவும், 26°C குறைந்தபட்சமாகவும் பதிவாகியது. சேலத்திலும் 34°C அதிகபட்சமாகவும், 26°C குறைந்தபட்சமாகவும் பதிவாகியிருக்கிறது. திருப்பூரில் 32°C அதிகபட்சம், 25°C குறைந்தபட்சம். பாலக்காடில் 30°C அதிகபட்சமாகவும், 26°C குறைந்தபட்சமாகவும் பதிவாகியது. ஊட்டியில் 21°C அதிகபட்சமாகவும், 17°C குறைந்தபட்சமாகவும் பதிவாகியிருக்கிறது. வானிலை நிலவரம் கேட்டோம்.
1: எனவே நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:51 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.